நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று சக வருடம் 1948 ஜெய்ஷ்ட மாதம் 17 தேதி 2026 ஆண்டு ஜூன் மாதம் 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 5:49:36. மத்திய அலை 1115 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

நாளொரு குரல் இன்று இனியவை குரல் என்ற அதிகாரத்திலிருந்து 93வது குரல் பாடம் பெறுகிறது. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் ஆம் இன்சொல்லினிதே அறம். பொருள்: முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். மீண்டும் குரலும் பொருளும்: முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் ஆம் இன்சொல்லினிதே அறம். முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். நாளொரு குரல் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான நீலப்பச்சை பாசி மற்றும் அசோடா குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். உயிரியல் பல்வகைமை சட்டம் மற்றும் சமூக பங்கேற்பு வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. கர்ப்பகாலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:20-8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வான்வெளியில் இசைத்தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். படைப்பு மதுரை வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை. திருக்கோவிலூர் டி பாலாஜி குழுவினரின் நாதஸ்வரிசை. திருக்கோவிலூர் ஜி கோபி அவர்கள் தவில். 10:02 கேட்டாளி இணைக்கும் முகநூல் வழி நேர்வேற்போம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசி மாலை சாமி தண்டமணி அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாள தரங்கம் பரதூர் எம் சண்முகம் அவர்கள். தவிழில் வாசித்திருப்பது தாளம் ஆதி. 2:55

இதுக்கு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். டி ருக்மணி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு விடியலை தேடி நாடகம். எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 5 மணிக்கு கனிந்த வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் வடலூர் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் கே சம்பத் அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா ஜெயங்கொண்டான் கிராமம் ஸ்ரீ சாய்ராம் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. மாலை 6 மணிக்கு திரைசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8:35 மணி முதல் 8:58 வரையிலும் திரைசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். ஆடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளம் எஸ் சங்கர் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பணி செய்தியாக என இடம்பெறும். 8:00 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 ரவிவாசிரி அகில பாரதிய சங்கீத் சபா இசை நிகழ்ச்சி, விதுஷி டாக்டர் மந்தா சுதாராணி அவர்களின் பாட்டு. படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம், நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 10:58 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் சில பற்றிய அறிவிப்பு. காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார். 8:55 சைபாளையன் என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி ஏஞ்சல். பகல் 12:02 பேசுங்க தோழா தொலைபேசி வழி நேரலை. 12:50 புயன பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புயன தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே தொலைபேசி வழி மகளிர் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஹிந்தியில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.

0: திருபஞ்ச மூலம் நூறு சேர் முதுமொழி காஞ்சி என்று பிரபந்த தீபிகையார் இந்த நூலை பற்றி குறிப்பு செய்யப்பட்டுள்ளது. எல்லா பாடல்களும் ஆர்கலி உலகத்து என்று தொடங்குகின்றது. ஆர்கலி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதறி சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை என்கிறது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழும் மக்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இந்நூல் தெரிவிக்கின்றது. ஒரு மனிதன் எவ்வளவு கல்வி நூல்களை கற்றிருந்தாலும் அவனிடம் ஒழுக்கமில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை செம்மையாகாது. ஓதாதார்க்கு உணர்வோடு ஒழுக்கம் இல்லை என்கிறார் ஔவையார். நல்ல நூல்களை கற்பது மட்டும் பெருமையன்று, அதில் கற்றபடி வாழ்க்கையில் நடந்து காட்ட வேண்டும் என்பதே ஒழுக்கமுடையதாகும். அதனால்தான் திருவள்ளுவரும் கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார். கற்றபின் நிற்க என்பது இங்கே ஒழுக்கத்தையே குறிப்பிடுகின்றது. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். எதனால் சிறப்பு என்று உற்று நோக்கும் இடத்து கற்றதோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தோடு இருந்ததால்தான் சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பெயர் வருவதற்கு காரணமாக ஒழுக்கமே அமைகிறது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நல்ல வித்து ஆகும், நல்ல விதை என்கிறார். கல்வி கற்றால் மட்டும் போதாது, நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும் என்கிறார். கல்வியாளராக இருந்தாலும் தீயொழுக்கத்தில் இருப்பவரை சமுதாயம் மதிக்காது. நல்லொழுக்கம் என்பது தனி மனிதனை உயர்த்தும் பண்புகள் ஆகும். ஒழுக்கத்தை தான் நன்னடத்தை என்கிறார்கள். காந்தியை இன்றளவும் நாம் மகாத்மா என்று போற்ற காரணம் அவர் ஒழுக்க சீலராக வாழ்ந்து காட்டினார். அவர் மூன்று குரங்கு பொம்மைகள் வைத்திருப்பார். மூன்றும் மூன்று விதமான ஒழுக்கத்தை போதித்தது. தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயவை பேசாதே என்று அந்த மூன்று குரங்குகளும் அழகாக ஒழுக்கத்தை போதித்தது. பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாரை அவரின் பகையரசன் மாறுவேடம் தரித்து முத்தநாதன் கொலை செய்தான். அவர் உயிர் போகின்ற தருவாயிலும் இவர் நம்மவர், இவரை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள் என்ற வார்த்தை அவரின் ஒழுக்க பண்பிற்கு இலக்கணமாக திகழ்கிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் ஒழுக்கம் நன்மையளிக்கும், அதை தருவது கல்விதான் என்பதைத்தான் ஓதலி சிறந்தது ஒழுக்கமுடை என்கிறது முதுமொழி காஞ்சி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம் பக்தி மனம் கமழும் தெய்வீக ராகம். தொடக்கமாக எல்லார் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

சேவை செய்தி. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை, தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம், திருத்தஞ்சை 92வது ஆண்டு 27வது கருட மகோத்சவ சேவையில் இன்று காலை 6 மணிக்கு வெண்ணாற்றாங்கரையிலிருந்து நவநீத சேவையில் புறப்பட்டு காலை 7:30 மணி முதல் 11 மணி வரை கீழராஜ வீதி, தெற்கு ராஜவீதி, மேலராஜ வீதி, வடக்கு ராஜ வீதிகளில் வீதியுலா நடைபெறும். சேவை செய்தி கேட்டீர்கள். தெய்வீக ராகத்தில் அடுத்து ஜாலி அப்ரஹாம் பாடியிருக்கும் பாடல்

நேயர்கள் இனி கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்று ஒளிபரப்பாக உள்ள சில நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி ஏஞ்சல். 12:02 பேசுங்க தோழா தொலைபேசி வழி நேரலை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே தொலைபேசி வழி மகளிர் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. 2:15 காலத்தை வென்ற கணங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் இரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். நேயர்கள் இதுவரை எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று ஒளிபரப்பாக உள்ள சில நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 24 நாள், ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான நீலப்பச்சை பசி மற்றும் அசோலா குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: 가다무드. 가다무드.
1: வீட்டுல இருக்கிறாரா தெரியல,
2: யார் வந்திருக்கா? குரலை பார்த்தா நம்ம கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு. கதவை திறந்து பார்ப்போம். பாப்பா கருத்த முத்து.
0: வா கருத்த முத்து, வா வா வா.
2: பாப்பா உட்காருப்பா உட்காருப்பா. பையில என்ன இருக்கு?
0: துழுது விரல் மீன், துழுது பிடிக்க முடியல பாதா. விரல் மீன் வாங்கிட்டு வந்த கருத்த முத்து, நீ தான் ஆசையை காட்டியா?
2: ஆமாப்பா கேட்டேன், காலையிலயே உனக்கு உயிர் மீன் கிடைச்சிருக்கு.
0: ஆமா ஆமா ஆமா காத்துமுத்தா, மதுகுல இருந்து வருதுல்ல நீர், அதுல விரல் மீன் வந்தது கிடைச்சத, அதான் உனக்கு சேர்த்து வாங்கி வந்துட்டுமா.
2: சரிப்பா சரிப்பா, கொண்டாப்பா. எவ்வளவு எனக்கு கொடுக்க போற?
0: 2 கிலோ.
2: சரிப்பா சரிப்பா, கொடுப்பா எனக்கு. உட்காருப்பா உட்காருப்பா.
0: இந்த பையனை பிடிச்சி நல்லா துள்ளு மாதிரி உசுரடக்குது.
2: அருமையா இருக்குப்பா, பாக்கிறதுக்கு ஒரு மீன் 2 கிலோ இருக்கும்ல இருக்க.
0: ஆமா ஆமா ஆமா.
2: சரிப்பா சரிப்பா.
0: காத்துமுத்தா, இந்த தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களை பத்தி நிறைய சொன்னேன், இன்னும் வேற ஏதாவது தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்கள் ஏதாவது இருக்கா?
2: கருத்தமுத்து, நான் வந்து உனக்கு என்னென்ன சொன்னேன், ரைசோபியம் சொன்னேன், அசோஸ்பைரிலாம் சொன்னேன், அசிட்டோபாக்டர் சொன்னேன், அப்புறம் குளுக்கான் அசிட்டோபாக்டர் சொன்னேன், இன்னும் நீலப்பச்சை பாசி அசோலா, இது ரெண்டும் உனக்கு சொல்ல வேண்டியிருக்குப்பா.
0: ஓஹோ, நீலப்பச்சை பாசி அசோலா இருக்கா?
2: ஆமாம்ப்பா.
0: சொல்லு சொல்லு சொல்லுப்பா.
2: அதாவது இந்த உலகத்துல முத முதல்ல உயிரினம் தோன்றினது இல்லையா?
0: ஆமா.
2: அந்த நேரத்துல சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி நம்ம உணவு தயாரிக்க கூடிய பாக்டீரியாக்கள் தான் தோன்றுனுச்சு.
0: ஓஹோ.
2: அந்த பாக்டீரியாக்களுக்கு பேரு சைனோ பாக்டீரியா. அந்த பாக்டீரியாக்கள் இந்த நீலப்பச்சை பாசி அப்புறம் அசோலா இதுலலாம் இன்னைக்கும் உயிர் வாழுதுப்பா. கிட்டத்தட்ட 350 கோடி வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த உலகத்துல உயிர் வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் பா அவை.
0: பாதமுத்தா, இந்த நீலப்பச்சை பாசி நீ சொல்றதுல கேக்க ரொம்ப ஆர்வமா இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
2: கருத்தமுத்து, நெல்லு வயல்ல நீர் தேக்கங்கள்ல வளரக்கூடியதுப்பா இந்த நீலப்பச்சை பாசி. நெல்லு பயிருக்கு தழைச்சத்தை கிடைக்க செய்யும் முக்கியமான நுண்ணுயிர் உரம்ப்பா இந்த நீலப்பச்சை பாசி.
0: அப்படியா?
2: ஆமாப்பா, நெல்லு வயல்கள்ல பல்வேறு வகையான நீலப்பச்சை பாசி இயற்கையிலே இருக்கும். அடையடையா 7 போல தண்ணீர்ல மிதக்கும்பா.
0: சரி சரி.
2: சில வகை வந்து வழவழப்பா ஜெல்லி மாதிரி உருண்ட வடிவத்துலயும் மிதக்கும். நீலப்பச்சை பாசியில பல வகைகள் இருக்கதா சொல்றாங்க. தனி ஒரு ரகத்தை விட நீலப்பச்சை பாசி கூட்டு கலவையா அதை பயன்படுத்துறது தான் ரொம்ப நல்லதுன்றாங்கப்பா. ஆமா, இதை நம்ம உரமா பயன்படுத்தணும் அப்படின்னா மண்ணு கலந்த நீலப்பச்சை பாசி துகள்கள் 1 ஹெக்டருக்கு 10 கிலோ அப்படிங்கிற முறையில போடணும். இதான் பரிந்துரை செய்யறாங்க. நீலப்பச்சை பாசிய நடவு செஞ்ச 10வது நாள்ல நெல் வயல்ல நாம இடணும். இதன் மூலம் 10 கிலோ முதல் 30 கிலோ வரை தழைச்சத்து சேர்க்கப்படுது அப்படிங்கறத முக்கியமான செய்திப்பா. நீலப்பச்சை பாசிய தொடர்ந்து 3 அல்லது 4 பருவங்களுக்கு நெல் வயல்ல நம்ம இட்டுக்கிட்டே வந்தோம்னா, அந்த பருவம் மட்டுமல்ல அதற்கு அடுத்து வரக்கூடிய நெல் பருவங்கள்லயும் அதிக மகசூல் கிடைக்க இந்த நீலப்பச்சை பாசி வழிவகை செய்துப்பா. அந்த அளவுக்கு நமக்கு நல்லது செய்யக்கூடியது இந்த நீலப்பச்சை பாசி.
0: சரி சரி சரி,
2: அதை நாம பயன்படுத்தணும். இன்னொன்னு அசோலா.
0: இன்னொன்னு அசோலாவா?
2: ஆமாப்பா.
0: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா தெளிவா.
2: நெல்லு வயல்ல நீர்நிலைகள்ல இது காணப்படுது. இது ஒரு பெரணி வகை நீர் தாவரம், அப்படியே படர்ந்துகிட்டே போகும்பா. இந்த அசோலாவுடைய இலை திசுக்கள்ல அனபீனா அப்படின்னு சொல்லக்கூடிய நீலப்பச்சை பாசி இணைந்து செயல்படுது. அதனால தழைச்சத்தை கிரகிச்சு நெல் வயலுக்கு கொடுக்குது. அசோலாவை நம்ம 2 முறையில நாம நெல்லுக்கு பயன்படுத்தலாம்.
0: சரி சரி.
2: எப்படின்னா, அசோலாவை தனியா வளர்த்து வளர்த்ததை வந்து நம்ம ஆடு மாடுக்கு உணவாகவும் கொடுக்கலாம். இது போக நெல் நடவு வயலுக்கு முன்னாடி அடியுரமா போட்டு சேத்தோட மக்க வச்சு நம்ம தழைச்சத்தை நம்ம நெல் பயிருக்கு கொடுக்க முடியும். இந்த முறையில அசோலாவை நம்ம பயன்படுத்தும் போது அதிக அளவு தான் நமக்கு தேவைப்படும். அதாவது 1 ஹெக்டருக்கு 10 லிருந்து 12 டன் தேவைப்படும்பா. இது இல்லாம நம்ம சுலபமா செய்யணும் அப்படின்னா அசோலாவை பயிராவே

0: நம்ம நெல் வயலில் வளர்த்து அது மூலயமா தழைச்சத்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம்ப்பா.
1: சரி சரி
0: சரியா. நெல் பயிரை நட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் அசோலா பயிரை நம்ம வளர விடணும் நெல் வயலில். வயல் முழுவதும் கொஞ்ச நாள்ல நல்லா பரவிடும். அப்புறம் நம்ம வந்து களை எடுக்கிறோம் இல்லையா, அப்ப நம்ம ஆட்களை விட்டு நல்லா காலால நல்லா அந்த அசோலாவை மிதிச்சு விட்டோம்னா சேத்துல அமுங்கி 10 நாளுக்குள்ளார மக்கி நல்ல தழைச்சத்தா நெல் பயிருக்கு கிடைக்கும்பா.
1: பரவாயில்லையா.
0: ஆமாப்பா,
1: நல்ல உரம்
0: மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அசோலாவை அப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு அது நல்லா வளர்ந்து வந்திருக்கும். அப்புறம் அதையும் நம்ம களை எடுக்கும் போது நல்லா காலில் மிதிச்சு விட்டோம்னா தழைச்சத்து உரம் ஆயிடும். இப்படி நெல் பயிரோட அசோலாவை நம்ம சேர்த்து வளர்த்து தழை உரமா நம்ம பயன்படுத்தலாம். இதனால ஒரு ஹெக்டேருக்கு 30-40 கிலோ தழைச்சத்து நமக்கு கிடைக்குது. நாம போடக்கூடிய தழைச்சத்தை நம்ம குறைச்சிக்கலாம். மண்ணுடைய வளமும் அதிகரிக்குது, மகசூலும் அதிகரிக்குது. அந்த விதத்துல தழைச்சத்தை நிலைநிறுத்தும் நுண்ணுயிர் உரங்கள் நம்ம பயிர்களுக்கு நல்லது செய்கின்றன.
1: கதமுத, இந்த தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான ரைசோபியம், அசோஸ் பயிரெல்லாம், அஸ்ட்ரோபாக்டர், குளுக்கான் அஸ்ட்ரோபாக்டர், நீல பச்சை பாசி, அசோலா, இதை பற்றி நிறைய சொன்னப்பா, நல்லா புரிஞ்சுத. இந்த உயிர் உரங்கள்லாம் நான் நிலத்துக்கு போட்டேன், நல்ல மகசூல் எடுக்கிறேன்ப்பா.
0: கருத்தமுத்து, தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய உயிர் உரங்களை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். இது போக மணிச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் இருக்குது. அப்புறம் சாம்பல் சத்துக்குன்னு சில நுண்ணுயிர் உரங்கள் இருக்குது.
1: ஓஹோ,
0: அதை பத்திலாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா.
1: சரி சரி சரி. கத்துமது கத்துமது, விரல் விரல் துள்ளுத துள்ளுத, பையில இருந்து விரல் துள்ளுத. கத்துமுத, விரல் மீன் வர வச்சிருக்கிறேன், மணி ஆயிட்டு இருக்க, நான் விளட கிளம்புறேன்ப்பா. விளட போனா பொஞ்சாது சமைப்பான்.
0: சரிப்பா சரிப்பா. கத்துமுத்த, எங்க வீட்லயும் விரால் மீன் குழம்பு தான் இன்னைக்கு, நீ கொடுத்த மீனை தான் சமைக்க போறோம்.
1: சரி சரி
0: சரி, இப்படி வாய. இந்தாப்பா
1: பப்பாளி பழமா, குடு குடு. கருத்தமுத்து
0: கருத்தமுத்து, பப்பாளி பழத்தை நாம டெய்லி கூட சாப்பிடலாமாப்பா. உடம்புல தேகம் பளபளப்பா இருக்குமா, அழகு கூடுமா. இதுல வைட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமான திறனும் அதிகமாகுமா. உடம்புல ரத்தத்தை சுத்திகரிப்பு செஞ்சு வயிற்று புழுக்களை அழிக்கக்கூடிய தன்மை கூட பப்பாளிக்கு இருக்குதான்ப்பா. தினமும் ஒரு துண்டு பப்பாளி பழமாவது நம்ம சாப்பிட்டு வரணுமா, அப்போதான் கண் பார்வை நல்லா இருக்குமா, மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்காதான், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குதான்ப்பா.
1: கதமுத, நீ கொடுத்த பப்பாளி நல்லா செவந்து போய் அப்படியே சாப்பிடணும் போல இருக்குதுப்பா. இப்பயா
0: சரிப்பா சரிப்பா, எடுத்துகிட்டு போப்பா.
1: நீ வேற டெய்லி ஒரு துண்டு சாப்பிடணும்னு சொன்ன, டெய்லியும் வீட்டுக்கு வந்து ஒரு நான் பறிச்சுட்டு போயிடுறேன் வீட்டு மரத்தில் இருந்த.
0: சரிப்பா சரிப்பா, உனக்கு கிடைக்கிறப்பெல்லாம் பறிச்சுட்டு போப்பா.
1: சரி சரி சரி சரி, அப்போ கிளம்பணுமா?
0: ஆ போயிட்டு வாப்பா கருத்தமுத்து.
1: சரிப்பா சரி.
2: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தழைச்சத்தை நிலப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான நீலப்பச்சை பாசி மற்றும் அசோலா குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும்

கட்டுமான பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 ஆண்டு காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள

0: உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி பொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. சாக்கடை ஆற்றில் கலக்குற மாதிரி ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரும். அடுத்த ஒரு 6 என்ன பண்ணணும் நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 to 1 நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட இரண்டாவது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்ச

0: வழியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணையவழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உயிரியல் பல் வகைமை சட்டம் மற்றும் சமூக பங்கேற்பு. வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
3: பயாலஜிக்கல் டைவர்சிட்டினா என்ன? இந்த பூமியில இருக்க எல்லா உயிரினம் அதுதான் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. சோ ஆக்ட்னா சட்டம் அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். சோ பப்ளிக் வந்து எப்படி வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், எப்படி வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் இந்தியால? எதுக்கு இந்த ஒரு ஆக்ட்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஆக்ட வந்து 2002 வந்து பாஸ் பண்ணாங்க. இந்த ஆக்ட் வந்து எதுக்காகனா பயோடைவர்சிட்டியை பாதுகாப்பு பண்றது. அடுத்து சஸ்டெயினபிள் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்சஸ். நம்ம ரிசோர்சஸ் எல்லாம் நம்மளே தீர்த்துட்டோம்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு அதை நம்ம லிவ் பண்ண முடியாது இல்லையா? சோ நம்ம ஜெனரேஷனுக்கு விடுறதுக்காக தான் சஸ்டெயினபிள் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்சஸ் சொல்றோம். அப்புறம் ஃபேர் அண்ட் ஈக்குவிட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ். நம்மளுக்கு வந்து பாரம்பரிய ஞானம்னு சொல்றது நிறைய உண்டு நம்ம லோக்கல் ட்ரெடிஷன்ல. சோ சப்போஸ் ஒரு கிராமத்துல வந்து நிறைய பாரம்பரிய அறிவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவங்களோட அறிவை வந்து ஷேர் பண்றாங்க வேர்ல்ட்ல வந்து இன்னொரு பார்ட்ல வந்து ஷேர் பண்றாங்கன்னா அவங்க வந்து அதனால ஒரு லாபம் சம்பாதிக்கிறாங்க. சப்போஸ் ஒரு

0: மெடிசினல் பிளான்ட் யூஸ் பண்ணி ஒரு லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் ஃபேர் அண்ட் ஈக்குவிட்டபிளா ஷேர் பண்ணணும் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு. அதுதான் ஃபேர் அண்ட் ஈக்குவிட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ். இந்த ஆக்டினால என்ன நடந்ததுன்னா மூணு அத்தாரிட்டி ஃபார்ம் ஆச்சு. ஒன்னு நேஷனல் லெவல்ல நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்ட்ஸ், அண்ட் லோக்கல் லெவல்ல பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஸோ இந்த பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு சொல்றவங்க ஒரு 11 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் இந்த பிபிஆர்னா பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் எதுக்கு, எல்லா உயிரினத்தை பத்தியும் டாக்குமெண்ட் பண்றது. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட். இந்தியாவில நிறைய ஸ்டேட்ஸ்ல அதை செஞ்சிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியில இப்பதான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து நிறைய விதத்துல வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். சிப்கோ மூவ்மெண்ட்னு ஒரு மூவ்மெண்ட் வந்து இந்தியால வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது வந்து உத்தரகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 1973 வந்து சுந்தர்லால் பகுகுணா அண்ட் கௌரவ் தேவி அவங்க தான் இதை ஆரம்பிச்சாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய மரம் வெட்டுறதுக்காக அங்க வந்திருந்தாங்க. அப்ப வந்து மகளிர் தான் அங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு மரத்திலையும் போய் கெட்டி பிடிச்சு அவங்க அந்த ட்ரீஸ வந்து கட் பண்ணாத அளவுக்கு அவங்கள வந்து அந்த இடத்த விட்டே விரட்டி விட்டாங்க. ரொம்ப நாள் வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் அங்க இருக்கிற வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி அதை விடாம அந்த ட்ரீஸ வந்து ஹக் பண்ணனாலதான் அந்த இடத்துல இருந்து அவங்களால அந்த இதை சேல் பண்ண முடியல. சோ ஒரு கம்யூனிட்டி லெவல்ல வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களால இதை மெயின்டைன் பண்ண முடியும், இதுதான் ஒரு ஃபைனான எக்ஸாம்பிள். ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களால செயல்படுத்தி இந்த ஒரு பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ண ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்தியால இருந்து நம்ம இதை சொல்ல முடியும். அப்படி வந்து நம்ம பார்க்கும்போது பீப்புளால என்ன பண்ண முடியும் இதை சிறப்பா செய்யறதுக்கு, அவங்க வந்து செடி நட முடியும், நம்மளோட வாட்டர் பாடிஸ் நீர்நிலைகளை வந்து காப்பாற்ற முடியும், அந்த மாதிரி லோக்கல் பிளான்ட் ஸ்பீஷிஸ் எவ்வளவு பிளான்ட்ஸ் இருக்கு அதுக்கு ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்கு எல்லாத்தையுமே பாதுகாப்பு பண்ண முடியும். பயோடைவர்சிட்டி ரிலேட்டட் ப்ரோக்ராம் எதுக்காகனா இந்த பயோடைவர்சிட்டியை வந்து எல்லாருமே அடாப்ட் பண்ணணும், இதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இது பண்றாங்க. நம்ம தனி நபரா ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, ஒரு மகளிரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இந்த நேஷனுக்கு இந்தியாவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கணும். ஒரு தனி நபரா நம்மளுக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான பங்கு வந்து இதுல இருக்குது. நம்ம இது பண்ணும்போது தான் நம்மளால ஒரு ஹெல்த்தியான ஒரு சஸ்டெயினபிளான ஃபியூச்சர் இனிமேல் வர ஜெனரேஷனுக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும்னு நம்மளால பார்க்க முடியும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உயிரியல் பல் வகைமை சட்டம் மற்றும் சமூக பங்கேற்பு. வாசித்தவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. புதுவை புதுவை சிந்தனை மலர். நம்முடைய பலம் பலவீனம் இரண்டையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் மாற்றங்களை எதிர்க்காமல் வாழ கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கை பருவங்களைப் போல மாறிக்கொண்டே இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதே முன்னேற்றத்திற்கான முதல் படி. சிந்தனை மலர் கேட்டீர்கள்.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி, புதுச்சேரி.

0: 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02.
3: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

புதுச்சேரியில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின விழா மற்றும் அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களின் நிறைவு விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன.

0: புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் உலக சுற்றுச்சூழல் தின விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது
1: இந்த இயற்கை நமக்கு சுத்தமான காற்று, நீர், உணவு, வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான வளங்களை தந்து வருகிறது. நம்முடைய முன்னோர்களும் அதை நமக்கு பாதுகாத்து தந்து இருக்கிறார்கள். இதை அதே வளத்தோடு வரும் தலைமுறைக்கு பாதுகாப்பாக தர வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். இந்த முக்கியமான நாளில் நம்முடைய பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த ஏக் பேட் மா கே நாம், என் தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்று காலையில் மக்கள் மாளிகையில் லோக் நிவாசில் நடந்த நிகழ்ச்சியில் என்னுடைய தாயின் பெயரில் ஒரு மரம் நட்டேன். இது மூணாவது மரம் நான் பாண்டிச்சேரியின் தாயின் பெயரில் நான் நடுகிறேன். 76 பள்ளிகளில் ஈகோ கிளப்ஸ், ஸ்கூல் நர்சரிஸ் மற்றும் 7500 மரக்கன்று இன்று நடும் இயக்கத்தை காலை தொடங்கி வைத்தேன். தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற இந்த இயக்கம் உலகம் முழுவதும் பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அம்மாவின் பெயரில் மரக்கன்று நட்டு வளர்க்க மக்களை ஊக்குவிக்கிறது. குழந்தைகளை பாதுகாக்கும் தாயை போற்றுவதை போல் அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கும் இயற்கையை போற்ற வேண்டும் என்பதுதான் அதன் குறியீடு. நமக்கு தெரியும், ஒவ்வொரு மனிதன் வாழ்விலும் அம்மாவின் பங்கு மிக பெரியது. அம்மா என்பவர் பாசத்தின் ஒரு அடையாளம். குழந்தை பிறந்தது முதல் பெரியவராக வளரும் வரை, வளர்ந்த பிறகும் அவர் தியாகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறார். நம்முடைய வீட்டிலோ பள்ளியிலோ நாம் மரத்தை நட்டு வளர்ப்பதே நம்முடைய உணர்வோடு கலந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய அம்மாவின் நினைவுக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் பாரத பிரதமர் இந்த திட்டத்தை அம்மாவின் பெயரில் ஒரு மரம் என்று பெயர் வைத்தார். இட்ஸ் அ கனெக்டிவிட்டி வித் த ப்ரோக்ராம். அதேபோல் சர்வதேச அளவில் பாரத பிரதமர் முன்வைத்த மிஷன் லைஃப் ஸ்டைல் ஆஃப் என்வாயர்மெண்ட், லைஃப் ஸ்டைல் ஆஃப் என்வாயர்மெண்ட் இயக்கத்தை பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது கார்பன் அளவை குறைப்பதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. என்வாயர்மெண்ட் பாதுகாப்பை மக்கள் ஒவ்வொருவருடைய அன்றாட வாழ்க்கை முறையோடு இணைக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் வந்து லேட்டஸ்டாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ஒன்று வெளி விட்டுருக்காங்க. அது வந்து இந்த திட்டத்தை சுப்ரீம் கோர்ட் தம்செல்ஸ் வில் மானிட்டர். அவங்க என்னென்னா, ஒரு வருஷம் டைம் தந்திருக்காங்க நமக்கு. இந்த டிசம்பர் வரைக்கும் நம்ம டைம் தந்திருக்காங்க. 6 மாதத்துக்குள்ளே 7 மாதத்துக்குள்ளே தென்டே சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு பி மொபிலைஸ்ட். அதில் வந்து மக்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட், டாக்ஸிக் வேஸ்ட், இதெல்லாம் வீட்லேயே நீங்கள் செப்பரேட் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி வச்சிடணும். அது வந்து கலெக்ட் பண்ணி அப்புறம் டிஸ்போசல் சைட்டில் கொண்டு போய் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதான் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், மக்கள் அனைவரும் இந்த பசுமை இயக்கங்களில் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதை முன்னெடுக்க வேண்டும். இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலும் பசுமையான ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்க உதவும்.
0: மேலும் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், அரசு செயலர் திருமதி ஸ்மிதா மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும்

0: கலந்து கொண்டனர். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பில் அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களையொட்டி இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா மற்றும் அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களின் நிறைவு விழா நேற்று மாலை நடைபெற்றது. கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள கலையரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது
1: ஆகாஷ்வாணி இந்திய மக்களின் வாழ்க்கையோடு ஒன்றாக கலந்த ஒரு ஊடகம். நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை, மலைப்பகுதிகளில் முதல் தீவுகள் வரை, படித்தவர்கள் முதல் படிப்பறப்பு இல்லாதவர்களை வரையும் அனைவரையும் சமமாக சென்றடைந்த ஒரு தகவல் ஊடகம் இருக்கிறது என்றால் அது ஆகாஷ்வாணி தான். ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனக்கும் இருக்கும் தனிப்பட்ட உறவு பற்றியே இங்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். 1953 நான் பிறந்தேன். ஊட்டி பக்கத்து கூடலூர் என்ற கிராமத்தில் அப்போது என் அப்பா மர்ஃபி ரேடியோ வச்சுருந்தார். அப்போல்லாம் ரேடியோ வைக்கிறதுனா ரொம்ப ரேராக இருக்கும். தினமும் அவர் அதில் நியூஸ் கேட்பது அவருடைய வழக்கம். இப்போ ஒரு நாளைக்கு அந்த நியூஸில் வந்து ஒரு பேர் வந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு நீதிபதியாக இருந்தவர் வடநாட்டில். அதுக்கப்புறம் கவர்னராக கூட பணியாற்றினார் என்று நான் நினைக்கிறேன். டாக்டர் கைலாஷ்நாத் கட்ஜு. அதை கேட்ட பிறகுதான் என்னுடைய அப்பா அந்த பெயரை எனக்கு வைத்தார். தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ இப்படி ஒரு பெயர் கைலாஷ்நாதன் வைக்கும் பழக்கம் இல்லை. பலர் என்னிடம் ஆச்சரியமாக கேட்டிருக்கிறார்கள். எனக்கு திருமணம் ஆன புதிதில் என்னோட மனைவி கூட அதை பற்றி கேட்டிருந்தார். இந்த பெயர் எப்படி உங்களுக்கு வைத்தார்கள் என்று நான் சொல்ல என்னவென்றால், எனக்கு கைலாஷ்நாதன் என்று பெயர் வைத்தது ஆல் இண்டியா ரேடியோ. ஏன் சொல்லுவேன்றால், திஸ் ஷோஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ இன் 1950s and 1960s. இந்த லைஃப் ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அவர் 1936 ஆல் இண்டியா ரேடியோ என்ற பெயரில் தொடங்கப்பட்ட ஆகாஷ்வாணி இன்றும் இந்திய மக்களின் இதயத்தில் இடம் பிடித்து இருக்கிறது. சொல்லப்போனால் சுதந்திர இந்தியாவின் தொடக்கம் முதல் இன்று வரை நாட்டின் முக்கியமான ஒவ்வொரு நிகழ்விற்கும் வானொலி சாட்சியாக இருந்திருக்கிறது. எனக்கு இப்போ கூட அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு இறந்த பிறகு அவரது ஃபியூனரல் ப்ரொசஷன் அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ வந்து யூஸ் டு ஹவ் அ ரன்னிங் கமிட்டி ஆன் த ஃபியூனரல் ப்ரொசஷன் ஆஃப் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வந்த ஒரு பெரும் கலாச்சார நிறுவனம். டெலிவிஷன் வந்தபோது வானொலியின் முக்கியத்துவம் குறையும் என்று பலர் நினைத்தார்கள். பின்னர் இன்டர்நெட் வந்தது, சோஷியல் மீடியா வந்தது. இருந்தபோதிலும் வானொலி தனது தனித்துவத்தை இன்றும் இழக்கவில்லை. ஏனென்றால் வானொலி மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. நண்பர்களே, இந்த வானொலிக்கு புதிய ஒரு உயிரூட்டிய ஒரு முக்கிய நிகழ்வை நான் குறிப்பிட்ட விரும்புகிறேன். அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த மனதில் குரல் மன் கி பாத் நிகழ்ச்சி தான். வானொலியின் சக்தியை மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு மகத்தான நிகழ்வு அது. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பு ஆகும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டின் வெவ்வேறு பகுதியில் சாதனை படைத்தவர்கள், சுற்றுச்சூழல் தூய்மை ஆர்வலர்கள் கதை பகிரப்பட்டது. பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களின் முயற்சி, கைவினைகள் மேம்பாடு, சமூக பொறுப்பு போன்ற பல்வேறு தலைப்பில் பாரத பிரதம் மக்களிடம் நேரடியாக உரையாடும் ஒரு மேடையாக இது உருவானது. இதன் மூலம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம், வானொலி இன்னும் மக்களின் மனங்களை தொடக்கூடிய சக்தி வாய்ந்த ஊடகமாக இருக்கிறது என்பதுதான். இந்தியாவில் ஒவ்வொரு மூலையிலும் வாழும் மக்களோடும் நேரடியாக உணர்வு பூர்வகமாக தொடர்பை ஏற்படுத்துவதில் வானொலி இன்னும் உயிரோட்டமாக செயல்பட முடியும் என்பதை இந்த உலகிற்கு அது எடுத்து காட்டியது. இன்றைய தலைமுறை ஊடகங்களை பயன்படுத்தும் போது விமர்சன சிந்தனையோடு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். உண்மை எது, பொய் எது என்பதை பிரித்து பார்க்கும் அறிவை திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு வானொலி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் உதவும். ஆகாஷ்வாணி 90வது ஆண்டுகள் நிறைவு செய்யும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் முன்னாள் மற்றும் இன்றைய ஊழியர்கள் அதிகாரிகள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். 90 ஆண்டுகள் இந்தியாவின் குரலாக ஒழித்த ஆகாஷ்வாணி வருங்காலத்தில் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய பங்கேற்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்தியாவின் ஒற்றுமை, ஜனநாயகம், கலாச்சாரம், முன்னேற்றம் ஆகியவற்றின் குரலாக ஆகாஷ்வாணி தொடர்ந்து ஒலிக்கட்டும்.
0: விழாவில் கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் திரு உதயசங்கர்

0: தமது வாழ்த்துறையில்,
1: இந்தியாவின் ஒவ்வொரு வீட்டிலும் காலை எழுப்பிய குரல், மாலை நேரத்தை இசையால் நிரப்பிய தோழன், நாடு முழுவதையும் இணைத்த பாலம், அதுதான் அகில இந்திய வானொலி. 90 ஆண்டுகள் என்பது ஒரு நிறுவனத்தின் வயது மட்டுமல்ல, பல தலைமுறைகளின் நினைவுகளையும் உணர்வுகளையும் சுமந்து நிற்கும் வரலாறு. 1980கள் 90களில் வளர்ந்த எங்களை போன்றவர்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோ என்பது வெறும் வானொலி நிலையம் அல்ல. காலை செய்திகள், விவித் பாரதி நாடகங்கள், விளையாட்டு வர்ணனைகள், பல்வேறு அறிவியல் மற்றும் பொது அறிவு நிகழ்ச்சிகள், இவை அனைத்தும் எங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஓர் அங்கமாக இருந்தன. தொலைக்காட்சி மற்றும் இணையம் பரவலாக இல்லாத காலத்தில் தகவலுக்கும் பொழுதுபோக்கிற்கும் நம்பகமான நண்பனாக ஆல் இண்டியா ரேடியோ விளங்கியது. காலம் மாறினாலும் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் ஆல் இண்டியா ரேடியோ தன்னை புதுப்பித்துக் கொண்டு பயணித்து வருகிறது. குறிப்பாக எஃப்எம் ரெயின்போ மூலம் இளைஞர்களின் மனதிலும் தனக்கான இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளல. மரபையும் புதுமையையும் இணைத்து மக்களோடு பயணிப்பது அதன் மிகப்பெரிய பலம். இந்த 90ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு 25 கல்லூரிகளில் வினாடி வினா, கட்டுரை மற்றும் திடீர் பேச்சு போட்டிகளை நடத்தி பின்னர் இறுதிப் போட்டியையும் சிறப்பாக நடத்திய ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி குழுவிற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள்.
0: மேலும் இவ்விழாவில் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் பொறியியல் பிரிவு தலைவர் திரு ரவி மாரியப்பன், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், நிகழ்ச்சி அமைப்பாளர் திருமதி எலிசபெத் மற்றும் வானொலி நிலைய ஊழியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் நிலவி வரும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையேயான எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சிஷீர் கனாலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் வலுவான கலாச்சார மற்றும் பாரம்பரிய உறவுகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் பயனுள்ள திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார்.

0: கூறினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி, பேரிடர் மீட்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். இதனையடுத்து கடந்த 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது பாதிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு வரும் 12 கலாச்சார பாரம்பரிய மையங்கள் மற்றும் 72 சுகாதார மையங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆசிய பசிபிக் பகுதியில் இந்திய விமான போக்குவரத்து சேவை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலக விமான போக்குவரத்து சேவை குறித்த மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் மண்டல துணைத் தலைவர் திரு ஷெல்டன் ஹீ இதனை தெரிவித்தார். வரும் 2044 இந்திய விமான பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக திரு ஷெல்டன் ஹீ குறிப்பிட்டார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வு முகமை வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை முறையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்வு முகமை கூறியுள்ளது. தவறான செய்திகளை வெளியிடும் வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சைபர் குற்றவியல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் இதுபோன்ற போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் கணிகிரியில் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்பேத்கரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக தலைவர்கள் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டினார். அம்பேத்கரின் போதனைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 7 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அம்மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்த வருடம் கருப்பொருளானது ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது சுத்தமான சுகாதாரமான உணவே மருந்து. மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012 முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ மெசேஜ் மூலமாக தெரிவிக்கலாம். நம்பர் 9444-2-322.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் சர்வ

0: சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை இந்தியாவிற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகள் பரஸ்பரம் நம்பிக்கை அடிப்படையிலானது என்றும், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் விரிவடையும் என்றும் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மூலம் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை அருகே உள்ள தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் ஈரான் கடலோர கண்காணிப்பு நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும், எனினும் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தரவுகள் எதுவும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசிய பகுதியில் பதற்றத்தை குறைப்பது குறித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில், இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் அப்பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறைந்த செலவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வளங்கள் பாதுகாப்பு குறித்த காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க மாநாடு நடைபெறவுள்ளதாக ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஹர்விந்தர் கல்யாண் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு நாளை முதல் 10 வரை 3 சண்டிகரில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் பிரதிநிதிகளின் போக்குவரத்திற்காக 6 மின்சார பேருந்துகளை பயன்படுத்த ஹரியானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, போக்குவரத்துக்கான செலவுகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கிய முன்முயற்சிகளை குறித்த இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லவத்தும் வெண்கல பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, டயபெட்டிஸ் இன் பிரெக்னன்சி, அதாவது பிரெக்னெண்டா இருக்கும் போது வர சுகர் பத்தி பேச போறோம். சோ இதுல வந்து டயபெட்டிஸ் இன் பிரெக்னன்சி வந்து 2 இருக்கு. ஒன்னு, ஏற்கனவே சுகர் இருக்கிற மதர் வந்து பிரெக்னென்ட் ஆறுது, அதாவது அவங்களுக்கு பிரெக்னன்சிக்கு முன்னாடியே சுகர் இருக்கு. ரெண்டாவது, பிரெக்னன்சி அப்போ அவங்களுக்கு வந்து சுகர் டெவலப் ஆகுது. இந்த மாதிரி 2 கண்டிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 டைப் ஆஃப் மதர்ஸையுமே நம்ம பிரெக்னன்சில நம்ம வந்து கேர்ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்கும். இதுல ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது ஒரு பிரெக்னன்சிக்கு முன்னாடியே டயபெட்டிஸ் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பொண்ணு வந்து இப்போ கன்சீவ் ஆகணும் அப்படின்னா, கன்சீவ் ஆறதுக்கு முன்னாடியே அவங்களோட சுகர் லெவல்ஸ் நார்மலா இருக்கா, கண்ட்ரோல்ல இருக்கான்னு பார்த்து வச்சுக்கணும். அது எப்படி நம்ம பார்ப்போம்னா, ஹீமோக்ளோபின் A1C டெஸ்ட் பண்ணணும். சோ ஹீமோகுளோபின் A1C என்ன பண்ணுனா, மொதோ 3 மாசத்துல, அதாவது இன்னையில இருந்து 3 மாசத்துல அந்த சுகரோட கண்ட்ரோல் எப்படி இருந்ததுன்னு சொல்றதுதான் ஹீமோகுளோபின் A1C. சோ இந்த ஹீமோகுளோபின் A1C வந்து 5.8 குள்ள இருந்ததுன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். அவங்க வந்து நார்மல் பிரெக்னன்சி அண்டர்கோ பண்ண முடியும் ஆர் பிரெக்னன்சி பிளான் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி அவங்க ஃபாலிக் ஆசிட் டேப்லெட்டும் எடுக்கணும்.

0: பண்ணும் ப்ரீ பிரெக்னன்சி பிளானிங்ல. இந்த மாதிரி கண்ட்ரோல்ல டயபெட்டிஸ் இருந்துக்கிற பேஷன்ஸ் வந்து அன்காம்ப்ளிகேட்டடா பிரெக்னன்சி அண்டர்கோ பண்ணலாம். இந்த மாதிரி பேஷன்ஸ் வரும்போது சில பேருக்கு என்னாகும், மொத மொத பிரெக்னன்சில தான் நம்ம வந்து சுகர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொட்டீன் ஸ்கிரீனிங் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம சுகர் கண்டுபிடிப்போம். இந்த பிரெக்னன்சில வர டயபெட்டிஸ்ல கண்ட்ரோல் இல்லாம இருந்ததுன்னா அந்த மதர்ஸ்க்கு பிறக்கிற பேபிஸ்க்கு நிறைய காம்ப்ளிகேஷன் வரலாம். உதாரணத்துக்கு ஹார்ட்ல பிரெயின்ல குறைபாடுகளோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும் இல்லை அனாமலிஸ் எல்லாம் மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரெண்டாவது வகையான பேஷண்ட்ஸ் வந்துட்டு பிரெக்னன்சியில அவங்க சுகர் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலா இந்தியன் பாப்புலேஷன் எல்லாருமே டயபெட்டிஸ்க்கு ஹை ரிஸ்க். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பிரெக்னன்சியில டயபெட்டிக் ஸ்கிரீனிங் பண்ணுவோம். ஸோ ஸ்கிரீனிங்னா குளுக்கோஸ் குடிச்சிட்டு அவங்கள வந்து பிளட் டெஸ்ட் ஒன்று எடுக்க சொல்லுவோம் ஆஃப்டர் குளுக்கோஸ் 2 hours கழிச்சு. ஸோ இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து 140 மேல இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு லேபிள் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸ் எப்படி மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயட் கண்ட்ரோல். ஸோ இப்போ பேஷண்டோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மதரோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேலரி அலோ பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு இந்த இப்போ ரொம்ப ஒபீஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கேலரி கம்மியா கொடுக்கறது, நார்மல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நார்மலை விட கொஞ்சம் கேலரிஸ் கம்மி பண்ணி கொடுக்கறதுன்னு வில் புட் தேம் ஆன் டயபெட்டிக் டயட். ஸோ டயட் மானிட்டரிங் அவங்களுக்கு பண்ணுவோம். ஸோ டயட்ல அவங்களோட சுகர் லெவல்ஸ் குறையுதான்றது பார்ப்போம். ஸோ பட் டயட்ல குறையல அப்படின்னா அடுத்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி வரும். ஸோ டேப்லெட் அண்ட் டயட்ல அவங்களோட சுகர் கண்ட்ரோல்ல இருக்கான்னு பார்ப்போம். இப்போ டயட்லயும் கண்ட்ரோல் ஆகலன்னா அடுத்து வந்து நம்ம இன்சுலின் எடுத்துக்கிற மாதிரி வரும். ஸோ இன்சுலின் லெவல்ஸ் எவ்வளோ, இன்சுலின் அளவு நம்ம கொடுக்கணும்ன்றது அவங்களோட சுகர் லெவல் பொறுத்து நம்ம டைட்ரேட் பண்ணி டோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ டயபெட்டிஸ்னால பேபிக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் அப்படின்னா, குழந்தை ரொம்ப பெருசா இருக்கலாம், அதாவது மேக்ரோசோமியான்னு சொல்லுவாங்க, நார்மலை விட குழந்தையோட சைஸ் ஜாஸ்தி இருக்கலாம், பனிக்கூடத்துல தண்ணி ரொம்ப ஜாஸ்தி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பெரிய பேபி நிறைய லைக்கர் இருக்கும்போது அவங்களுக்கு குறப்பிரசவம் ஆகுறது, குறை மாசத்திலேயே ரப்சர்ட் மெம்பரன்ஸ் ஆகுறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவங்க வந்து டெலிவரிக்குள்ள போகும்போதும் இவங்களுக்கு நார்மல் டெலிவரியா இருக்க வாய்ப்பு கம்மி, ஏன்னா பெரிய பேபியா இருக்கு அப்படின்னால சிபிடி அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், டிலே லேபர் டிலே ஆகிறது, இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு அதாவது ஃபோர்செப்ஸ் வாக்யூம் போட்டு டெலிவரி பண்றது, இல்ல குழந்தையோட தோள்பட்ட வரது கம்மி கஷ்டமா இருக்கிறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த குழந்தைகள்ல ஏற்படலாம். இப்போ கஷ்டமான டெலிவரி பண்ணும் போது அவங்களுக்கு ஏதாவது பேபிக்கு இன்ஜுரி, மதருக்கு டேர்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால சுகரை கண்ட்ரோல் பண்ணி பேபியோட வெயிட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு, அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை, அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 குழந்தைக்கு 3 ஒரு தடவை பசிக்கும், அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்றோம். அதே குழந்தைக்கு 1 ஆகிறப்போ 4 ஒரு தடவை பசிக்கும். இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும். அது புரியாமல் என் குழந்த முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது. உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 குழந்தைக்கு 1 150 எடை கூடும். 1 வாரத்துக்கு 71 எடை கூடும். இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்ஸிங் அப்படின்னு பேர்.

0: இப்படி பண்ணினா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு சைக்கோஜெனிக் அனோரெக்ஸியா அது ஏற்படுமா, சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும், சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும், அதாவது அந்த எதிர்மறையாக பேசுகிறது. இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர் மாறாக நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி, சாப்பிட சொன்னால் விளையாட போவோம், விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும். வாங்கி கொடுத்து விடுறது தான் உத்தமம். நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மலமலன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க, அச்சம் அவசரம் பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியாக போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க, இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, இது உளச்சோர்வு அதாவது மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும். அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம். எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:35. நேர்கள் இனி கேட்கலாம் நகருலா. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் புதைப்படிவ அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம், கரையவெட்டி பறவைகள் சரணாலயம் ஆகிய சிறப்பு இடங்களை தன்னகத்தை கொண்ட அரியலூர் மாவட்டத்தினை உலா வர இருக்கிறோம். அரியலூர் மாவட்டமானது மனித இனம் தோன்றுவதற்கு முன் கடலுக்கு அடியில் மூழ்கியிருந்தது. பின் காலநிலை மாற்றங்களால் கடல் நீர் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஜெனிஸ் குடும்பத்தைச் சார்ந்த உருமாறிய பாறைகளால் ஆன தற்போதைய நிலம் வெளிப்பட்டது. இந்த பாறை வகைகள் வண்டல் மற்றும் ஜிப்சம் பாறைகளால் வெவ்வேறு புவியியல் காலகட்டங்களில் உருவானவை. 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இம்மாற்றங்களின் காலத்தை புவியியலாளர்கள் கிரிட்டாசியஸ் காலம் என குறிப்பிடுகின்றனர். கடல் விலகியதால் ஏற்பட்ட மாற்றங்களை தொடர்ந்து கடல் மற்றும் கடற்கரையிலேயே வாழ்ந்த பல்வேறு இனங்கள் சகதி மற்றும் சதுப்பு நிலத்தில் மூழ்கி படிமங்கள் ஆயின. எனவே அரியலூர் மாவட்டம் ஒரு தொல்வியல் விலங்கியல் பூங்காவாக திகழ்வதுடன் புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் மெக்கா எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. மரம், விலங்கு மற்றும் தாவர இனங்களின் பல்வேறு வகையான படிவங்கள் இம்மாவட்டத்தில் காண கிடக்கின்றன. டைனோசர் முட்டை

கள்ளங்குறிச்சி மற்றும் நின்னியூர் பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இக்காரணங்களால் இம்மாவட்டம் பழங்கால உயிரின படிம புதையல்களின் இருப்பிடமாக உள்ளது. சங்க காலத்தில் வில்வித்தையில் சிறந்தவரான மழவர் தலைவன் ஓரியாட்சியின் கீழ் இருந்துள்ளது. பிறகு பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், ஹொய்சாளர்கள், விஜயநகர பேரரசு, பாளையக்காரர்கள் இவர்களின் ஆட்சியின் கீழும், பின்பு பீஜப்பூர் சுல்தான், மராட்டியர்கள், கர்நாடக நவாபுகள் மற்றும் ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழும் இருந்துள்ளது. தொடர்ந்து உலாவருவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நேர்களே, இன்றைய நகருட நிகழ்ச்சியில் நாம் அரியலூர் மாவட்டத்தினை உலா வந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக வானவாசியில் உள்ள களப்புதை உயிரி படுவ அருங்காட்சியகத்திற்கு செல்வோம். வானவாசி கிராமத்தில் 120 ஏக்கர் நிலப்பரப்பில் 2 கோடி செலவில் 5200 சதுர அடியில் புதைப்படிவ அருங்காட்சியகம் கட்டப்பட்டுள்ளது. பள்ளத்தாக்குகள், செங்குத்தான பள்ளங்கள், மணல் மற்றும் பாறைகளில் துண்டிக்கப்பட்ட கோபுரங்களால் ஆன நில அமைப்புகள் கொண்டதாகும். இந்த அருங்காட்சியகம் மெசானைன் அளவுகளில் கட்டப்பட்டுள்ளது.

கேம்பிரியனுக்கு முந்தைய ஜுராசிக் மற்றும் கிரெட்டேசியஸ் காலகட்டங்களில் இருந்து பாறைகள், பெட்ரிபைட் மரம், டைனோசர்கள் மற்றும் 9 வகையான அமோனைட் புதைப்படிவங்களின் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பகுதியின் இயற்கை வளங்கள் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் பரவியுள்ளது. அடுத்ததாக நாம் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு செல்கிறோம். முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள மிகப்பெரிய கங்கை கொண்ட சோழீச்சரர் கோவில் அரியலூர் பகுதியில் மிகச்சிறந்த ஒன்றாகும். கிபி 1023 கங்கை சமவெளியை வெற்றி கொண்ட பின்னர் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் நகரமும் கங்கை கொண்ட சோழீச்சரம் எனும் சிவன் கோவிலும் சோழகங்கம் எனும் ஏரியும் வெற்றியின் நினைவாக அமைக்கப்பட்டது. இம்மூன்றும் கங்கை நதிக்கரையில் சோழர்களின் புலிக்கொடியை ஏற்றிய தமிழர்களுடைய வீரத்தின் நினைவு சின்னங்களாக இன்றும் விளங்குகின்றன. முதலாம் ராஜேந்திர சோழன் தலைநகரை தஞ்சாவூரில் இருந்து புதிதாக கட்டப்பட்ட இங்கு மாற்றினார். அவரது காலத்திலிருந்து கிபி 1279 ஆட்சி செய்த சோழர் வம்சத்தின் இறுதி வரை சோழர் சாம்ராஜ்யத்தின் தலைநகராக 256 ஆண்டுகள் இருந்தது. இங்கு கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கற்கோவில் இடைக்கால சோழர் காலத்திய அழகான சிற்பங்கள் நிறைந்த களஞ்சியமாகும். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக இதனை அறிவித்துள்ளது.

வேலைவாய்ப்பு செய்திகள். நிலக்கரி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. நிலக்கரி நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிரிவில் எலக்ட்ரிக்கல் 221, சிவில் 178, மெக்கானிக்கல் 145, சிஸ்டம் 43, எலக்ட்ரானிக்ஸ் 38, இண்டஸ்ட்ரியல் 20, புவியியல் 15 என மொத்தம் 660 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வித் தகுதி பிஇ பிடெக். வயது வரம்பு 30/4/2026 என்று உள்ளபடி 18 முதல் 30 வயது வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 1160 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 11ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு coalindia.in. இந்திய ராணுவத்தில் படிப்புடன் லெப்டினன்ட் பணி பற்றிய அறிவிப்பு. டெக்னிக்கல் என்ட்ரி திட்டம் பிரிவில் மொத்தம் 90 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வித் தகுதி குறைந்தது 60% மதிப்பெண்ணுடன் பிளஸ் டூ இயற்பியல், வேதியியல், கணிதம் பாடங்களை முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 1/7/2007 முதல் 1/7/2010 பிறந்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஜேஇஇ, மதிப்பெண் நேர்முகத் தேர்வு. படிப்பு பணி. 4 ஆண்டு பயிற்சியின் முடிவில் இன்ஜினியரிங் டிகிரி அளிக்கப்படும், லெப்டினன்ட் பணியும் வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 12ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு joinindianarmy.nic.in. தேசிய உரம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் பிரிவில் மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி டிப்ளமோ படிப்பு. வயது வரம்பு 30/4/2026 18 முதல் 30 வயது வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு. தேர்வு மையம் சென்னை மற்றும் கோயம்புத்தூர். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹200. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 15ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு careers.nfl.co.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நகருடா. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அரியலூர் மாவட்டத்தினை உலகம் வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் வேட்டக்குடி கரையை வெட்டி பறவைகள் சரணாலயம் செல்கிறோம். இச்சரணாலயம் புலம்பெயரும் நீர் பறவைகளுக்கான தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான நன்னீர் ஏரிகளில் ஒன்றாக விளங்குகிறது. மாநிலத்தின் பெரிய ஏரிகளில் இதுவும் ஒன்று. இந்த ஏரி மாநிலத்தின் மிக அதிக அளவிலான நீர்ப்பறவைகள் வந்து கூடும் இடமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இச்சரணாலயத்தில் உள்ள 188 பறவை இனங்களில் 82 இனங்கள் நீர்ப்பறவைகளாகும். அருகி வரும் பட்டைத்தலை வாத்து இந்த ஏரியின் முக்கிய வருகையாளர்களில் ஒன்றாகும். இச்சரணாலயத்தை பறவையிட ஏற்ற காலம் செப்டம்பர் முதல் மார்ச் மாதம் வரை. அடுத்ததாக நாம் ஏலாக்குறிச்சி அடைக்கல மத ஆலயத்திற்கு செல்கிறோம். இத்தாலியிலிருந்து அரியலூர் பகுதிக்கு வந்த வீரமா முனிவர் என அழைக்கப்படும் கான்ஸ்டான்டினோபிள் ஜோசப் பிஸ்கி அடைக்கல மத ஆலயத்தினை கட்டினார். பாளையக்காரர் ஒருவரின் கொடிய நோயினை அன்னை மாதா ஆசீர்வாதத்துடன் குணப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. வீரமா முனிவரின் சேவையை கண்டு மகிழ்ந்த பாளையக்காரர் 60 ஏக்கர் நிலங்களை இக்கோவிலுக்கு வழங்கினார். இக்கொடை பற்றிய குறிப்புகள் கிபி 1763 கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது.

நேர்களே, இன்றைய நயரோட நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டத்தினை உலா வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக விக்கிரமங்கலம். முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் இக்கிராமம் நிறுவப்பட்டு அவனது குடும்ப பெயரால் விக்கிரம சோழபுரம் என அழைக்கப்பட்டது. இந்த இடம் சோழ மன்னர்களின் துணை நகரமாக விளங்கியதாக விக்கிரம சோழன், இரண்டாம் குலோத்துங்க சோழன் மற்றும் மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஆகியோரின் காலத்திய கல்வெட்டுகள் கூறுகிறது. இவ்விடத்திலிருந்து சோழ நாட்டின் பல கோவில்களுக்கு நிலங்களை தானமாக வழங்க ஆணை பிறப்பித்தனர். சோழர் காலத்தில் விக்கிரமங்கலம் ஒரு புகழ்பெற்ற வர்த்தக மற்றும் வாணிப மையமாக இருந்தது. சோழர் காலத்திய அழகிய ஜெயின் மற்றும் புத்தர் சிற்பங்கள் இந்த கிராமத்தில் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் அரியலூர் மாவட்டத்தில் காணத்தக்க இடங்களாக மேலப்பழுவூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், கீழையூர் இரட்டை கோயில்கள், திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி திருக்கோயில், காமரசவல்லி கார்கோடேஸ்வரர் கோவில், கோவிந்தபுத்தூர் சிவன் கோவில், செந்துறை சென்னிவனம் ஸ்ரீபுரந்தான் சிவன் கோயில்கள், அரியலூர் கோதண்ட ராமசாமி கோவில் ஆகிய இடங்கள் உள்ளன.

0: இன்றைக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று புதுடெல்லியில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிப்பதற்கான பல்வேறு யோசனைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்தியாவின் பொருளாதார மற்றும் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து தாங்கள் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் நிதி பரிவர்த்தனைகள் குறித்து தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறு வடகிழக்கு பகுதிகளின் எல்லை பாதுகாப்பு படையின் திரிபுரா எல்லை பிரிவு தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் இளைஞர்களை நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும், 2047 வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்றும் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்கள் தங்கள் விருப்பங்கள், கருத்துக்கள் மற்றும் தன்னார்வ உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக மை பாரத் என்ற தளம் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்டது என்று கூறினார். தேசிய பொது ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலியின் 90வது கொண்டாட்டங்களை முன்னிட்டு, இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கடலோர கர்நாடகா, கேரளம் மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும், அந்தமான் நிக்கோபார் தீவு, கர்நாடகா, கொங்கன், கோவா, லட்சத்தீவு, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. தகவல் தளம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதரசம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். பாதரசம் HG என்ற

வீட்டினால் குறிக்கப்படுகிறது. இதன் விரிவாக்கம் ஹைட்ராஜிரம் என்பதாகும். இதற்கு திரவ வெள்ளி அல்லது நீர் வெள்ளி என்பது பொருள். பாதரசம் ஆங்கிலத்தில் மெர்க்குரி என அழைக்கப்படுகிறது.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். இன்றைய நிகழ்ச்சியில் பாதரசம் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டுள்ளோம். பாதரசம் அறை வெப்பநிலையில் திரவமாக இருக்கக்கூடிய ஒரே உலகமாகும். பாதரசம் வெப்ப மாடிகள் மற்றும் காற்றழுத்த மாடிகளில் பயன்படுத்தப்படுகிறது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரசம் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டுள்ளோம். பாதரசம் பல் மருத்துவத்தில் நிரப்பப்படும் பொருட்களில் பயன்படுகிறது. மேலும் சில தோல் மற்றும் கண் மருந்துகளிலும் இதன் சேர்மங்கள் பயன்படுத்தப்படுகின்றன.

நேரம் 8:40. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் பாதரசம் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். பாதரசம் நமக்கு பயன்பட்டாலும் கூட பாதரசத்தால் ஏற்படும் பாதிப்புகளும் அதிக அளவில் இருக்கின்றன. காடுகளை அழித்தல், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் பாதரசம் வெளியாகிறது. பாதரச மாசுபாட்டால் கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஆபத்து, மன அழுத்தம், தற்கொலை எண்ணம், முடக்குவாதம், சிறுநீரகம் செயலிழப்பு, அல்சைமர் நோய், பார்வை பேச்சு திறன் பாதிப்பு, ஒவ்வாமை, ஆண்மை குறைவு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே பாதரசத்தை கொண்ட மருத்துவ கழிவுகளுக்கு மாற்றாக வேறு கருவிகளை பயன்படுத்த உலகெங்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.

நெஞ்சென்ன முத்தம் கேட்டு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை.
3: வானில் வர்ணஜாலம் படைத்திடும் பாட்டு பறவையே, வாசல்தோறும் தேனொளி பரப்பும் தேனிசை தென்றலே, ஒட்டுமொத்த ஊடகத்தின் அகரமே, நேயர்களின் மனதில் உயர்ந்து நிற்கும் சிகரமே, ஆகச் சிறந்த ஆகாஷ்வாணியே, உனக்கு அகவை 90 ஆச்சரியம், ஆம் ஆச்சரியம், அகவை 90 மிளிர்கிறாய், வசீகரிக்கிறாய், பகலென்ன இரவென்ன என்றும் உடனிருக்கிறாய். காற்று பெட்டக பொக்கிஷத்தை வண்ணச் சொற்களால் அலங்கரிக்கலாமா? வானோடு கலந்து வண்ணத் தூரிகையால் இசையோவியம் நிரப்பிடும் ரீங்கார தேனிக்கு புகழாரம் சூட்டிடலாமா?

0: தேனிசை பரப்பி வரும் வானொலிக்கு வாழ்த்து மழை பொழிய வரும் நெஞ்சங்களை வரவேற்போம், வாருங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் எம் கே மணிமேகலை, கணித பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, டி வாடிப்பட்டி, தேனி மாவட்டம். காற்றென்ற ஊடகத்தின் வழியே உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எண்ணங்களின் பரிமாற்றத்திற்கும் தகவல்களை நம் குரல் மூலம் கடத்துவதற்கும் எத்தனை எத்தனையோ ஊடகங்கள் என்று இருந்தாலும் இதன் மூல ஆதாரம் வானொலி தாங்க. இந்தியாவின் தேசிய பொது வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் 1930

ஆறில் தொடங்கப்பட்டது. அதற்கு இன்று அகவை 90. 90 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் காற்றலைகளில் கம்பீரமாக வளம் வருது. ஒரு புதிய கண்டுபிடிப்பு அதற்கு முந்தைய கண்டுபிடிப்பை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் வானொலியின் இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன பெட்டியில இருந்து எப்படி பேச்சு, பாட்டு, இசை அப்படின்னு பல விஷயங்கள் கேட்குதுன்னு வியக்க வச்சது நம்ம வானொலி தாங்க. வானொலியில ஒளிபரப்பப்படாத விஷயங்களே இல்லைன்னு

நிகழ்ச்சிகளை மனித சமுதாயத்திற்கு வழங்குறது நம்ம ரேடியோ தாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை வர்த்தகம். இத மக்களிடம் கொண்டு சேர்க்கறதுல வானொலி விளம்பரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு நாட்டுல எதிர்பாராம நடக்கிற மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு தகவல்களை உடனுக்குடன் சொல்றதும் நம்ம வானொலி தாங்க. வானொலியின் சேவைய வியந்து பார்த்த பலர்ல நானும் ஒருத்தி. வானொலியில அறிவியல் தொடர்கள் ஒளிபரப்பு செய்வாங்க. ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு வானொலி அறிவியல் தொடர்களை எழுதி வழங்கும் வாய்ப்பையும், அத்தொடர்கள்ல பங்கு பெறும் வாய்ப்பையும், ஒரு சிறிய கிராமத்துல பணியாற்றும் எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் மதுரை வானொலி நிலையமும் எங்களுக்கு பெற்று தந்தாங்க. முதன் முதல்ல மதுரை வானொலி நிலையத்துல நுழையும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியான தருணம் இன்னும் என் நினைவுகள்ல வந்து போகுது. காலந்தோறும் கணிதம் என்ற நிகழ்வு தொடங்கி ஏஐ பற்றிய தொடரான இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் வரை எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. எம் பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற வாய்ப்பும் மதுரை வானொலியால் வழங்கப்பட்டது. சமீபத்தில் சிறப்பு விருந்தினர் பகுதியில் கலந்து கொண்டு எம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வானுக்கு இல்லை எல்லை, வானொலி சேவைக்கும் ஏதுங்க எல்லை. படித்தவர், பாமரர், பெரியவர், சிறியவர் தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஏஎம் எஃப்எம் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை நிறைவாய் வழங்கி வரும் அகில இந்திய வானொலியின் சேவை பல்லாண்டுகள் சிறந்து விளங்க வானொலி நேயர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.

வானொலி நெஞ்சங்களுக்கு என்றும் வளர் அன்புடன் வணக்கம் கூறுவது மதுரையிலிருந்து நா முத்தையா. 26 ஆண்டுகளுக்கு முன் கணக்கு அலுவலராக பணி நிறைவு செய்தேன். வானொலியின் 90ஆம் ஆண்டு விழாவில் வாழ்த்தி வணங்குவது மனநிறைவு தரும் அரிய வாய்ப்பாகும். எழுத படிக்க தெரிந்த நாள் முதல் ஈர்ப்புடையவற்றை பதிவு செய்து பாதுகாக்கும் பழக்கம் இயல்பாக பற்றி கொண்டது. பெற்றவற்றை பகிர்ந்து கொள்ளும் இயக்கத்துக்கு மருந்தாக வானொலி கை கொடுத்தது. பணி ஓய்வுக்கு பின் உலக விவரம் அறியும் ஆர்வம் அமைதி அளிக்கிறது. 80 வயது நிறைவு பெற்று சில ஆண்டுகள் சென்றுவிட்ட போதும் முதுமையிலும் கலகலப்பாக வாழ வழிகாட்டியாக வானொலி பயன்படுகிறது. நிதர்சனத்தை காட்டிலும் கற்பனை வலுவானது என்பார் ஐன்ஸ்டீன். வானொலி நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரையும் நேரில் கண்டு நெகிழ்வுறும் மனநிறைவு கிடைக்கிறது. உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உலகை காணும் வாய்ப்புகள் வானொலி வழியே வருகின்றன. ஜான் ரோஃபின்ஸ் என்பார் படைத்த 100 வயதில் ஆரோக்கியம் என்னும் நூலில், வயதானோர் என்ற சொல்லாடல் இல்லை, வானொலிக்கும் வயது கிடையாது, வான்வெளியில் காற்றிருக்கும் வரை வானொலி பரவி நிலைத்து நிற்கும் என வாழ்த்துவோம். 1978ஆம் ஆண்டு ஒரு நாள் சென்னையை தாக்கக்கூடிய புயல் குறித்த எச்சரிக்கை வந்த வண்ணம் இருந்தது. புயல் சென்னையை நெருங்கியது. கடல் கொந்தளிப்பும் கடல் நீர் வெப்பமும் உணர முடிந்தது. சென்னை பட்டினப்பாக்கம் குடியிருப்புகளில் தரைத்தளங்களில் குடியிருந்தோர் மேல் மாடியில் தஞ்சமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கைவசம் இருந்த வானொலி பெட்டியுடன் மேல் மாடி சென்றோம். தகவல் தொடர்பு அடைபட்டிருந்த நிலையில் பதற்றத்துடன் இருந்தோம். நள்ளிரவில் புயல் சென்னையை விட்டு விலகி ஆந்திராவை நோக்கி திசை மாற்றம் அடைந்து விட்டதாக வானொலியில் செய்தி ஒலித்தது. நிற்கதியாய் செய்வது அறியாமல் குடும்பத்துடன் திகைத்திருந்த நிலையில் சென்னைக்கு புயல் தாக்கம் இல்லை என்று வானொலியில் ஒலித்தது இன்றும் காதுகளை துளைக்கிறது. எத்தனை உள்ளங்கள் வானொலியை வாழ்த்தியிருக்கும் என கணக்கிட முடியாது. இப்படி மக்களோடு ஒன்றிவிட்ட எத்தனையோ அரிய நிகழ்ச்சிகளை வழங்கும் வானொலி என்றென்றும் வாழும். மதுரை பண்பலை 103.3 வலம் வரும் நிகழ்ச்சிகள் வானொலிக்கு வாழ்த்துக்களை கொண்டு குவிக்கும் தரமான தன்மையை குறிப்பிட்டு ஆக வேண்டும். வள்ளுவ வாழ்க்கை விளக்கத்தை அதிகாலை வேளையில் இசையோடும் பொருளோடும் வழங்கும் நாளொரு குரல் நாள் சிறக்க உதவும் கருத்துக்களை தெளிக்கிறது. இணைத்தாலும் நல்லவி நிகழ்ச்சி கேட்பது நெறிபிறழ்வற்ற அறமுறையான

0: இயக்கவியல் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இரவு நிகழ்ச்சியாக பட்டுச்சிறவில் ஒலிக்கும் பாடல்கள் இசை சுவைத்து இதமான உள்ளத்தோடு நாள் நிறைவதற்கு உதவுகிறது. இவ்வாறு உறக்கத்திலிருந்து விழித்து இரவு மீண்டும் உறங்கச் செல்லும் வரை எண்ணங்களை சீரமைத்து வாழ்க்கையை வளப்படுத்தும் அறவழி செயல்களுக்கு தூண்டல்களாக அமையும் நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித மேன்மைக்கு உரமாக அமைகின்றன. பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கும் நற்செயல்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் துணை நிற்கும் என்பது அறிவியல் கூற்றாகும். எப்படி இருந்தோம் என்பதை எடுத்துக்காட்டி, எப்படி இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆசிரியராய் செவிக்கு விருந்தளிக்கின்றன. சாமானியரையும் சென்றடையும் எளிமையான ஊடகமாக வானொலி விளங்குகிறது. வானொலி கேட்டு எழுத்தறிவையும் படிப்பறிவையும் பெருக்கி கடிதம் எழுதுவதிலும் சிறப்பு நிலையடைய கற்றுக்கொண்டதாக மக்கள் கூற கேட்டதுண்டு. காற்றில் விரியும் கடித மலர்கள் போன்ற நிகழ்ச்சிகளை சான்றாக கூறலாம். மனித வளர்ச்சியையும் பெருமையையும் வெளிச்சமிடும் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய ஒலிபரப்பாகின்றன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் அறிவார்ந்த நிகழ்ச்சி நன்றியுடன் என்றும் நினைவு கூறத்தக்கவை. செய்திகள் தரும் விவரங்களும் கேட்பவர்களை சிறப்பு நிலைக்கு உயர்த்தும். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். வாழும் பூமியை பசுமைப்படுத்த வேண்டும் என்னும் முயற்சிக்கிறோம். மனித மனங்களை மேலும் பசுமையாக்கும் வானொலி வளம் பெருகிட வாழ்த்துவோம். நிகழ்ச்சிகள் கேட்டு பயன்பெறுவோர் உள்ளவரை, பிரபஞ்சம் உள்ளவரை வானொலி வளமாய் வளம் பெற வாழ்த்தும் உள்ளங்கள் நாளும் அதிகரித்து வருகின்றன. நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து நான் வந்து 1998 இந்த நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு வர்றேன். நான் வானொலினாலே என்ன சொல்வேன்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது ரேடியோ தான். இதில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாகி வருது. எனக்கு பிடிச்சது அப்படின்னா செய்திகள் தான். மார்னிங் செய்திகள் வந்து நான் 6:30 வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அதை கேட்பேன். அந்த செய்திகளை கேட்கும்போது முந்தைய நாள் நிகழ்வுகள், இன்றைய நாளினுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து இந்த செய்திகள் வந்து கொடுக்கும்போது மனதில் வந்து ஆழமாக பதிகிறது. ரெண்டாவது வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள். நம்ம அகில இந்திய வானொலி வந்து அனைத்து நிலையங்களும் வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் தலையங்கமாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள், ஒரு 5 நிமிட தகவல்கள் வந்து எவ்வளவு பயனுள்ளதாக இருப்பினா, அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது ஒரு தகவலை வந்து இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே நிகழ்ச்சியில் வந்து நீதி கதையை சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி என்ன மனசில் வந்து ஆழமாக பதியுது. அது முடிவில் நகைச்சுவும் சொல்வார். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வந்து நானும் நிறையா பங்களிப்பு செஞ்சுருக்கேன். இப்போ அண்மையில் நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்வுலையும் கலந்து கொண்டேன். அங்கே வரும்போது நம்ம ஆர்ஜிஏக்கள் பார்க்க முடிஞ்சது, நேர்களில் பார்க்க முடிஞ்சது. நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வானொலி வந்து நம்ம வந்து பல்வேறு வடிவில் இருக்குது. வித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அப்புறம் அந்த டிஆர்எம் சேவை, பண்பலை, மத்திய அலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசைகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலேயே ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோயில் வரைக்கும் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப துல்லியமாக கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேவை வச்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேவை என்னென்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் அப்படின்னா எப்போ தேவையோ அந்த செய்திகளை வந்து நம்ம கேட்குறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 90 கடந்து இந்த வானொலி ஒழித்து கொண்டு இருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் இந்த சேவையானது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.

சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்து மழை பொழிந்த நன்மக்களுக்கும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வானலை வசந்தமாம் வானொலியை கொண்டாடி வரும் பொன் நெஞ்சங்களுக்கும் மனம் நிறை நன்றிகள்.

கேட்டது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:00, அரங்கிசை.
2: அரங்கிசை நிகழ்ச்சியில் இடம்பெறுவது திருக்கோவிலூர் டி பாலாஜி குழுவினரின் நாதஸ்வர இசை, உடன் தவில் வாசிப்பவர் திருக்கோவிலூர் ஜி கோபி அவர்கள். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஸ்ரீ வெங்கடேசா முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கல்யாண வசந்தம் ராகம், ரூபகதாளம்.

அரங்கிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருக்கோவிலூர் டி பாலாஜி குழுவினரின் நாதசுர இசை. உடன் தவில் வாசிப்பவர் திருக்கோவிலூர் ஜி கோபி அவர்கள். தொடர்வது அப்பன் அவதரித்த கரகரப்பிரியா ராகம் ஆதித்தாளம். பாபநாசம் சிவன் கீர்த்தனை.

0: அரங்கிசையில் நேயர்கள் இதுவரை கேட்டது திருக்கோவிலூர் டி பாலாஜி குழுவினரின் நாதசுர இசை. உடன் தவில் வாசித்தவர் திருக்கோவிலூர் ஜி கோபி அவர்கள்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: பிற்பகல் 3:30
1: சங்கீத சாரல்.
3: காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நளினி. எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமான பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 ஆண்டு காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆஸ்லோவில் நடைபெற்ற நார்வே செஸ் 2026 நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தேசிய பொது ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். மாஹே பகுதியில் இயங்கும் அனைத்து பள்ளி பேருந்துகளின் ஆய்வுப் பணி இன்று நடைபெற்றது. அரசு மாணவர் போக்குவரத்து பேருந்து உட்பட சுமார் 40 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இந்த ஆய்வு முகாமை மாஹே IAS அதிகாரி திரு அங்கித்குமார் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10:58.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:02. நேயர்கள் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியில் உங்களின் விருப்ப பாடல் ஒளியேற ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கம் சென்று உங்களின் விருப்ப பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்களின் ஊர், உங்களின் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செய்யுங்கள். விருப்ப பாடலை வானொலியில் கேட்டு ரசியுங்கள். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் அபூர்வ சகோதரர்கள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது. பாடலுக்கு விருப்பம் மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன்.

நேரம் 10:08. கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து குப்பநத்தம் ராமு, கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார், தாராபுரம் துரைராஜ், பேபி அம்பிகா இவர்களின் விருப்பமாய் வருவது வண்டிச்சோலை சின்னராசு படப்பாடல்.

நேரம் 10:17:36. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து திண்டுக்கல் ஐயலூர் சரவணன் அழகுமணி விருப்பமாய் வருவது ஹலோ பிரதர் படப்பாடல்.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து சத்யா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர் பாடியிருக்கும் பாடலுக்கு விருப்பம் கடலூர் துறைமுகம் சுரேஷ்.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து மந்தைவெளி விநாயகம் இவரின் விருப்பமாய் வருவது. தூள் படத்திற்காக சங்கர் மகாதேவன் சுஜாதா மோகன் பாடியிருக்கும் பாடல்.

0: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: ரெண்டு வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேரம் 10:35. கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து நாகர்கோவில் மந்திரமூர்த்தியின் விருப்ப பாடலாய் வருவது மாயா பஜார் படப்பாடல்.
6: கல்யாண சமையல் சாதம்.

காரைக்குடி கனகவல்லி, நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய்வெண்பா, ஆதிரா, இனியா, நனிலம், நாராயணன் இவர்களின் விருப்பமாய் வருவது கோரிப்பாளையம் படப்பாடல்.

நேரம் 10:46, 26 நொடி. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து பாசம் பட பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் புதூர் சிவசுப்பிரமணியன்.

தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம்

0: எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
1: அவன் ஒரு சரித்திரம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தூத்துக்குடி பாலசுப்ரமணியன்.

ஏட்டாளே இணைக்கும் நிகழ்ச்சியின் நிறைவாக திருமுட்டம் நாச்சியார்பேட்டை அன்பழகன், கிருஷ்ணகிரி துடுகனகள்ளி கோவில் கொட்டாய் கடகராஜ் ஜெயக்கொடி, சென்னை சிவராம் நாகராஜன், தில்லை சீனிவாசன், ராஜபாளையம் பிரபு வீரா, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், இவர்களுக்காக வருவது வெண்ணிலா கபடி குழு படப்பாடல்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் நளினி. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று காலை நடைபெற்ற ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சியின் 77வது நிகழ்வில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மிதிவண்டி பயன்பாடு குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வைத்திருக்கவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் மிதிவண்டி உதவுகிறது. மேலும் மிதிவண்டி ஓட்டுவதால் உடல்நலம் பெறுவதையும் சுட்டிக்காட்டிய அமைச்சர் பொதுமக்களை இந்நிகழ்வில் பங்கேற்று பயனடையுமாறு வலியுறுத்தினார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக சிக்கலிலிருந்து தீர்வு நோக்கி எங்கும் பாதுகாப்பான உணவு என்பதாகும். தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் மகளிர் சாம்பியன்ஷிப் 2026 கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்து இந்திய கால்பந்து விளையாட்டில் இது ஒரு பெருமைக்குரிய தருணம் என்று சமூக ஊடக பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவில் உலான்பாட்டர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜாக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் டோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும் 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவட்டும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா

0: தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: வணக்கம் நேர்களை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேர்களை, இன்னும் சில நொடிகளில் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: अभी आप सुन रहे थे कार्यक्रम पोस्ट बॉक्स नंबर 111।
1: पोस्ट बॉक्स नंबर 111।
2: இதுவரை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 12:14. இனி கேட்டு ரசிக்கலாம். இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பூந்தளிர் படப்பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:04 நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 மாலை நிகழ்ச்சிகள் ஒரு சில உங்கள் நினைவிற்கு. 7:02 முதல் 7:15 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11 வரை தேன் சிந்திதே வானம். ரெட்ரோ நேரம் தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் சுனந்தா, எஸ்பி பாலசுப்ரமணியம். படம் பெரும்புள்ளி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 12:15. நேர்களே, முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்காக இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8:35 மணி முதல் 8:58 வரையிலும் திரையசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், ஆடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளம் எஸ் சங்கர் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்.

பண்ணை செய்தியாகி இடம்பெறும். 8 மணிக்கு மத்திய அரசின் 12வது நிறைவு குறித்து மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா இசை நிகழ்ச்சி, விதுசி டாக்டர் மாண்டா சுதாராணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். ரெட்ரோ நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரெட்ரோ நேரத்தில் அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் படப்பாடல். ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசீலா.

நேரம் 12:15, 22:02 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது ரெட்ரோ நேரம். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ரெட்ரோ நேரம் தரும் அடுத்த பாடல் இளையராஜா குரலில் முதல் வசந்தம் படப்பாடல்.

இதயத்தை இதமாக சுகமாக வருடிச் சென்றது அந்த பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. ஆம் நேர்கள், இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பாக, நேரம் 12:20:56 அடுத்த பாடல் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் ரசிகன் ஒரு ரசிகை படப்பாடல்.

நேரம் 12:45:40 ரெட்ரோ நேரத்தில் நிறைவாக இது உங்களுக்காக சித்ரா குரலில் நினைவு சின்னம் படப்பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது நீங்கள் மனம் விரும்பிய இது ரெட்ரோ நேரம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30, பன்னிசை மேலே கேட்கலாம். முதலில் விளம்பரம்.

இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சாமி தண்டபாணி அவர்களுடைய பாடல்கள் கேட்கலாம். முதலில் மருந்தவை மந்திரம், சம்பந்த தேவாரம்.

0: நேர்களே, சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததை தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்திலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையை விட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
2: நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார

0: மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்தி பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிஷாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிஷாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வெட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2ம் நாள் ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக

0: உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேர்களினை கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது

0: நேர்லினி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: அதானே, எதற்கு நீ இங்கிருந்து பஸ்ஸில் காலேஜுக்கு போயிட்டு கஷ்டப்படணும்? ஹாஸ்டலில் சேரலாம், இல்லாட்ட மட்ராஸில் உனக்காக ஒரு குடித்தனம் போட்டுடலாம்னு அப்பவே சொல்லிட்டா உங்க அக்கா. எங்களுக்கு பிள்ளையா குட்டியா, உன்னை விட்டா யார் இருக்கா? யார் வந்து உன்மேல உரிமை வச்சுண்டு எதுக்கு அதிகாரம் பண்ணணும் என்று கேட்கிறார் அத்திமேர். மைத்ரேயி ஆத்திரத்துடன் இரண்டு சொற்கள் பேசும் முன்பு வாயிலில் ஞானம் வருவது தெரிகிறது. புன்னகையுடன் உள்ளே வந்து அமருகிறாள். குழந்தையை கூட்டின்னு போகலாம்னு வந்திருக்கேன். உண்மையில் எனக்கு பார்த்ததும் துண்டு நுனியால் அத்திம்பேர் கண்களை துடைத்துக் கொள்கிறாள். மைத்ரேயி ஆமாம் இல்லை என்று தலையை மட்டும் மாட்டுகிறாள். அதற்கென்ன, வீக்கெண்டில் போய் இருந்துட்டு வாயேன், எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை, குட்டின்னு போங்கோ என்று கூறுகிறார் ஞானம். அத்திம்பேர் வெடுக்கென்று, யாருக்கு யார் ஆட்சேபம் சொல்றது? நான் இப்பவே கூட்டின்னு போகலைன்னா அவ என்னை இருக்க விட மாட்டா என்று உறுதியாக கூறுகிறார். நான் நாளைக்கு சாயங்காலம் வரேன் அத்திம்பேர். நிச்சயமாக மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் எனக்கு பேச்சுத்திறன் மற்றும் சில தகுதிகள் இருக்கலாம், அதை வைத்து கொண்டு கட்சிக்கு ஏதேனும் நன்மை தேடலாம் என்று நீங்கள் விரும்புவதிலும் தவறில்லை. ஆனால் நான் உங்கள் கட்சியில் ஒட்டி நிற்பேன் என்று மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறேன்னு புரியலை. நான் ஒட்டாமல் நின்று தராதரம் பார்க்கணும்னு ஆசைப்படுவதை நீங்கள் வெட்டிவிடக்கூடாது. நான் உங்களுக்காக உங்கள் கட்சிக்காக பேசலாம் என்றே நினைக்கிறேன். தார்மீகம் என்று சில கொள்கைகளில் நீங்கள் சாய்வதாலும், நான் பிறந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மை பெற்றிருப்பதாலும், அந்த கட்சியில் சிலரேனும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நான் நினைப்பதால் நிச்சயமாக என் ஒத்துழைப்பை தருகிறேன். ஆனால் அதற்காக என்னை விலைக்கு வாங்குவதாக மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஞானம் அவளுடைய பேச்சை கேட்டு வியப்படைகிறாள். ஏனம்மா இப்படியெல்லாம் தப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி யாரும் யாரையும் விலைக்கு வாங்க முடியாது. உங்கள் ஒத்துழைப்பை கொடுப்பதாக சொல்கிறீங்களே, அதுவே சந்தோஷம். அப்போ நாளைக்கு கார் கொண்டு வரட்டுமா? நீங்கள் மாம்பாக்கம் போகலாம், அப்படியே ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். நான் இப்போவே கூட்டின்னு போகலாம்னு வந்தேன். இல்லை அத்திமேர், நாளை கழிச்சு மறுநாள் காலமே பஸ் ஏறி மாம்பாக்கத்துக்கு சாப்பிடவே வந்து விடுகிறேன். கார் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் அங்கே வந்து விடுங்கள் ஸ்ரீனிவாசன். முடியுமா? நான் காலமே இங்கேயே வண்டி எடுத்துன்னு வந்து விடுறேன், எனக்கென சிரமம்? ஒன்றும் இல்லை. வண்டியெல்லாம் வேண்டான்னா கேட்க மாட்டீங்க போல் இருக்கே என்று முணுமுணுக்கிறாள் மைத்ரேயி. அவர்கள் விடைபெற்று கொண்டு செல்கின்றனர். தெருவில் போகும் மனிதர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு கால்வாய் பாலத்தின் மீது உட்காரும் சமாச்சாரம் வேல்சாமி நாயக்கருக்கு பிடிக்காததொன்று. என்றாலும் அன்று மனமில்லாமல் வயிற்றுச்சலுடன் உட்கார்ந்து எதிரே மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் கட்சி தோரணங்கள், ஆங்காங்கே நட்சத்திர இணைப்புகள். ஒலிபெருக்கி மைத்ரேயின் குரலை நாலாபுறங்களிலும் பரப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யோசனை செய்து பாருங்கள், 17 ஆண்டு ஆட்சியில் சுய தேவை திட்டம் நிறைவேறியதா? இல்லை. கோடி கோடியாக செலவு செய்து திட்டங்கள் தீட்டி செயலாற்றினார்கள். முக்கியமாக அடிப்படை தேவை உணவு, அது கிடைத்திருக்கிறதா என்று? இல்லை. அந்த குரல் ஒவ்வொன்றாய் அடுக்கும்போது வேல்சாமியின் அடி நெஞ்சிலிருந்து கிளர்ந்து வரும் ஆத்திரம் விறுவிறுவிறு என்று நடந்து சென்று அந்த ஒலிபெருக்கியை பிடுங்கி எரிந்துவிட தூண்டுகிறது. மேல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு விடுவிடென்று சாலையில் நடக்கிறார். பெரிய பெரிய சுவரொட்டிகளில் செல்வி மைத்ரேயி பேசுவார் என்ற பெயர் விளங்குகிறது. பார்த்தாலும் கேட்டாலும் குலப்பெண்ணாக தோன்றுகிறது. சின்ன ஜிர்சு அந்த முகத்தை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு, ஜெய், ஏன் இப்படி எல்லாரும் புத்தி கெட்டு போனார்கள்? சாலை கிழக்கும் மேற்குமாக நெடுஞ்சாலையாக விரித்து விரித்து ஊர்ப்புடவைகளையெல்லாம் போட்டாலும் கண்ணு கட்டிய தொலைவுக்கு கால்வாசி தீராத சாலையாக ராஜபாட்டையாக ஓடுகிறது. இந்த கூத்து பயலுக தெக்கு தெய்து தெய்துன்னு கத்துறானங்களே, தேஞ்சா கிடக்குது. இமாம்பெரிய ரோட்டில் கம்பத்துக்கு கம்பம் வாழைத்தண்டு விளக்கு போட்டு வச்சது யாரு? இந்த ரோட் அழகு 15 வருஷம் முன்னே இருந்ததா? இங்கிலீஷ்காரனா இதெல்லாம் போட்டு வச்சான்? சாலை ஊரோரத்தை தாண்டி இருபுறமும் திறந்த வெளிகளை காட்டிக்கொண்டு செல்கின்றது. கீற்று கொட்டகை சினிமாவுக்கு வண்ண வண்ணங்களாய் திரண்டு வருகிறது. கும்பல் கொட்டகை முன்பு ஒலிபெருக்கி கரகரப்புடன்

0: கூட்டிய ஒலியுடன் சினிமா பாட்டு ஒன்றை முழக்குகிறது. லேலங்கடி லேலங்கடி லேலோ, வாங்க மச்சான் வாங்க. சாலையிலே மச்சான்களும் மாமான்மாரும் மாமியரும் தம்பி தங்கச்சியரும் சாரி சாரியாக வந்து கொண்டிருக்கின்றனர். கொட்டகைக்கு பின்னே ஏரிக்கரை மேட்டுக்கு அப்பால் முட்டு முட்டான குடிசைகளிலிருந்து, குடிசைகளுக்கு அப்பால் விரிந்து கிடக்கும் வயல் வரப்புகளிலிருந்தும், சாலையின் கிழக்கே குவிந்து நெருங்கும் குடியிருப்புகளிலிருந்தும் அந்த கீட்டுக்கொட்டை முகப்புக்கு வந்து காத்திருக்கின்றனர். வரிவரியாய் கட்சி பனியன்கள், பளபளப்பு சட்டைகள், தேங்காய்ப்பூ துவாலைகள், போலி பட்டுச்சேலைகள், கனகாம்பர கொண்டைகள், அழும் குழந்தைகளுக்கு பால் புட்டி பைகள் என்றெல்லாம் திருநாள் பவனி அல்லவா போகிறது? நேரமாயிடுச்சு, ஓடு ஓடு, 10 டிக்கெட் வாங்கி வை என்று ஒரு கட்டை வண்டி கூட்டம் ஒரு தேங்காய்ப்பூ துவாலை இளைஞனை விரட்டுகிறது. கொட்டகையின் முன்பு ஒரு பெட்ரமாக்ஸ் விளக்குழியை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு கும்பல். அங்க என்ன சுண்டல் வடை வியாபாரமா? அரும்பு மீசை பருவங்கள் அப்படி குழுமியிருக்க இளவெட்டு பெண் பாயசம் இருக்கிறாளா? இல்லை, மேகநாட்டு இளவரசி பாட்டு புத்தக வியாபாரம்தான். குடிசைக்குள் எங்கேனும் திருட்டுக்கள் இருக்கலாம். கூடைக்குள் வைத்து எந்த பெண்ணேனும் திருட்டு வியாபாரம் செய்பவளாக இருக்கலாம். ஆனால் இத்தனை திருநாள் கொள்ளை கள்ளை எடுக்கும் முன்பு இருந்ததா? அப்போது பூவேது பொட்டேது உல்லாச ஓட்டமேது. கையிலே காசு இருந்தா? பையிலே அழும் குழந்தைக்கு சீனி மிட்டாயும் பால் புட்டியும் வைத்து கொண்டு சினிமாவுக்கு வந்தார்கள். அடித்து பிடித்து கொண்டு கூட்டம் உள்ளே அடைபடுகிறது. ஆனால் இன்னும் மக்கள் சாரி சாரியாக வருவது குறைவில்லை. அடுத்து ஆட்டத்துக்கு காத்து நிற்கின்றனர். தேநீர் கடை நாயருக்கு வியாபாரம் சுறுசுறுப்பாக நடக்கிறது. அப்போது டிக்கெட் கொடுக்கும் குடிசையிலிருந்து தங்கவேலு வருகிறான். சில்கு சட்டை என்ன, கை கடிகாரம் என்ன, டால் வீசும் மோதிரம் என்ன, கருவேப்பிலை குச்சி போலிருந்த பயல் எப்படி ஆகிவிட்டான்? அட, வேல்சாமி மாமாவா? ஏன் இங்கே நிற்கிறீங்க? எப்போ வந்தாப்புல மாமா? முந்தானாதான் நாயகியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். டே அப்பாடி, இந்த ஊர் எப்படி ஆயிட்டது? சினிமா கொட்டாயில் துட்டு சேர்ந்து போல் இருக்குது. பரவாயில்லை, படம் பார்க்குறீங்களா மாமா? நல்லாயிருக்குமா? கூட்டம் பார்த்தீங்கல்ல, மொத்த ஜனமும் அவன் படம் பேச்சு பாட்டுன்னா மயங்கி போகுது. போய் பாருங்க. தங்கவேலு அவரை உள்ளே அழைத்து செல்கிறான். ஒரு பையன் டிக்கெட் அறையிலிருந்து மடக்கு நாற்காலியை கொண்டு வந்து உள்ளே போடுகிறான். வேல்சாமிக்கு பெருமையாக இருக்கிறது. மரியாதை தெரிந்த பையன் என்று நினைத்து கொள்கிறார். திரையிலே மிக பழைய செய்தி படத்தை காட்டுகிறார்கள். நேருவும் அவர் மகளும் இந்தோனேஷியாவுக்கு விஜயம் செய்த படம். அந்த வடிவை பார்க்கும்போது அந்த எளிய கிராமத்து மனிதர் மெய் மறந்து போகிறார். என்ன கம்பீரம், என்ன கனிவு!
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதினா பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத் தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

நேரம் ஒரு மணி. நேரில் இனி கேட்டு ரசிக்கலாம். முதன்மை அலைவரிசையில் அன்பு சகோதரிகள் பங்களிப்பில் மகளிர் நேரம் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. சகோதரிகள், நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413 என்கிற முன் இணைப்பெண்ணுடன் 2275240 மற்றொரு எண் 2275250. இந்த எண்களில் உங்களுக்கு

பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது மகளிர் நேரம். சகோதரிகளே, அருமையான ஒரு மதிய வேலை, வீட்டு வேலையெல்லாம் விடுத்து விட்டு ஒரு நல்ல பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். நம்ம நிலையத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். 2272 5240 2272 7525 முன்பாக 0413 என்கிற அந்த இணைப்பை நினைத்து தொடர்பில் வாருங்கள். இது மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் ஒரு பாடல். முதலில்

0: நிகழ்ச்சியில் முதலில் அன்புள்ள ரஜினிக்கு அந்த படத்திலேருந்து ஒரு பாடலை கேட்டோம். மகளிர் நிலையத்தில் இணைப்பில் வந்து நம்ம சகோதரி வந்திருக்காங்க. யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு கேட்கலாம். சகோதரி வணக்கங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சகோதரி?
1: சந்துட்டி திருவதிகை, சாந்தி சிவசண்முகம் பேசுறேன்.
0: சாந்தி சிவசண்முகம், வணக்கம், மதிய வணக்கம். என்ன படத்திலேருந்து பாட்டு கேட்க போகிறீங்க?
1: வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திலேருந்து ராஜா மலர்.
0: ராஜா மகள் அப்படிங்கிற பாட்டு.
1: ஆமாம்.
0: சரிம்மா.

0: நேரம் 1:11:32 ஆகிறது. இணைப்பில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த அன்பு சகோதரி. சகோதரி வணக்கங்க.
1: ஹலோ, வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யாரு பேசுறீங்க?
1: நான் பிள்ளையாரு குப்பத்திலிருந்து ஜோதிமணிநாதன் பேசுறேன்.
0: பிள்ளையாரு குப்பம் ஜோதிமணிநாதன். சொல்லுங்க அம்மா, என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்துட்டு டீச்சர் அம்மா படத்துல இருந்து இசையோடு தெய்வம் வந்து விளையாடும் விடாண்ட பாடல் வேணுங்கய்யா.
0: ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன காரணம்?
1: ஐயா, நாளைக்கு வந்துட்டு எங்களுடைய உறவினர் பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் திருமணம் ஆகுது, அதனால வேண்டி இந்த பாடல் கேக்குறேன்.
0: நல்ல பாடல். உங்களுக்காக பாடல் கொடுக்கலாமா?
1: கொடுக்கலாம் சார். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லுங்களா?
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது நம்ம கொழுக்கத்தெல்லாம் செய்யறோம் இல்லைங்களா, பூர்ணம் வச்சு அதுல வந்து தேங்காய் கடலப்பருப்பு இதெல்லாம் வேக வச்சு வெள்ளம் வச்சு செய்யறோம் இல்லைங்களா?
0: ஆமா.
1: அப்ப வந்து கொழுக்கட்டையா அப்படியே உருண்டையா பிடிச்சு வச்சாலும் பிறகு வந்துட்டு என்ன செய்யணும்னாக்கா, வாடல் இருக்குது பாருங்க.
0: ஆமா.
1: அந்த வாடலையே துண்டு பண்ணி ஒரு 10-15 துண்டுகள் வச்சுட்டு அப்படியே தட்டையாவே வச்சு அதுல பூர்ணங்கள்லாம் வச்சு அப்படியே மூளை அப்படியே சோமாசம் மூடுற போலயே மூடிட்டு அதுக்கு பிறகு நம்ம இட்லி உண்டாவில தண்ணி ஊற்றி இட்லி கிண்ணத்தை வச்சு அவிச்சோம்னாக்கா அதனுடைய எஃபெக்ட்லாம் அந்த கொழுக்கட்டையில போயிருது. ஏன்னாக்கா வாடலை வந்துட்டு பச்சையம்மா, அந்த பச்சையம்மெல்லாம் கொழுக்கட்டையில போயிருது.
0: சூப்பர் சூப்பர்.
1: அதை வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளவு நல்லது, உடலுக்கு நல்லது, பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், அவ்வளவு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது.
0: சகோதரி, நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்றீங்க நம்ம வானொலியில, நீங்க உங்களுக்கு யாரு கத்து கொடுத்தா இதெல்லாம்?
1: எங்க பாட்டிமா, எங்க அம்மா, பாட்டிமா நல்லா நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட இருந்துதான் நான் கத்துக்கொண்டேன்.
0: ஆஹா, இப்படி எல்லாம் செய்யறப்ப அவங்க உங்களுக்கு அவங்களோட நினைவுகள் வருமா? இப்போ
1: கண்டிப்பாக ஐயா, எங்க பாட்டிமா இல்லைனாலும் கூட இதை செய்துட்டோம்னாக்கா என் பெண்ணு சாப்பிடுவா, என் பேர பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நிறைய. அதுபோல என்னுடைய பெண்ணுக்கும் காமிச்சு விட்டுக்கிறேன். இன்னும் பக்கத்துல இடத்துல இருந்து
0: நீங்களும் பாட்டியா மாட்ட கத்துட்டு உங்க பொண்ணுக்கும் கத்து கொடுத்துட்டீங்க. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப நல்லதுமா, நல்லா சொன்னீங்க, நன்றிமா. பாடல் கொடுக்கலாமா?
1: நன்றிங்கய்யா, நன்றிங்க.
0: இதோ உங்களுக்காக பாடல். நன்றிமா.
1: நன்றிங்கய்யா.

Don't run, girl.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 1:18:35 ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலிவர் செய்து மகளிர் நேரம். சகோதரியிலே உங்களுக்கு ஓய்வு நேரமாக இருக்கிறது, அதனால் அவர் நல்லா பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. 2 சகோதரிகள் வானொலியில் பேசிட்டாங்க, நல்லா பிடிச்சவன பாட்டு கேட்டாங்க. நீங்களும் வந்துட்டு பாடல் கேட்கணுமா அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0413 என்கிற அந்த முன் இணைப்பினுடன் 2 2 7 5 2 4 0 இன்னொரு எண்ணு இருக்குது, 2 2 7 5 2 5 0. இந்த 2 தொலைபேசி எண்ணில் நீங்கள் வந்துட்டு தொடர்பில் வந்து உங்களுக்கு பிடித்தவன பாடல் கேட்கலாம். 1:19 உங்களுக்காக ஒரு பாடல், மகளிர் நிறத்தில் சலங்கை ஒளிப்பட பாடல்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-684-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

0: நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மகளிர் நேரம். நேரம் 1:26 நொடியாகிறது. இணைப்பில் ஒரு சகோதரி வந்துட்டாங்க, அவங்களுக்கு பாடல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை நம்ம வந்துட்டு நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டோம். சகோதரி யாருன்னு கேட்கலாம், என்ன படத்துலேருந்து பாட்டு. சகோதரி வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? என்ன ஊர்லேருந்து பேசுறீங்கம்மா?
1: புதுச்சேரி லாஸ்பேட்டையிலேருந்து.
0: லாஸ்பேட்டை, ரொம்ப சந்தோஷம். நீங்க புதிய நேருங்களா, இப்போ தான் ஏற்கனவே பேசுறீங்களா?
1: பாடல் கொடுக்கலாமா? நன்றிமா, இதோ உங்களுக்கு பாடல்.

0: அந்த காலத்திலே அண்ணன் தம்பி பாசத்தை மையமாக வச்சு எடுத்த அற்புதமான படம் அன்பு சகோதரர்கள். கண்டாசாலா வந்துட்டு ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாங்க. நேரம் 1:31, 17 ஆகிறது. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன் மேலே விரிசை. இது மகளிர் நேரம். சகோதரிகள் அவங்களுக்கு பிடிச்சமான பாடலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சகோதரி இணைப்பில் வராங்க, அவங்களை யாருன்னு கேட்கலாம். சகோதரி இணைப்பில் வந்திருக்கீங்க, யார் பேசுறீங்க? விழுப்புரம்லேருந்து பேசுறீங்க. விழுப்புரம் எந்த ஏரியாங்க? மேட்டுப்பாளையத்திலிருந்து பேசுறீங்க ஐஸ்வர்யா. சொல்லுங்க ஐஸ்வர்யா, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்க போறீங்க?
1: காதலர் தினத்துல இருந்து காதல் எனும் பேர் எழுதி பாடல்.
0: ஓகே ஓகே, வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா?
1: படிச்சுட்டு இருக்கேன் சார்.
0: ஓகே, உங்க எதிர்கால லட்சியம் என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு?
1: ஆசிரியர் சார்.
0: ஓ, ஆசிரியர் ஆகணும். ஒரு நல்ல மாணவர்களை உருவாக்கணும், ஒரு எதிர்கால சந்ததிகளை சிறப்பாக உருவாக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா?
1: ஆமாங்க.
0: சரிங்க சகோதரி, உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாமா? இணைப்பில் வந்த நம்பிக்கை. நன்றிம்மா, தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார்.

நேரம் 1:38 53 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மகளிர் நேரம். சகோதரிகள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல் சிப்பிக்குள் முத்து படப்பாடல். இதோ நேர்களை உங்களுக்காக

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 1:45. நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம். சகோதரிகள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி மகளிர் நேரத்தில். அடுத்த பாடல் மெல்ல திறந்தது கதவு படப்பாடல்.

0: நேரம் 1:49:58
1: நேர்களே, மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல் வறுமை நிறம் சிவப்பு படப்பாடல்.

0: Mario. Tananana.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சபாஷ்.

நேரம் 1:55 12 நொடி. மகள் நேரத்தில் நிறைவான பாடல், நீங்கள் கேட்டவை பட பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மகளிர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: சுனில் வர்மா வித் த மிட் டே நியூஸ். The headlines. India-Indonesia Joint Commission meeting underway in New Delhi. Comprehensive strategic partnership and ways to further deepen bilateral cooperation under review. Home Minister Amit Shah calls for close watch on financial and property transactions along international borders. CBSE is to close Class 12 re-evaluation application window tonight. National award-winning Malayalam actor Saleem Kumar passes away in Kochi. IMD forecasts widespread rainfall across the country in next 2 to 3 days. And in cricket, India

நேரம் 2:21 13:00 ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை காலத்தை வென்றுநிற்கும் காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் அடுத்த பாடல் இதே கணி படத்திற்காக வருகிறது. டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் சிறுகாளி கோவிந்தராஜன், சுசீலா குரல்களில் அந்த பாடல்.

நேரம் 2:27:50 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை இது கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. என்றும் இனியவையில் அற்புதமான பழைய பாடல்கள் உங்களுக்காக ஒளிவிழா வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் அடுத்து வருகிறது நீலமலை திருடன் பட பாடல்.

நேரம் 2:31:34. அடுத்த பாடல் திருடாதே படப்பாடல்.

நேரம் 2:34 46 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை, என்றும் இனியவை தரும் அடுத்த பாடல் அன்பே வா படப்பாடல். ஒலிக்கும் குரல் பி. சுசீலா.

0: என்றும் இனியவை நிறைவு பெறுகிறது. நேரம் 2:40. தொடர்வது தாளத்தரங்கம், முதலில் விளம்பரம்.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
2: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல.
1: இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது மிஸ்ரச்சாப்பு தாளம். தாளத்தை தவிலில் வாசித்திருப்பவர் பரதூர் எம். சண்முகம் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். தாளத்தரங்கத்தில் இடம்பெற்ற தாளம் மிஸ்ரச்சாப்பு. தாளத்தை தவிலில் வாசித்தவர் பரதூர் எம் சண்முகம் அவர்கள்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: அலுவலகம் சின்கோனா ஆகிடங்களில் 5 சென்டிமீட்டர், நெய்யூர் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிடங்களில் 4 சென்டிமீட்டர், அவலாஞ்சி ஹாரிசன் ஆகிடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, மேல்பவானி, உட்பிரையர், நாகர்கோவில், குருந்தன்கோடு, பார்வுட், கிளன்மார்கன், கன்னிமார், தேவாலா, சிறுவாணி அடிவாரம், முள்ளங்கினாவிள்ளை, ஊத்து, நடுவட்டம், நாகர்கோவில், பெரியார், குந்தாப்பாலம், சூரலக்கோடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், எமரால்டு, பாபநாசம், திருப்பதி சாரம், கிண்ணக்கோரை, கொடுமுடியாறு அணை, குண்டாரணை, மாம்பழத்துறையாறு, தேக்கடி, பேச்சிப்பாறை, புத்தனணை, அடையாமணை, ஆடைக்கடங்கு, பாலமூர், பூதப்பாண்டி, சித்தாறு, சாம்ராஜ், கிடாய், குடலூர் பசார், காக்காச்சி, சிவலோகம், பெருஞ்சாணி அணை, தக்கலை, உதகமண்டலம், திருப்பரப்பு, மேல்கூடலூர், கன்னியாகுமரி, இரணியல், சேர்வலாறு அணை, முக்கூடல் அணை, செங்கோட்டை, கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிக வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது இயல்புக்கு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை தஞ்சாவூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. கிழக்கு மேற்காக காற்றழுத்த தாழ்வு பாதை கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திர பிரதேசத்தை சுற்றியுள்ள கடற்பரப்பில் 3.5 கிலோமீட்டருக்கும் 4.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியுள்ளது. வடக்கு கேரளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. பலத்த காற்றுடன் நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களிலும், தென்காசி பகுதிகளிலும், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன். நாளை நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும், தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிகுந்த வெப்பம் அதிகரித்திருக்கக்கூடும். வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே முனீஷ் சர்மா. भारत इंडोनेशिया संयुक्त आयोग की बैठक नई दिल्ली में जारी है. विदेश मंत्री डॉ एस जयशंकर और इंडोनेशिया के विदेश मंत्री सुगियोनो बैठक की सहअध्यक्षता कर रहे हैं. डॉ जयशंकर ने कहा कि दोनों देशों के बीच संयुक्त आयोग की बैठक 4 साल के अंतराल के बाद हो रही है और ये मानना होगा कि इस दौरान द्विपक्षीय संबंधों में महत्वपूर्ण प्रगति हुई है. उन्होंने कहा कि दोनों देशों ने पिछले वर्ष द्विपक्षीय संबंधों की स्थापना के 75 वर्ष पूरे होने का उत्सव मनाया है.
2: मैं आप सभी के साथ व्यापक और सार्थक चर्चा की अपेक्षा करता हूं. हमारी बातचीत द्विपक्षीय सहयोग के सभी महत्वपूर्ण क्षेत्रों पर केंद्रित रहेगी, जिनमें राजनीतिक संबंध, रक्षा और सुरक्षा, समुद्री व्यापार तथा निवेश, स्वास्थ्य और औषधि क्षेत्र, खाद्य सुरक्षा, पर्यटन, शिक्षा तथा सांस्कृतिक सहयोग जैसे विषय शामिल हैं. मुझे विश्वास है कि हम सहमति से तय किए गए एजेंडा के अनुसार आगे बढ़ते हुए इन सभी विषयों पर सकारात्मक और रचनात्मक विचार विमर्श करेंगे.
3: agenda.

ஆகாஷ்வாணி. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், உபாசி, சோலையாறு, நீலகிரி மாவட்டம் வின்ட்வர்த், பந்தலூர் வட்டாட்சியர்

பன்மொழி பாடல்களில் தெலுங்கு பாடலை கேட்டோம். தெலுங்கு பாடலை தொடர்ந்து இந்தி பாடல்கள். அந்த வரிசையில் விராசாட் படத்திலிருந்து ஒரு பாடல், குமார் சானு கே எஸ் சித்ரா குரல்கள்

நேரம் 3:20 24 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். ஹிந்தி பாடலில் அடுத்து கிஷோர்குமார் குரலில் ஆராதனா படப்பாடல்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்களின் நிறைவான பாடல் மலையாள பாடல் ஒன்று, சிலம்பு படப்பாடல், சித்ரா குரலில்

0: நேர்கள் இதுவரை கேட்டது பன்மொழி பாடல்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30, 22 ஆகிறது. தொடர்வது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் டி ருக்மணி அவர்களுடைய வயலின் இசையினை கேட்டு ரசிக்கலாம். முதலில் சித்தி விநாயகம் என்று தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதி, மோகன கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 3:38. தொடர்ந்து பரந்தாமவதி என்று தொடங்கும் முத்துசாமி தீட்சிதர் கிருதி தர்மாவதி ராகம் ரூபகதாளம்.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: 3:48 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி ருக்மணி அவர்களுடைய வயலின் இசையினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சொல்ல வல்லாயோ என்று தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், ராகம் ராக மாளிகை, ஆதிதாளம்.

0: முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நான்

0: நாயகா, ஓம் சக்தி அம்மாவே, போற்றி போற்றி. திருச்செந்தூர் வேலவா ஞான பண்டிதா, திருப்பதி ஏழுமலையானே, எல்லாரும் எனக்கு மட்டும் நல்ல லாபத்தை கொடுக்கணும். இன்னைக்கு பூரா நல்லதே நடக்கணும்.
1: கற்பூரத்தட்டோடு ஐயா நிற்கிறாரே.
2: நல்லகாலம் பிறக்குது. இந்த வீட்டு எஜமான் கொடவள்ளல், கொடவள்ளல்.
0: என்னது கொடவள்ளலா? நான் கோயிலுக்கு கூட கொடை கொடுக்க மாட்டேன். இவன் என்னடானா வள்ளல் வாழக்காங்கிறான். டே குடுகுடுப்புக்காரா, இன்னும் மேல சொல்லுடா.
1: இந்த ஐயா நல்ல மூடுல இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காசை கறந்துட வேண்டியதுதான்.
0: பாக்கி வச்சிருக்கியா இல்லையா? என்ன எதை சொல்லிட்டே இருறா?
2: இந்த வீட்டு ஐயா மகராசன், மகராசன் தர்மபுரபு, தர்மபுரபு.
0: என்னை பத்தி தெரியாம ரயில் ஓடுறான். தர்மமே பண்ணாதவன போய் தர்ம பிரபுங்கிறான்.
2: வலது கையால கொடுக்கறத இடது கைக்கு தெரியாம கொடுப்பாரு, கொடுத்தத திருப்பி கேட்க மாட்டாரு.
0: திருப்பி கேட்க மாட்டேனா? வட்டி பணத்துல ஒரு ரூபா குறைஞ்சாலும் ஒரு வாரத்துக்கு கண்டா பின்னான்னு திட்டு உண்ட. இவன் போய் திருப்பி கேட்க மாட்டேன் இவன் சொல்றான்.
2: ஐயா தாராள பிரபு, காலையில தர்மம் கொடுங்க சாமி, உங்க செல்வம் செழிக்கும் சாமி.
0: தர்மம் தானே கொடுக்கறேன்.
2: என்ன சாமி அது இருக்கும் சாமி, அந்த நாட்டாம கஞ்ச பிசுனார் இருக்கார்ல, அவரு வீட்டுல போட்ட 10 ரூபா, நம்ம ஊரு கவுன்சிலர் வீட்டுல கொடுத்த 100 ரூபா, அதுவும் கூட 2 படி அரிசிங்க கொடுத்தாங்க ஐயா.
0: டேய் குடுகுடுப்புக்காரா, காலையிலேயே உனக்கு 2 வீட்டில் 110 ரூபா, 2 படி அரிசி வேற, நல்ல வருமானம்டா உனக்கு. நானும் உனக்கு 2 ரூபா தானம் போடுறேன்டா.
2: என்னது 2 ரூபாவா? சரி பரவாயில்ல தர்ம பிரபு, அந்த தானத்தையாவது கொடுங்க தாராள பிரபு.

0: ஆமா ஆமா, தாராள பிரபுதான். உங்ககிட்ட இருக்கிற பணம் ரெண்டு படி அரிசியை கொடுத்துட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வா, நான் உனக்கு 2 ரூபாய் தரேன்.
1: என்னது, அடுத்த வாரம் வரவா? 10 நிமிஷம் என் நேரத்தை வீணடிச்சிட்டிய. இப்ப நல்லா தெரியுதியா, நீ தாயா இந்த ஊர்லயே கடைஞ்செடுத்த மகா கஞ்சன். நீ வெளியில வா, சொல்றேன் என் மாட்டை விட்டு உன்ன முட்டை சொல்றேன் பாரு. வந்துட்டான் காலையிலேயே சாவுகிறாக்கி.
0: பாடா, நான் கஞ்சனா இருக்கிறதுனால தான்டா இந்த ஊர்ல நான் பெரிய பணக்காரனா இருக்கேன்.
2: புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது.
0: வாடா மவனே பாண்டியா, என்னடா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு கலர் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கடா கிளம்பிட்ட?
3: அப்பா, நீ உன் வட்டி வருமானத்தை மட்டும்தான் பாக்குற, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க மாட்டேங்கிறிய.
0: டே மவனே, நானும் நல்ல பொண்ணா வசதியான பொண்ணா தேடிக்கிட்டு தாண்டா இருக்கேன். சீக்கிரம் பார்த்து முடிச்சிடறேன்டா, கவலைப்படாத.
3: போப்பா, இனிமே எனக்கு நானே ஒரு பொண்ணை தேடிக்க போறேன். அதுக்குத்தான் கண்ணாடி கையில வாச்சி எல்லாம். நான் வரேன்.

0: ஐயா, பெரிய வீட்டு ஐயா.
1: வாய்யா நல்ல முத்து, என்ன காலம் காட்டியும் எங்க வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சமாச்சாரம்?
0: ஐயா நிலத்துல வித விதைச்ச.
1: யோ, நிலத்துல தான் விதை விதைக்க முடியும், வீட்டு மொட்டை மாடிலேயே விதை விதைக்க முடியும்?
0: எப்பவும் ஐயாவுக்கு கிண்டல் தான் ஐயா. விதைச்ச நெல் முளைச்சி நாத்தாகி நடவுக்கு நிக்குது. ஒரு 50,000 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா அறுவடை முடிச்சிட்டு கொடுத்துருவேன். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
1: பார் நல்ல முத்து, நீ நாணயமான மனுஷன்தான், வாங்கின கடனை கரெக்டா கொடுப்பதான் நான் நம்புறேன். ஆனா போன சம்பா போகத்துக்கு வாங்கின 30,000 ரூபாய் வட்டி எல்லாம் குட்டி போட்டு இன்னைக்கு 50,000 நிமிந்து நிக்குதுப்பா. அதுக்கு அடமானமா நீ 2 ஏக்கர் நிலத்து பத்திரத்தை கொடுத்திருக்க. அதோட 3 வருஷத்துக்குள்ள கொடுக்க முடியலன்னா உன் நிலத்தை நான் ராந்தா மாதிரி கரையம் பண்ணிக்கலாம்னு வேற எழுதி கொடுத்திருக்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா?
0: ஐயா எல்லாம் ஞாபகம் இருக்குங்க. போன வருஷம் மழை பெய்யாம போனதால எல்லா பயிரும் தண்ணி இல்லாம கருகி சாவியா போச்சு ஐயா. மாடு மேஞ்சதுதான் மிச்சம், அதனாலதான் கடனை திருப்பி கட்ட முடியல. ஏதோ இந்த வருஷம் இப்பவே கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வானத்து பகவான வேண்டித்தான் பயிரை நடவு செய்ய போறோம். எல்லாரும் பூமி தாயை நம்பித்தான் வாழறோம். இந்த வருஷம் கண்டிப்பா கட்டிடுவங்க. 50,000 கொடுங்க ஐயா.
1: அது சரி நல்ல முத்து, இந்த முறை வாங்குற கடனுக்கு எதை அடமானமா வைக்க போற? இன்னும் உங்ககிட்ட மிஞ்சி இருக்கிறது 3 ஏக்கர் நஞ்ச நிலம் தான். வேணா அந்த நிலத்து பத்திரத்தை எடுத்துட்டு வா, நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேன்.
0: ஐயா உங்களுக்கு தெரியாதுங்களா
1: என்ன,
0: அந்த 3 ஏக்கர் நிலத்து பத்திரத்தை வச்சுதான் பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் ஏற்கனவே கடன் வாங்கின. விளைச்சல் வீணா போனதால அந்த தொகையை கட்ட முடியலதா. சிறு விவசாயிங்க வாங்கி இருக்கிற கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு முடிவு பண்ணி எங்க விவசாயிங்க கடனை தள்ளுபடி செய்வாங்க ஐயா. அதுக்கப்புறம் பத்திரத்தை வாங்கி வந்து உங்க கடனுக்கு கொடுக்கற, என்ன நம்புங்க ஐயா.
1: நல்ல முத்து, நீ சொல்றது சரி.

0: அரசாங்கம் கடன் தள்ளுபடி செஞ்சா பத்திரம் கொடுப்பீங்க தான். அது வரைக்கும் என்ன என்ன பண்ண சொல்ற? பணத்தை கொடுத்துட்டு தினமும் பேப்பரை பார்த்துட்டு நிக்க சொல்றிய?
1: ஐயா நம்புங்க ஐயா, நான் எப்படியும் கொடுத்துருவேன். பணம் கொடுங்க ஐயா, நாத்த புடுங்கி கட்டு கட்டி சேத்துல போட்டிருக்க, பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
0: ஜபா நல்ல முத்து, உங்ககிட்ட அடகு வைக்க நில பத்திரம் இப்ப எதுவுமே இல்லை. அதனால சரி, நான் உனக்கு 50,000 கொடுக்கறேன். ஆனா அதுக்கு வட்டியா 110 ரூபா கொடுக்கணும். சரியா? ஜபாருப்பா உங்ககிட்ட தான் குறைச்சலா வட்டி கேட்கறேன். 10 வட்டி. நீ எல்லாத்தையும் தவறாம கொடுத்துடணும். என்ன புரிஞ்சுதா?
1: ஐயா கொஞ்சம் வட்டி அதிகம்தான், பரவாயில்லைங்க ஐயா, கொடுங்க. நான் சரியா வட்டியை கொடுக்கறேன். அறுவடை முடிஞ்சதும் அசலையும் கொடுத்துடுறேன் ஐயா.
0: அது மனத்துல இருந்தா சரிதான். கொஞ்சம் இரு வரேன். இந்தா இதுல 50,000 ரூபா பணம் இருக்கு, வாங்கிட்டு போ. வட்டிய சரியா கொடுத்துடணும். நலமுத்து ஞாபகம் இருக்கா?
1: சரிங்க ஐயா, நான் கரெக்டா கொடுத்துறேன். நான் வரேன் ஐயா.
0: சந்தோஷமா போயிட்டு வாப்பா, சந்தோஷமா போயிட்டு வா.
2: அப்பாடா மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். சரி உள்ள போவோம். மாமா மாமா, என்ன சத்தத்தே காணோம்? ஓ மாமா
3: வாங்க. மாமா அப்பா வயக்காட்டுக்கு போயிருக்காரு.
2: கோகிலா மாமா வயக்காட்டுக்கு போயிருக்காரா? எப்பமா போனாரு?
3: கருக்கள் நேரத்திலேயே அப்பா ஏர் மாட்டை ஓட்டிக்கின்னு வயலுக்கு போயிட்டாங்க மாமா.
2: ஓஹோ,
3: நான் இப்ப அப்பாவுக்கு தான் சாப்பாடு கொண்டு போக போறேன்.
2: அப்படியா கோகிலா? என்னம்மா நீ, நான் வந்திருக்கிறேன், மாமாவை தனியா விட்டுட்டு போறேன்றியம்மா.
3: மாமா அப்பா பசி தாங்க மாட்டாரு, அதான் நேரத்துக்கு சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கணும்.
2: கோகிலா என்ன நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற? தாய் மாமான்ற ஒரு மரியாதை இல்லாம போச்சுமா?
3: மாமா நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா?
2: கோகிலா சீக்கிரம் நம்ம கல்யாண சாப்பாட ஊருக்கே போடத்தான் மாமா கிட்ட பேசலாம்னு வந்தேன்.
3: மாமா என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல.
2: என்னம்மா, என் அக்கா பொண்ணு கோகிலா, நீ பெரிய படிப்பெல்லாம் படிச்சு போட்டா, ஆனா சின்ன விஷயம் அத புரியலன்னு சொல்றியம்மா.
3: என்ன மாமா சொல்றீங்க, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க மாமா.
2: இதுவும் சரியான பதில் தான். மூக்கணாங்கயத்தை போட போனன்றத பட்டுன்னு சொல்லாம இப்படி இழுத்தா, படிச்சவளா இருந்தாலும் பட்டுன்னு புரியாம முழிக்கிறாள்ல.
3: மாமா என்ன சொல்றீங்க, என்ன மூக்கணாங்கயிறீங்க?
2: கோகிலா நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் உன் முறை மாமா இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க உங்க அப்பா கிட்ட பேசதான் வந்த.
3: என்ன மாமா என்ன சொல்றீங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமா? மாமா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல.
2: ஏன் இப்ப என்னமா? உனக்கு கல்யாண வயசும் வந்துடுச்சுமா. இந்நேரம் என் அக்கா அதாவது உங்க அம்மா இருந்திருந்தா ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பாங்க.
3: மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
2: ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற? எனக்கு என்னவா?
3: மாமா நான் பெரிய வீட்டு பையன் பாண்டியனை காதலிக்கிறேன், அவரும் என்ன மனசார விரும்புறாரு.
2: நினைச்ச நீ நாடகம் ஒத்திக்கு போறன்னு போகும்போதே இப்படி ஏதாவது நடக்கும்னு அவனை காதல் பண்ற அளவுக்கு தெரிவிட்டேன். கோகிலா நீ எனக்கு வேணும், நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும். நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன்.
3: சரி அப்பா கிட்ட பேசுங்க. நான் இப்ப வயக்காட்டுல இருக்கிற அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போறேன். மாமா வழியை விடுங்க, வெளியே போங்க மாமா, கதுவா சாத்தணும்.
2: ஏய் கோகிலா, இந்த வேலுக்கிட்டே உன் படிச்ச திமிரை காட்டுறேன். நீ அந்த பாண்டியனை நீ எப்படி கட்டிக்க போறன்னு பாக்குறானு.
4: ஒரு நாடகம் போறதுக்குள்ள போதும்னு போது. சரி சரி, ஹீரோயினி வர நேரம், பேசாம இருங்கப்பா.

0: டைரக்டர் சார், கோகிலவாணி வராங்களா சார்?
1: பாண்டியன், இன்னைக்கு எப்படி வசனம் பேசணும்ட்டு மாடுலேஷன் பார்க்க போறோம். அதான் நடிகை ரோல் பண்ற கோகிலாவையும் வர சொல்லியிருக்கேன்.
0: அப்படியா சார், வரட்டும் வரட்டும்.
2: டேய் என்னடா, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல தெரியுது.
0: டேய் நீ சும்மாயிடுறா. டேய் ஆறுமுகம், அதோ பர்றா கோகிலவாணி வர்றாங்கடா.
2: ஆமாம் பாண்டியா, கோகிலா தான் வராங்க.
1: வரட்டும் வரட்டும்.
3: சார், டைரக்டர் சார், வணக்கம் சார்.
1: வணக்கம்மா கோகிலா, வாமா.
3: சார், ரொம்ப லேட்டாக வந்துட்டேனா சார்?
1: ஆமாம் கோகிலா, இன்னும் ரெண்டு பேர் வரணும் இல்லையா, அவங்களும் வரட்டும். ரிஹர்சல் ஆரம்பிச்சிருவோம், அது வரைக்கும் அவங்க அவங்க பாடத்தை படிங்க.
2: ஓகே சார்.
1: பாண்டியா, ஆறுமுகம்,
4: டைரக்டர் சார்,
1: எல்லாரும் நல்லா பாடத்தை மனப்பாடம் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்.
2: என்ன கோகிலா, எப்படி இருக்கீங்க? நாடக படிவத்தெல்லாம் படிச்சிட்டீங்களா?
4: எங்க படிச்சேன், மண்டையில ஏறவே மாட்டேங்குது.
2: உன்னை யாரா கேட்டா? நான் கோகிலாவை கேட்டேன்.
3: சரி சரி, கோபால் சார் வர்ற வரைக்கும் நம்ம டயலாக் பார்க்கலாமே.
4: ஓ பார்க்கலாமே. ஆறுமுகம், நீ என்ன சொல்ற?
2: ஆமா ஆமா, நாம இப்பவே ரிகல்சல தொடங்கிடுவோம்.
3: டேய் பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என்னை பார்த்ததும் தினமும் ஏன் பின்னாடியே சுத்துறியே? உனக்கு என்ன பெரிய அழகுன்ற நினைப்பா? வந்துட்டான், எங்க பொண்ணுங்க கிடைப்பாங்கன்னு உன்னை சும்மா விட மாட்டேன்டா.
4: ஐயோ, நான் எதுவும் செய்யலைங்க, உங்க பின்னால நான் தப்பா நினைச்சு வரலைங்க. கோகிலவாணி, நான் அழகுன்னு எப்பங்க சொன்னேன்? எதுக்குங்க இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க? நான் பொண்ணு பார்க்கலான்னு சொன்னேன். இந்த ஆறுமுகம்தான் என்ன பல பொண்ணுங்களை பாரு, யாராவது சைட் அடிப்பாங்கன்னு இவன் தான் சொன்னான்.
3: அப்போ உன் ஃப்ரெண்டு சொன்னா தப்பு பண்ணிடுவியா? பொண்ணுங்கனா உங்களை போல ஆளுங்களுக்கு இலக்காரமா? எங்கிட்ட வந்து பவ்யமா நடக்கிற?
4: ஐயோ என்னங்க நீங்க இலக்காரம் அது இதுன்னு சொல்றீங்க? நான் எந்த பொண்ணையும் எதுவும் செய்யலைங்க, என்னை எதுக்கு கோபமா பேசி திட்டுறீங்க? நான் நல்லவங்க. கோகிலவாணி, என்னை திட்டாதீங்க. டே ஆறுமுகம், என்ன திட்ட வேணும் சொல்லுடா.
2: டேய் என்னடா, எதுக்கு பயப்படுற?
3: ஏங்க பாண்டியன், ஏன் உங்க முகம் எல்லாம் வெறுத்து போச்சு? எதுக்கு பதற்றமா இருக்கீங்க?
4: நீங்க தான் என்ன திட்டுறீங்களே.
3: பாண்டியன், நான் உங்களை திட்டலங்க. நான் பேசினது நாடகத்துல நான் உங்களை திட்டுற மாதிரி வசனம், அதைத்தான் பேசினேன்.
4: அப்படியா? நான் உண்மையிலேயே திட்டுறீங்கன்னு பயந்துட்டேன்.
2: கொஞ்சமாச்சு
4: பொறுப்பு இருக்க, இப்படி லேட்டா வரிய, மறந்துட்டியாடா?
2: ஆட ஆமாம் பாண்டியா, நான் சுத்தமாக மறந்துட்டேன்டா. ட்ராமா ரிகர்சல் நடந்துச்சா, அதே ஞாபகமாக இருந்துட்டேன். அதான் இதை மறந்துட்டேன். சரி, உன் கோகிலா வந்துட்டு போயிட்டாங்களா?
4: ஏய், இன்னும் கோகிலவணி வரலடா, இனிமே தான் வருவா. டே ஆறுமுகம், கோகிலவணி வந்தா நான் என்ன சொல்லி பேசணும்னு நீ தானே சொல்லித்தரேன்னு சொன்ன.
2: அதுக்கு என்ன, காதலிக்கிட்ட எப்படி வசனம் பேசணும்னு சொல்லிட்டா போச்சு.
4: டேய் ஆறுமுகம், சீக்கிரம் லவ் எப்படி சொல்றதுன்னு சொல்லுடா.
2: இதோ உடனே சொல்லி தரேன். பாண்டியா, அன்பே, ஆறுயிரே, மானே, தேனே, ராகம் பாடும் குயிலேன்னு அடுக்கடுக்கா பேச வேண்டியதானே.
4: டேய் ஆறுமுகம், காதலிக்கிறதுக்கு நீ சொல்ற மாதிரி பேசினா போதுமாடா.
2: ஆமாண்டா, அவ்வளவுதான். பேசும்போது அப்பப்ப நீ மட்டும்தான் அழகி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு யாருமே இல்ல, நீதான் என் உலகம்னு பேசு.
4: ஓகே, அப்படியே பேசிடுறேன். அதோ வர கோகிலவாணி. யாருமுகம், நீ மறவா போயிடலடா, நான் என் காதலிக்கிட்ட பேசிடுற.
3: ஐயோ சாரி சாரி பாண்டியன், அப்பா வயலுக்கு கிளம்பினாரு, அவர் அனுப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு.

0: அப்படியா? சரி விடு. கோகிலவாணி அன்பே, என் ஆறுயிரே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு.
1: என்ன பாண்டியன், என்ன ஏதோ மாதிரி பேசுறீங்க, என்ன?
0: ஐயோ கோகிலவாணி, எனக்கு கையும் ஆடுது காலும் தாவுது. குறுக்கு குறுக்கு நீ பேசுனா நான் அப்புறம் மறந்துடுவேன். கோகிலவாணி கோகிலவாணி, நான் உனக்காக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா?
1: அப்படியா? சரி மேல பேசுங்க பாண்டியன்.
0: என்னது மேல பேசணுமா? சரி பேசிடுவோம் அன்பே, என் ஆறுயிரே.
1: இதுதான் முன்னே சொல்லிட்டீங்களே.
0: கோகிலவாணி நீ தானே மேல பேசுன்னு சொன்ன.
1: பாண்டியன், மேல பேசுன்னு சொன்னது அடுத்து தொடர்ந்து பேசுங்கன்னு அர்த்தம்.
0: ஓஹோ அப்படியா, தொடருவோம். என் மானே தேனே, குயிலே மயிலே, நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். என்ன உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா கோலமயிலே?
1: வாவ், சூப்பர் பாண்டியன், நீங்க ரொம்ப தான் தேறிட்டீங்க. காதல் வசனம் பேசி அசத்துறீங்க. ஐயோ என் செல்ல பாண்டியன் நீங்க.
0: நான் நல்லா பேசி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன். கோகிலவாணி, பதிலுக்கு நீ என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்லை.
1: ஆமா, நான் உன்னை பிடிக்காமலா தனியா பேசலாம் வாங்கன்னு சொல்லுவேன்.
0: ஓஹோ ஆமா, ஊருக்கு வெளியே தனியா பேசுவோம் வான்னு சொன்னது நீ தான். அதை புரிஞ்சிக்காம இருக்கிற பாரு. அதுக்கு தான் கூட ஆறுமுகம் வேணும்னு சொல்றது.
1: என்னது ஆறுமுகமா? நம்ம சேதி ஆறுமுகத்துக்கு தெரியுமா?
0: இன்னாது தெரியுமாவா? அவன்தான் உன் கூட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தான். டே ஆறுமுகம், ஆறுமுகம் மரவுல ரொம்ப நேரம் நிக்காத, வாடா.
2: கோகிலா.
1: வாங்க சார், எங்க காதலுக்கு நீங்க தான் பாலமா?
2: கோகிலா, பாண்டியன் ரொம்ப நல்லவன், உங்க மேல உயிரியே வச்சிருக்கான்.
1: ஆறுமுகம், எனக்கும் பாண்டியன் ரொம்ப பிடிக்கும், அதான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்ன இருந்தாலும் படிச்சவங்க படிச்சவங்க தான். ஆறுமுகம் பாத்தியா, அவங்க காதலை எப்படி ஓ மூலமா எனக்கு சொல்லிட்டாங்க பாத்தியா. கோகிலவாணி, என் செல்ல கோகிலவாணி.
1: இதோ பாருங்க பாண்டியன், அது என்ன, என் பேரை தஞ்சாவூர் வரைக்கும் நீளமா இழுக்கிறீங்க. அழகா சுருக்கமா கோகிலான்னு சொல்லாம போங்க பாண்டியன் நீங்க.
0: செல்லம் கோச்சிக்காத செல்லம், சுருக்கமா நம்ம கோக்கி கோக்கின்னு தான் கூப்பிடுவேன்.
1: அது அப்படி சொல்லணும். சூப்பர் பாண்டியன்.
3: ஐயா நல்ல முத்தையா, என்ன ஐயா நீங்க, எல்லா இடத்துலையும் தண்ணி வெள்ளக்காடா இருக்குது ஐயா. இந்த மாதிரி நேரத்தில் என்னையா நீங்கள் இங்கே வந்து படுத்துருக்கிறீங்க?
4: தம்பி கோபாலு, மனசே சரியில்லைப்பா. ஒவ்வொரு போகத்துக்கும் 5 வட்டி 10 வட்டின்னு பணத்தை வாங்கி பயிர் செய்கிறோம். வாங்குற பணத்துக்கு வட்டியும் கொடுக்க முடியாம அசலையும் கட்ட முடியாம என்ன மாதிரி விவசாயிங்க தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம்பா.
1: அப்பா, மழை பெஞ்சு எல்லா பயிர்களும் தண்ணீர்ல மூழ்கி போச்சுப்பா. நாங்கள் உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அப்பா நீங்க தைரியமா இருங்கப்பா, வாங்கப்பா வீட்டுக்கு போவோம்.
4: இல்லம்மா கோகிலா, நான் வரலம்மா. ஆசாசியா நட்ட எல்லா பயிர்களும் தண்ணீர்ல மூழ்கி போச்சேம்மா. அதை பார்க்கும்போது என் உயிரே போற மாதிரி இருக்குமா. அம்மாடி கோயிலா, எனக்கு விவசாயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதேப்பா. இப்போ நம்ம என்னம்மா செய்யறது? கடங்கார கழுத்துல துண்டு போட்டு குடியா வட்டி பணத்தை கேட்பானே, என்னம்மா பதில் சொல்றது? எப்படிமா பணத்தை கொடுக்க போறனே தெரியலையே.
1: அப்பா, மழை வெள்ளத்துல மூழ்கி போன பயிருக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுக்கறதா தாசில்தார் சொன்னார்ப்பா. அந்த பணம் வந்தா அதையே வட்டி பணத்துக்கு கொடுத்து அடைக்கலாம்ப்பா.
4: அப்படி கோகிலா, அவங்க எம்மாத்திரமா கொடுப்பாங்க?
3: நல்ல முத்தையா, தைரியமா இருங்க ஐயா. இந்த போகம் தண்ணியில் மூழ்கி போனாலும் அடுத்த போகத்தில் எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஐயா. அழாதீங்க.

0: ஐயா.
1: தம்பி கோபாலு, இந்த விவசாயிகளுக்கு எதுவுமே நிலை இல்லப்பா. சம்பவம் நாத்து நட்டா பயிர் கதிர் வரும் நேரத்துல மழை வந்து வெள்ளக்காடாகிடும். மீறி கதிர் அறுவடைக்கு தயாரா நிற்கும் போது மழை வந்து எல்லா நெல்லையும் முளப்பு தட்ட செய்யும். இந்த பாழா போன வானம் மழை பெஞ்சா வெள்ளக்காடா பெய்யுது, இல்லைனா மொத்தமா பூமி பாலம் பாலமா வெடிக்கிற மாதிரி வெயில் காயுது.
2: அப்பா, எதுக்கும் ஒரு விடிவு பிறக்கும்பா. அடுத்த போகத்துல பயிர் எல்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்கும்பா. நீங்க கவலைப்படாம இருங்கப்பா.
1: அம்மா கோயிலா, நிலை இல்லாத வாழ்க்கை தாமா இந்த விவசாயிங்க வாழ்க்கை.
0: ஐயா, நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு பேசினா பொம்பளை புள்ள கோகிலா, அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போயிடாதா?
1: முடியலையே தம்பி, எல்லாம் பாழா போயிடுச்சே. கொத்து குத்தா நெல் பயிர் அறுவடை செய்யற நேரத்துல இந்த பாழா போன வானம் புயல் அடிக்க ஆரம்பிச்சு எல்லாம் பாழா போயிடுச்சே.
2: அப்பா வாங்கப்பா, வீட்டுக்கு போவோம். அழாம வாங்கப்பா.
1: அப்பா கோயிலா, இந்த பூமி தாய நம்புற எல்லா விவசாயிகளுக்கும் தொடர்ந்து பெருத்த நஷ்டம் தானப்பா. நஷ்டம்தான்
2: அப்பா. மழை வர்ற மாதிரி இருக்கு, வாங்கப்பா வீட்டுக்கு போவோம்.
0: ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, வாங்க ஐயா வீட்டுக்கு போவோம்.
1: போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அம்மா கோயிலா,
2: அழாம வாங்கப்பா.

0: காத்து வாங்க போய் கவிதையை வாங்கிட்டு வந்தீங்களோ, அது வேற அந்த கண்ணி என்னவானாள்,
1: கலர் கண்ணாடி
0: உன்னை இந்த அளவு கொண்டு போயிடுச்ச
2: அப்பா. அது சும்மா ஜாலியா பாட்டு
0: பாடுன. ஊரே பரபரப்பா பேசுதுடா, யாரா அந்த கண்ணி சொல்ற, யார் அந்த கண்ணி, யார் உன்ன மயக்கன மாய கண்ணி
2: அப்பா? அது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலப்பா, நான் பாட்டு தானப்பா பாடிட்டு வந்தேன்.
0: டேய் பாண்டியா, டேய் உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியல, இந்த ஊர்ல இருக்கிற பாதி பேர் எங்கிட்ட தான்ப்பா வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. வட்டி பணம் தரலன்னு வச்சுக்க, அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவோம்டா. சொல்றா யாரா அந்த கண்ணி சொல்லுடா. நீ ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டே இருக்காம, யார் அந்த பொண்ணு
2: அப்பா? கோகிலவாணி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்பா, நம்ம நல்ல முத்தையா இருக்காருல்லப்பா, அவரு பொண்ணு தான்பா.
0: என்னது நல்ல முத்து மோடா? ஏய் அந்த கடங்காரன் பொண்ணு கூட உனக்கு என்ன பேச்சு
2: அப்பா? நானும் ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்னேன், கேட்டியா? இதோ பாக்குற பொண்ணு, அதோ பாக்குற பொண்ணு சொல்லி சொல்லிய காலத்தை ஓடிட்டு இருக்கிற பாத்தியா?
0: டேய் பாண்டியா, உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கேன், நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி பெரிய வசதியான குடும்பம் அமைய மாட்டேங்குதுடா.
2: இந்த வசதி பெரிய குடும்பம் சொல்லி எனக்கு நீ 40 வயசுக்கு மேலதான் கல்யாணம் செய்ய முடியும்.
0: சரி, அதுக்காக பணாதிபதன் குடும்பத்துல பொண்ணை பார்த்து கட்டி வைக்க முடியுமா என்ன? டேய் மவனே பாண்டியா, பணம் பணத்தோட வேண்டாம் சேரணும்.
2: ஐயோ ஐயோ, இவருக்கு பணத்தாசை பிடிச்சி அதுல என் வாழ்க்கையில மாட்டிக்க நல்லாடுது அப்பா. இதோ பாருங்கப்பா, நேரா விஷயத்துக்கே வரும்பா.
0: அதை தாண்டான்னு சொல்றேன், நேரா போற பாதை தாண்ட சீக்கிரமா ஊரை காட்டும், நீ நேரா விஷயத்துக்கு வா.
2: அப்பா நான் அந்த விவசாயி நல்லமுத்தையம்மாவ கோகிலாவை தான் காதலிக்கிறேன்.
0: ஐயோ, அழக காட்டி ஒன்னும் தெரியாத என் மவனை மடங்கி போட்டுட்டா. டேய் பாண்டியா, அந்த பொண்ணு எனக்கு மருமகளா வர தகுதி இல்லாதவடா, வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத வெறும் பையன் பொண்ணுடா. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்
2: அப்பா. எந்த பொண்ணும் என்னை திரும்பி கூட பார்க்கலப்பா, இந்த கோக்கி தாம்பா என்னையும் மனுஷனா மதிச்சு என்ன லவ் பண்றாப்பா, எனக்கு கோக்கி தாம்பா வேணும்.
0: டேய் பாண்டியா, நான் சொல்றது சரியா கேட்டுக்க, இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என் சொல்ல மீறி நடந்தா

0: ஒரு ரூபா கூட என் சொத்துல உனக்கு பங்கு தர மாட்டேன். ஆமா சொல்லிட்டேன்.
1: போப்பா, உன் சொத்து வேணா ஒண்ணு வேணாம், எனக்கு எனக்கு கோக்கிதான் வேணும்.
0: டேய் டேய் பாண்டியா, டேய் மௌனே, டேய் பாண்டியா நில்லுடா, டேய் பாண்டியா பாண்டியா நான் சொல்றது கேளுற, டேய்
1: போப்பா நான் என் கோக்கிய பார்க்க போறேன்.
2: மாமா மாமா,
3: எங்க யாரையும் காணோம்?
2: மாமோய் மாமோய்,
4: பாப்பா வேலை என்ன இப்பெல்லாம் அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் தலைய காட்டிக்கிட்டு இருக்க?
2: என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? மாமா நான் யாரு?
4: யாரு நீயே சொல்லுவேலு, அப்போவாச்சும் உன் எண்ணங்கள் சரியா இருக்கான்னு பாப்போம்.
2: நீங்க என்னோட மன அழுத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? பரவாயில்ல மாமா பரவாயில்ல, நீங்க என்னோட அக்காவை கட்டிக்கிட்டதால நீங்க எனக்கு மாம முறையாச்சு, நான் உன் மச்ச முறையாச்சு, இப்ப வளர்ந்து நிக்கிற இதோ உங்க பொண்ணு கோகிலாவுக்கு மர மாமா, உங்களை கல்யாணம் கட்டிக்க போறவில்ல.
4: பரவாயில்லையே, இப்பவாச்சும் நான் உன் அக்கா புருஷன்றத ஞாபகம் வச்சிருக்கிய. சரி சரி வேலு, இப்ப என்ன செய்தி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற, அத முத சொல்லு.
2: என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க? மாமா அக்கா சாகும் போது அவங்க சொல்லி கூட்டு போனதை நீங்க மறந்துட்டீங்களா? இதோ வளர்ந்து நிக்கிறாளே கோகிலா, அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போனதை நீங்க மறந்துட்டீங்களா மாமா?
4: வேலு நான் மறக்கலப்பா, ஆனா கோகிலாவுக்கு உன்னை கட்டிக்க விருப்பம் இருக்கணும்ல.
2: மாமா கோகிலா தான் இதோ இதோ நிக்கிறாளே, விருப்பத்தை கேட்டுட போச்சு. கேளுங்க மாமா கேளுங்க.
5: மாமா அப்பா என் விருப்பத்தை கேக்குறதுக்குள்ள நானே பதில் சொல்றேன்.
2: சூப்பர் கோகிலா, சொல்லுங்கண்ணே நீயே சொல்லுங்கண்ணே. மாமாவுக்கும் விருப்பத்தை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்க, சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லுமா சொல்லு.
5: மாமா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல.
2: கோகிலா நினைச்சேன் நீ படிச்சவ, உன் எண்ணங்கள் பல வண்ணங்களாக இருக்குன்னு. என்ன மாமா உங்க பொண்ணு கோகிலா முற மாமா என்ன கட்டிக்க முடியாதுங்கிற, நீங்க கேட்டுட்டு பேசாம நின்னா என்ன அர்த்தம் மாமா என்ன அர்த்தம்?
4: வேலு கோகிலா விருப்பத்தை சொன்ன பிறகு நான் என்ன செய்ய முடியும்? நான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்.
2: மாமா என்ன வெறுப்பேத்துறீங்களா? சின்ன வயசுல இருந்து இவதான் உன் பொஞ்சாதுன்னு சொல்லி சொல்லி அக்காவும் நீங்களும் என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இன்னைக்கு இப்படி பேசினா எப்படி மாமா எப்படி?
4: வேலு கோகிலாவும் நீயும் சின்ன பிள்ளைங்களா இருந்த முட்டாள்தனமா உங்க அக்காவும் ஆசைப்பட்டாதான் கோகிலாவ உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கலாம்னு. ஆனா காலப்போக்குல எல்லாம் மாறி போறது சகஜம் தானே.
2: நான் ஒன்னு சொல்றேன் மாமா, இந்த கோகிலா அந்த பெரிய வீட்டு பையன் பாண்டியன் கூட ஜோடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா, என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா கோகிலாவையும் அந்த பையன் பாண்டியனையும் விடமாட்டான். கொன்னுடுவ கொன்னு, எனக்கு கிடைக்காதத வேற யாருக்குமே கிடைக்க கூடாது.
4: பேசுறிய
2: தோபர் மாமா, நம்ப வச்சு நீ என் கழுத்தை அறுத்த உன் பொண்ணு காதல நான் அழிச்சு காட்டுறேன்.
0: யார் வீட்டுல
5: யாருங்க?
0: நல்ல முத்து பொண்ணு கோகிலாவா? வெளியே வாமா.
5: வாங்க ஐயா வாங்க. அப்பா இப்பதான் நெல்லுக்கு உரம் வாங்க போனாங்க. ஐயா இருங்க சேர் எடுத்துட்டு வரேன்.
0: இருக்கட்டும் இருக்கட்டும்மா இருக்கட்டும். இதை பாருமா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன்.
5: எங்கிட்டயா?
0: இதை பாருமா கோகிலா, உங்க அப்பா நல்ல முத்து கடனை உடனப்பட்டு உன்னை நல்லா படிக்க வச்சிருக்காரு. கஷ்டப்பட்டாலும் உங்க அப்பா இன்னைய வரைக்கும் நாணயமான மனுஷன் பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அந்த நல்ல பேரெல்லாம் நீ வீணாக்கிடாதம்மா.
5: ஐயா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியலையே. எங்க அப்பாவுக்கு கெட்ட பேர் வர மாதிரி நான் என்னைக்கும் நடக்க மாட்டேன், அது மட்டும் உறுதி.
0: நல்லாதான் பேசுற, ஆனா உன் நடவடிக்கை தான் சரியில்லாம இருக்கு. அழக காட்டி பணக்காரி விட்டு பையன் என் மகன் பாண்டியன வளைச்சு போ.

0: போட்டு வசதியா வாழலாமான்னு பாக்குறியா?
1: ஐயா, நீங்க பெரியவங்க, இப்படியா மரியாதை இல்லாம பேசுவீங்க? நான் நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு இல்லைங்க.
0: ஐயோ, அப்புறம் ஏமா என் மவன் பாண்டியன் பின்னால சுத்துற? ஒரே பேசுது கொண்ட பத்தி படத்தார் விட்டு பையன மடக்கி வசதியான வாழ்க்கை வாழ பாக்குறான்னு.
1: ஐயா, நான் என்னைக்கும் கண்ணியும் தவற மாட்டேன். ஊரே பேசுற மாதிரி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் சொல்லுங்க. என்னங்க தப்பு பண்ணிட்டோம்?
0: ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தலாமாம்மா? அவனை மயக்கலாமா?
1: நான் மயக்கறவல்ல, நீங்க தப்பா பேசுறீங்க.
0: என்ன சொன்ன? நான் தப்பா பேசுறேன்னா எங்க? என்ன பார்த்து சொல்லு, நீ என் பையன் பாண்டி பின்னாடி சுத்தல?
1: நீங்க சொல்ற மாதிரி நாங்க எந்த தப்பான எண்ணத்துலயும் பழகல. நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கண்ணியத்தோட தான் பழகுறோம்.
0: அடகோவுல ரெண்டக்கா கண்ணியம் போகலா. இனிமே நீ என் பையன் பாண்டியன பார்க்க கூடாது, அவன் கூட பேசக்கூடாது.
1: எங்க காதல் புனிதமானது, நான் அவரை பார்க்காம பேசாம இருக்க மாட்டேன்.
0: புனிதமான காதல், விட்டில் பூச்சி கதை தெரியுமாமா உனக்கு? எரியிற விளக்க தேடி போய் அந்த விட்டில் பூச்சி அதை சுத்தி சுத்தி அந்த விளக்கோட நெருப்புல கருகி போயிடும். அது போல நீயும் கருகி போக ஆசைப்படாத.
1: ஐயா, ரெண்டு பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறது தப்பா?
0: தப்புதாம்மா, தகுதி தராதரம் ஒண்ணு இருக்குல்ல, ஊரே தப்பா பேசுது. நீ தான் என் மாமன் பாண்டியன் கூட சுத்துறீங்க. தப்பாருமா போகிலா, நான் பொல்லாதவன். உன்னை நடுத்தருவில நிறுத்தி உன் மானத்தை சந்து சிரிக்க வச்சிடுவேன்.
1: ஐயா, ஏன் இப்படி எல்லாம் பேசி பயமுறுத்துறீங்க? என்னால உங்க மகன் பாண்டியனை மறக்க முடியாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை பிரிக்க பாக்காதீங்க.
0: என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க கூடாதா? படிச்சிருக்கேங்கிற திமிர்ல பேசுறேன், உன்னை விட மாட்டேன். உனக்கு கடைசியா சொல்றேன், பாண்டியன் கூட நீ இனிமே பேசுனே பழகுறேன். நான் கேள்விப்பட்டேன், நீ கெட்டு போனவன்னு போய் சொல்லுவேன். உன் மானத்தை தீவிக்கு கொண்டாந்துடுவேன்.
1: ஐயா, பெரிய வீட்டையா, உங்க காலை பிடிச்சு கேக்குறேன், அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க பிளீஸ். என்ன வாழ விடுங்க.
0: இங்கிலீஷ்ல பேசுறிய, நீ அடங்க மாட்டேன். உன்னை நான் அடக்கி வைக்க போறேன், உன்னை விட மாட்டேன், அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்.
1: வினங்கய்யா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுடுவாரு. பெரிய மனசு பண்ணுங்கய்யா.
0: நான் யாருன்னு உனக்கு கூடிய சீக்கிரம் காட்டுறேன் பாரு. உன் அப்பங்கிட்ட நான் பேசிக்கிறேன்.
1: ஐயா வேணாய்யா, வேணா வேணாய்யா.

0: ஓ நல்ல முத்து, ஓ நல்ல முத்து, வாங்க வெளியே.
1: ஐயா வாங்க ஐயா, பெரியவிட்ட ஐயா வணக்கம், வாங்க.
0: மரியாதைலாம் ரொம்ப நல்லாதான் இருக்கு, அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. வழக்கெல்லாம் பலமா தான் சொல்ற, ஆனா கொடுத்த வாக்கதான் காப்பாத்தியா என்னான்னு பாக்குறேன். ஏயா நீ என்ன சொல்லியா கடை வாங்கின, சொல்லியா என்ன சொல்லி கடை வாங்கின?
1: ஐயா ஆறு மாசத்துல கொடுத்துறேன்னு சொல்லிதான் பணம் வாங்கினல்ல.
0: ஆறு மாசத்துல பணத்தை கொடுத்தியா, சரி அசல தான் கொடுக்க முடியல, அதுக்குண்டான வட்டியை கொடுத்தியோ?
1: ஐயா உங்க கிட்ட வாங்கின 50,000 நிலத்தை நம்பிதாங்க ஐயா விதை விதைச்சோம், நாத்து நட்டோம், ஆனா குருத்து பயிரோட செத்து சாவையா போச்சுதுங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
0: என்னது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? யோ 8 மாசம் யா, 8 மாசம் நீ வட்டியும் கட்டல அசலையும் கொடுக்கல.
1: ஐயா எங்கள மாதிரி விவசாயிங்க வாழ்க்கை கேள்விக்குறியா போச்சுங்க ஐயா போச்சு, நாங்க என்னையா பண்ண முடியும்?
0: நல்லமுத்து என்கிட்ட வாங்கின படத்தை இல்லன்னு சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறியா? நல்லமுத்து நீ சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற, கடன் வாங்கினா கொடுக்கணும்னு பொறுப்பு இருக்கணும்யா. எபார் என் பணம் 50,000 வட்டி அசல் உடனே வேணும், இல்லன்னா உன் வீட்டு மேல ஜப்தி பண்ண கோர்ட்டுக்கு போவேன், உன் மானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவேன்.
1: ஐயா ஐயா இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப எப்படிங்க ஐயா பணத்தை தர முடியும்? ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா, கவர்மெண்ட்ல பயிர் எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க, ஏதாவது நஷ்டஈடு கொடுப்பாங்க, அத சீக்கிரமா உங்களுக்கு கொடுத்துறோம்.

0: யோ, நட்டை கிட்டு கொடுத்தா அதை நீ சாப்பிட வாங்கினீர் கடன், அதை கொடுக்குதான் ஏன் சரியா இருக்கும்? என் வட்டியும் முதலையும் எப்படியா உன்னால கொடுக்க முடியும்? உன்னை நடுத்தருவுல நிக்க வச்சு மானத்தை வாங்க போறேன்.
1: ஐயா, நீங்க பெரியவங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஐயா, ரெண்டு வருஷமா பயிர் எல்லாம் வீணா போயிடுச்சு.
0: யாருமா பட்டணத்து படிப்புக்காரியா? வாடி அம்மா வாடி, அதிகமா படிச்சவளாச்சே, வீர தீரமா பேசுறியாக்கும். இந்த புள்ள உன் அப்ப நல்ல முத்து வாங்கின கடனுக்கு என்கிட்ட ரெண்டு ஏக்கர் நிலம் ராந்தா மாதிரி கிரயத்துல இருக்குது, அது என்னோட மறந்துடுங்க. இனி என்கிட்ட ரெண்டாவதா வாங்கினீங்களே ரூபா 50,000, அத வட்டியும் முதலுமா கொடுக்க சொல்லு. இல்ல இந்த வீட்டுல நீங்க குடியிருக்க முடியாது, இந்த வீட்டு மேல நான் கேஸ் போடுவேன், கோர்ட்டுக்கு உங்க அப்பனை இழுப்பேன், வாங்குவேன்.
1: ஐயா ஐயா, எங்க அப்பா வசிங்கப்படுத்தாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், சொன்ன சொல்ல மாத்த மாட்டார், உங்க பணத்தை நிச்சயம் கொடுத்துருவார். ஐயா ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்க அப்பாவை எதுவும் செய்யாதீங்க, நான் தாய் இல்லாத பொண்ணுங்க, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆனா நான் உயிரோட இருக்க மாட்டேங்க, ரெண்டு உயிர் போக நீங்க காரணமா இருக்காதீங்க.
0: என்ன உயிரை விடுவான்னு என்ன பாக்குறியா? ஏ நல்ல முத்து, என்னயா உன் பொண்ண பேச விட்டுட்டு நீ பாட்டு வேடிக்கை பாக்க நிக்கிற?
2: ஐயா, 50,000 வாங்கின அதுக்கு 10,00,000 பொறுமான நிலத்தை எடுத்துக்குவேன்னு சொல்றீங்க, அதுவும் பத்தாம இந்த வீட்டு மேலையும் வழக்கு போடுவேன்னு சொல்றீங்க, இது என்னையா நியாயம்? ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா, எங்களை நடுத்தருவுல கொண்டு வந்துடாதீங்க ஐயா. ஐயா ஐயா, உங்களை கெஞ்சி கேக்குற ஐயா, கொஞ்சம் கெடுவு கொடுங்க ஐயா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குற ஐயா கேக்குற.
1: ஐயோ அப்பா அப்பா, நீங்க போய் அவங்க காலை புடிச்சுக்கினு. ஐயோ அப்பா, என்ன கொடுமை
0: பாயுது! என் கால இப்படி உங்க அழுகைய பார்த்து நான் விட்டு கொடுத்தா என் பொண இந்த ஜென்மத்துல கைக்கு வராதையா? யோ, தீர்மானமா கேக்குறேன், என் பணத்தையும் அதுக்கு உண்டான பட்டியும் கொடுக்க போறியா இல்லையா?
2: ஐயா ஐயா, இப்ப இருக்கிற நிலையில உடனே எப்படி ஐயா கடனை கொடுக்க முடியும்? எங்கிட்ட என்னையா இருக்கு?
0: ஏயா இல்ல பத்தியா, வைரமோட்டம் படிச்ச பட்டதாரி பொண்ணு அவர்கள, அவளை வச்சு என் கடனை கொடுக்கலாமே.
2: என்னையா சொன்ன?
1: ஐயோ அப்பா, இப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறாங்களேப்பா.
0: உன் வீட்டையும் நிலத்தையும் ஜப்திக்கு கொண்டு வரண்டா, உன் மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிறண்டா.
2: என்ன முழிக்கிற நல்ல முத்து, நான் தான் மனசாட்சி பேசுறேன். நல்ல முத்து, இந்த போகமும் நெற்பயிர் தண்ணி இல்லாம அழிஞ்சு போச்சு, இப்ப என்ன செய்ய போற? விடிஞ்ச கடன் கொடுத்தவன் எல்லாரும் வீட்டு வாசல்ல நிப்பாங்க, உன் மானம் போக போகுது, எல்லாம் கை கொட்டி சிரிக்க போறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போற? சொல்லு நல்ல முத்து சொல்லு. என்ன செய்ய போறனே தெரியலையே, ரெண்டு ஏக்கர் எடுத்துக்குவான்னு சொல்றாரு அந்த வையாபுரி. அவரு அந்த நிலம் பத்தாம மேலும் வட்டிக்கு வாங்கின பணத்துக்கு வட்டியும் அசலும் கேட்பாரு, நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே. அந்த வட்டிக்கார வையாபுரி வந்து பணம் எங்கான்னு கழுத்துல துண்டு போட்டு கேட்பாரு. அம்மா தாயே மாரியாத்தா, இப்ப நான் என்னமா செய்வேன்? எப்படியும் நான் வையாபுரிக்கு பணம் தராட்டி போனாலும் வட்டியாச்சும் கொடுக்கணும், இல்லனா மானம் போயிடுவே. எப்படி கொடுக்க போற? எப்படி கொடுக்க போற? எப்படி கொடுக்க முடியும்? பயிர் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் வையாபுரி கேட்க மாட்டேன்.

0: இனி இந்த உலகத்துல மானம் இழந்து வாழணுமா? இனிமே உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணத்தை செஞ்சு வைக்க போற? உன் பொண்ணு நிலைமை அப்ப வாழ்க்கை கேள்விக்குறியா? சொல்லு நல்ல முத்து சொல்லு. ஆமா, என் பொண்ணு கோயில வாழ்க்கை என்ன ஆகிறது? ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்து நல்லா படிக்க வச்ச. அப்பா முருகா, ஏழைங்க எப்பவும் இப்படி வருமா வருமானு வாடி வதங்கி சாகத்தான் வேணுமா? நெல்லு விதைச்சா பொண்ணா விளைச்சல கொடுக்கிற சொர்க்க பூமி இது. தண்ணீர் இல்லாம வயிற்று கதரோட எல்லா பயிரும் செத்து போச்சு. எப்படி இனிமே இந்த ஊர்ல உயிரோடு இருக்க போற? கடன் கொடுத்து எல்லாரும் என் முகத்துல காரி துப்புவாங்களே, அதுக்கப்புறம் யார் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என் குலமே அழிய போகுதா? அப்பா அம்மா, கோகிலா கோகிலா. விவசாயங்களை யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்களே. நஷ்டஈடு இதோ வந்துரும் அதோ வந்துரும் தெம்பா இருக்கேனே, அது கிடைக்கிற மாதிரி தெரியலையே. நிலத்தை வித்துறலாம்னு பாக்குறேன், யாரும் வாங்க மாட்டாங்களே.
1: அப்பா எப்படியாவது நிலத்தை வித்துடுங்கப்பா. மானம் போய் வாழறத விட, வட்டி கட்டி அழியறத விட, வித்து கடன்காரங்க தொல்லை இல்லாம ஒழுங்கப்பா.
0: அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சேம்மா. அந்த பத்திரம் தான் பேங்க்ல அடமானம் வச்சிருக்குமேம்மா. வட்டிக்கு வட்டி ஏறி முழுகி போற நிலையில இருக்குமா. அந்த பத்திரத்தை வாங்கி நிலத்தை பிரிக்கிறவன் கூட அச்சப்படுறா. உடனே விற்க முடியாதுமா, விற்க முடியாது.
1: குறைஞ்ச விலையா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நிலத்தை வித்துடுங்கப்பா. எனக்கு எங்க அப்பா வேணும்பா. அப்பா தைரியமா இருங்கப்பா, பெரிய வீட்டையா கிட்ட சொல்லி பாப்போம்.
0: ஐயோ, அந்த வையாபுரி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாரே. அவருக்கு பணம் கொடுக்கலனா அந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டாரு. ஐயோ, மானம் போயிடுவே, ரெண்டு ஏக்கர் நிலம் போயிடுச்சே, வீடும் ஜப்திக்கு வந்துடுமே, நான் என்னமா செய்வேன்? என்னமா செய்வேன்
1: அப்பா? அப்படி எல்லாம் எதுவும் ஆகாதுப்பா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா.
2: கோகிலா கோகிலா, அப்பாவுக்கு என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்காரு?
1: பாண்டியன், தண்ணீர் இல்லாம எங்க நிலத்துல நட்ட நெல் பயிர் எல்லாமே கருகி போச்சு. கடன் கொடுத்தவங்க எல்லாரும் அப்பாவை கண்டபடி பேசிட்டாங்க. அப்பா மனசு உடைஞ்சு போயிட்டாரு. பாண்டியன், எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்துங்க. பாண்டியன்
0: போயிடுச்சு, என் பயிர் பூரா கருகி போயிடுச்சு. தம்பி, என் பயிர் எல்லாம் கருகி போயிடுச்சு. வையாபுரி கடன் கொடுத்த பணத்தை கேட்க வந்துருவாரு, நான் என்ன சொல்லுவேன், எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலையே. அம்மா கோகிலா, ஐயோ
1: என்னாச்சு?

0: அப்பா என்ன பாச்சு? அப்பா அப்பா அப்பாவுக்கு என்னாச்சு பாருங்க, அப்பாவுக்கு என்னாச்சு பாருங்க பாண்டியன்.
1: கோகிலா அப்பா இறந்துட்டார். கோகிலா
0: நெல் பயிரை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தார். உங்க அப்பாவுக்கு வட்டி பணம் தரலனா உங்க அப்பா ஜப்தி பண்ண போறதா சொன்னார். அந்த பயத்திலேயே எங்க அப்பா இறந்துட்டாரு. எழுந்திருக்கப்பா, அப்பா என்ன பாருங்கப்பா, அப்பா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா.
1: கோகிலா, உங்க நெற்பயிர் கருகி போனதுக்கு மானிய தொகை வந்திருக்கான், தாசில்தார் சொன்னாருமா. ஐயோ கோகிலா, என்னமா ஆச்சு அப்பாவுக்கு? டேய் பாண்டியா, என்னடா ஆச்சு?
2: கோபால் சார், தண்ணீர் இல்லாம பயிர் கருகி போனது. அந்த பயிர் செய்ய கடன் வாங்கின கடங்காரன் என்ன பதில் சொல்றது? மனம் உடைஞ்சி ஹார்ட் அட்டாக்ல கோகிலா அப்பா செத்துட்டாரு.

0: ധൈര്യം മാറുന്നത്. அம்மாடி கோகிலா, என்ன குடும்பமா இது! பயிருக்கு இன்னைக்கு நஷ்டஈடு கொடுக்க போறதா இப்பதானே தாசில்தார் சொல்லிட்டு போனாங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு.
1: ஓ நல்லமுத்தே, நல்லமுத்தே, நான் வையாபுரி வந்திருக்கேன்பா, பணம் ரெடி பண்ணிட்டியா? யோ, என்னாச்சு? ஏன் எல்லாம் கும்பலாம் நிக்கிறாங்க இங்க? என்னமாச்சு?
2: வாங்கப்பா வாங்க, பெரிய வீட்டு பெரிய மனிதரே வாங்க. நீங்க பணம் பணம்னு தினம் தொல்லை கொடுத்தீங்க. அந்த தொல்லையில அந்த பாவப்பட்ட மனிதர் நல்ல முத்தையா செத்துட்டாருப்பா, செத்துட்டாரு.
0: வையாபுரி ஐயா, வட்டி பணம் வட்டி பணம்னு அந்த மனுஷனை கொடுமை பண்ணி கொடுமை பண்ணி இன்னைக்கு அவரை ஒரேடியா கொண்டுட்டீங்க. அந்த பணத்தால கோட்டை கட்டி கோட்டை கட்டி நீங்க மட்டும் நல்லா வாழுங்க ஐயா, நல்லா வாழுங்க
3: ஐயா. பணம் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய தகுதியை உருவாக்குதுன்னு உங்களை மாதிரி பணக்காரங்க ஏழைகளை மட்டம் தட்டி மட்டம் தட்டி அவங்க வாழ்க்கையே அழிச்சிடுறாங்க ஐயா. இன்னைக்கு இந்த விவசாயி நல்ல முத்த ஐயா. ஐயா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே?
2: அப்பா, ஊருக்கே சோறு போடுற விவசாயிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கு. கடனை வாங்கி கடனை வாங்கி சுமை தாங்கியாட்டம், மேலும் மேலும் கடன் சுமையை சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆண்டு விவசாயம் செழிக்கும், நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீரும்னு நம்பி நம்பி தான் துணிஞ்சு விவசாயம் செய்யறாங்க. நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையில கடன் சுமை தீர்ந்த பாடும் இல்லை, வசந்த காலம் வந்த பாடும் இல்லை.

0: எல்லா பிரச்சனையும் தீரும்னு நம்பி நம்பி தான் துணிஞ்சு விவசாயம் செய்யறாங்க. நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையில கடன் சுமை தீர்ந்த பாடும் இல்ல, வசந்த காலம் வந்த பாடும் இல்ல. அப்பா, உங்களை மாதிரி பெரிய பணக்காரங்க எல்லாம் வட்டி வட்டின்னு ஏழை விவசாயிகளை கொடுமை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா இந்த விவசாயிங்க நிலைய யாராவது நினைச்சு பாக்குறீங்களா? இல்லையே.
1: போதும் போதும், நிறுத்துங்க
2: நிறுத்துங்க. என்னையா இப்படி பண்ணிட்ட? விவசாயம் விவசாயம் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்து மேல உயிரே வச்சிருந்தியா நல்ல முத்து? இப்ப இந்த கருகி போன பயிரை பார்த்து உயிரை விட்டுட்டேயா? நாணயமான மனுஷங்கிறத உயிரை கொடுத்து காட்டிட்டியா? உயிரை கொடுத்து காட்டிட்டேன். நான் என்ன மனுஷனே இல்லையா? நான் மனுஷனே இல்லை, பணம் பணம் பணம்னு பேயா அணிஞ்சேன். உன் சாவு எனக்கு புத்திய கொடுத்துடுச்சுப்பா, புத்திய கொடுத்துடுச்சு. எல்லாரும் கேட்டுக்குங்க, இனிமே இந்த வட்டி வாங்குறத நான் அடியோடு நிறுத்திட்டு போறேன். முடிஞ்சா நாலு விவசாயிங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய போறேன்.
0: அப்பா, இன்னைக்கு நாட்டில் பலர் நல்ல அரிசி சோறு சாப்பிட்றாங்க. அதுக்கு காரணமான இந்த விவசாயி ரத்த வேர்வை சிந்தி நெல் அறுவடை செஞ்சு அரிசி கொடுக்குற இந்த விவசாயிங்க பல பேர் இன்னைக்கும் நல்ல அரிசி சோறு சாப்பிட முடியல. விவசாயிங்க பெரும்பாலானவங்க இப்போ ரேஷன் கடையில் குறைஞ்ச விலைக்கு கொடுக்குற அந்த அரிசியை தான் வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிக்கிறாங்க. மூணு வேளை நிம்மதியா வயிற்றுக்கு சாப்பிட முடியல. இதுதான்பா இன்னைக்கு நிலைமை.
3: ஆமா, பாண்டிய சொன்னது போல விவசாயிகளை பாதுகாக்கலன்னா எதிர்கால மனிதன் வாழ்க்கை கேள்விக்குறியா தான் இருக்கும். வையாபுரி ஐயா, பணம் பணம் வட்டி வட்டி நீ கத்துனீங்களே, இப்ப நல்ல முத்த ஐயா உயிர் போயிருச்சு. அவர் நிலத்த வித்து உங்களுக்கு பணத்தை நீங்களே எடுத்துக்கலாம். ஆனா அவர் உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
2: முடியாதுப்பா, முடியாது. என்னால மட்டும் இல்ல, யாராலையும் உயிரை கொடுக்க முடியாது. நான் இனிமே எந்த விவசாயம் கிட்டையும் வட்டி வாங்க மாட்டேன்பா. பணம் பணம் அலைஞ்சி பெரிய பணக்காரன் நானு. இனிமே அந்த பணத்தை வச்சு எல்லா விவசாயிகளுக்கெல்லாம் என்னால முடிஞ்ச உதவியை செய்ய போறேன். ஆள் குழாய் போர் போட்டு நீர் மோட்டர் அமைச்சு தண்ணி கொடுக்க ஏற்பாடு செய்ய போறேன். விவசாயிகள் தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு. அந்த விவசாயிகளின் முதுகெலும்பு உடையாம இருக்க என்ன போல உள்ள பெரிய தனவான்களே, நீங்களும் கொஞ்சம் இந்த விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அம்மா கோகிலா என்ன மன்னிச்சிருமா? இனிமே நான் கொடுத்த கடனெல்லாம் கேட்க மாட்டேம்மா. நான் வீட்டில் போய் உங்க பத்திரத்தெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்றேம்மா. அம்மா அம்மா, நான் உன்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க அப்பா விட்ட விவசாயத்தை நீ தொடர்ந்து செய்யுமா? பணம் பணம் என்ன கொடுமை செய்ய தூண்டினால்தான்மா. ஐயோ, இவ்வளோ நடந்து போச்சு, நான் உணர்ந்துட்டேம்மா, நான் உணர்ந்துட்டேன். கோகிலா, என் பையன் பாண்டியன்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க நினைச்சேன். இப்ப சொல்றேம்மா, நீ தாம்மா பாண்டியனுடைய மனைவி, நீ தாம்மா என்னுடைய மருமக. சீக்கிரமா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது விடியலை தேடி நாடகம். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் குடுகுடுப்புக்காரனாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், வையாபுரியாக வி சிவகுமார், வேலுவாக ஸ்ரீனிவாச முருகன், நல்லமுத்துவாக டி நந்தகோபால், கோகிலாவாக கே எஸ் ஸ்டெல்லா மேரி திமாஷ், பாண்டியனாக கே கலைமணி, ஆறுமுகமாக மு முரளிதரன், கோபாலாக டி அருண்முருகன் ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி தி பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
5: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசம் ஊட்டும் அமுத கானங்கள், தென் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம்.

0: பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: அடை தீரந்து தாவும் நதி அலைதான், மனம் தீரந்து தூவும் சிறு குயில்.
0: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:08.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
2: கனிந்த வாழ்வு,
1: மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் வடலூர் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் கே சம்பத் அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்களேன். பிறந்தது வளர்ந்தது
4: மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள வைத்தியம்பேட்டை என்ற சிறு கிராமத்தில் 1958 பிறந்தேன்.
3: குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன்.
4: என்னுடைய அப்பாவின் பெயர் மு குமரசாமி, போஸ்ட் மாஸ்டராக பணி செய்தார்கள். என்னுடைய அம்மாவின் பெயர் லோகாம்பாள் அம்மையார்.
3: உங்க கூட உடன் பிறந்தவர், அதை பற்றி சொல்லுங்க.
4: என்னுடன் உடன் பிறந்தவர்கள் 4 மூத்த சகோதரிகள், 2 மூத்த சகோதரர்கள் மற்றும் 1 இளைய சகோதரி.
3: அப்பா அரசாங்க வேலை செஞ்சிருக்காங்க இல்லைங்களா?
4: அரசாங்க வேலையில் இருந்தார்.
3: இப்போ உங்க குடும்பம் ஒரு நல்ல ஒரு வறுமை இல்லாம ஒரு நடுநிலையா இருந்திருக்கும்.
4: அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாக இருந்ததாலும் அனைவரையும் படிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆசை என்னுடைய அப்பாவுக்கு இருந்ததினாலும் அவர்களுக்கு வந்த வருமானம் போதாத ஒரு நிலையே இருந்தது. அதனால் வறுமையே நிலவியது பல ஆண்டுகள்.
3: இப்போ உங்களுடைய ஆரம்ப கல்வியை பற்றி சொல்லுங்க.
4: திருவாளபுத்தூர் என்ற பள்ளியில் தான் தொடங்கினேன். 1 முதல் 5 வரை அங்கு படித்தேன். பின்னர் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை மணல்மேட்டில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன். என்னுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் ஓரளவு படித்தவர்கள் தான்.
3: இதில் நீங்கள் எத்தனாவது பிள்ளை சார்?
4: நான் 7வது பிள்ளை எங்கள் குடும்பத்தில்.
3: வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளோ தூரம், அதை பற்றி சொல்லுங்களேன் சுவாரஸ்யமா.
4: என்னுடைய வீட்டுக்கும் பள்ளிக்கும் 2 கிலோமீட்டர். அப்போ நான் நடந்து தான் போய் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன்.
3: நடந்து தான் போயிட்டு வந்தேன்.
4: வீட்டில் குளியலறையோ கழிவறையோ மின் விசிறியோ எதுவுமே கிடையாது. அந்த சூழ்நிலையில் தான் என்னுடைய பள்ளி படிப்பை படிச்சுட்டு இருந்தேன்.
3: வறுமை சூழ்நிலை தான்,
4: வறுமை தான். அதுக்கப்புறம் 11வது முடிச்சுட்டு பியூசி கல்லூரி படிப்பு மயிலாடுதுறையில் உள்ள ஏவிசி கல்லூரியில் போய் சேர்ந்து பியூசி படித்தேன். அடுத்தது பியூசி முடிச்சுட்டு பிஎஸ்சி டு எம்எஸ்சி அதே ஏவிசி காலேஜில் தான் படிப்பை தொடர்ந்தேன்.
3: பள்ளி படிப்பில் உங்களோட மறக்க முடியாத நண்பர்களை பற்றி சொல்லுங்களேன்.
4: பள்ளி படிக்கும்போது நான் மறக்க முடியாத நண்பர்கள்

0: அப்படின்னு சொல்லப்போனால் என்னுடன் பக்கத்தில் அமர்ந்திருந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு பையனை சொல்லலாம், பக்கத்து ஒரு திருவாளபுத்தூர் அந்த பையன், பழனிவேல்னு சொல்லலாம் அந்த பையனை நான் சொல்லுவேன். வேற இன்னும் நிறைய நண்பர்கள் இருந்தார்கள், அந்த அளவுக்கு இப்போ அதிக ஞாபகம்
1: இல்லை. இப்போ அவங்கள என்ன வேலை செய்யறாங்க?
0: விவசாய தொழில் செஞ்சுட்டு
1: தான். உங்க ஒத்த வயசு தான் இருக்கும்?
0: ஒத்த வயசு தான், ஒத்த வயசு தான்.
1: இப்ப பள்ளியில் நீங்க செய்த குறும்புகள் எப்படி, நம்ம படிக்கும் போது பசங்களோட ஜாலியா இருப்போம், அது மாதிரி மறக்க முடியாத குறும்புகள் எதனா இருக்கா?
0: 9வது வகுப்பு படிக்கும் பொழுது மறக்க முடியாத நிகழ்வுன்னு அதை சொல்லலாம். என்ன அப்படின்னா, தீபாவளி நேரம் அது, உணவு இடைவெளியில் அங்கே மணல்மேட்டில் இருக்கும் பொழுது வெடிக்கடை அதிகமாக இருக்கும். வெடிக்கடையில் போய் பார்க்கலாமேன்ட்டு போய் நான் நண்பர்களோட போவேன். அப்போ போகும்பொழுது அந்த கேப் வெடின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக, அந்த கேப் வெடியை வாங்கிட்டு வந்து பள்ளி இடைவேளையில் வெடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ யாரோ எனக்கு தெரியாது ஒரு பையன் அந்த ஒரு கேப்பை எடுத்துகிட்டு வந்து போய் அந்த வெடியை எடுத்துகிட்டு போய் இப்போ அந்த டேபிள் கால் அடியில் வச்சுட்டார். அந்த ஆசிரியர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அவர் பேர் கே வெங்கடாச்சலம், வரலாற்று ஆசிரியர், ஹிஸ்ட்ரி டீச்சர். அவருடைய பழக்கம் எப்படின்னா, கிளாஸுக்கு வந்து இந்த டேபிள் சப்போர்ட்டில் இருந்துக்கிட்டு டீச் பண்ணுவார். அவர் இந்த டேபிள் இழுக்கும் பொழுது படார்னு வெடிச்சிடுச்சு, அந்த வெடி பொட்டு வெடினு சொல்லுவாங்க தமிழில், வெடிச்சிடுச்சு. யாரா இந்த மாதிரி செஞ்சதுன்னு அவர் கேட்டார். அது எல்லாருமே சக மாணவர்களும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சம்பத்தை தான் வந்து வாங்கி இது வெடிச்சிட்டு இருந்தான்.
1: பாருங்க, உங்களை சொல்லிட்டாங்க,
0: என்ன சொல்லிட்டாங்க, நான் வெடித்தேன், ஆனா டேபிள்ல கீழே அந்த வெடியை நான் வைக்கல,
1: நீங்க வைக்கல,
0: என்கிட்ட வாங்கிட்டு போய் யாரோ வச்சுட்டாங்க போல.
1: உங்களுக்கு தெரியல யாரு வச்சு?
0: எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு யாருன்னு தெரியும், யாரு வச்சாங்கன்னு தெரியல. ஆனா உண்மை அதுதான், நான் வைக்கவில்லை, ஆனா கிளாஸ் ரூம்ல வெடிச்சேன். யாருன்னு கேட்கும் பொழுது சம்பத்து தான் வச்சான் அப்படின்னு எல்லாம் மாணவர்களும் சொல்லும் பொழுது அவரு என்ன கூப்பிட்டாரு, எந்த கேள்வியுமே கேட்கல, பலார்னு அரைஞ்சாரு கண்ணத்துல.
1: அப்பெல்லாம் ஆசிரியர்கள் மாணவர்கள் அடங்கலாம் அடிப்பாங்க?
0: அப்ப அடிப்பாங்க,
1: எடுத்துட்டாங்க.
0: இப்ப அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுது, அன்னைக்கு அடிச்சாங்க, தப்பு செஞ்சா தவ கண்டிச்சாங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலையில பலார்னு அரைஞ்சிட்டாரு, என்னால் தாங்க முடியல, போய் உட்கார சொல்லிட்டாரு. அதை யாரும் நான் எதையும் கேட்கவும் முடியல, அதோட வந்து உட்காந்துட்டேன். அதை நான் இன்னைக்கும் நான் மறக்காம வச்சுட்டு இருக்கேன். அதை அந்த நிகழ்வு நான் சொல்லலாம்.
1: நீங்க வகுப்புல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இல்ல நார்மலான ஸ்டூடெண்டா?
0: அபோ அவரேஜ் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போல நல்லா படிச்சேன்.
1: இப்ப ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு ஆசிரியர் பின்னால இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, நிறைய ஆசிரியர் இருப்பாங்க, அதுலயும் குறிப்பிட்ட ஆசிரியர் நம்ம மனசுல நிப்பாங்க. அது போல பள்ளி பருவத்துல உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்?
0: பழனிசாமின்னு என்னுடைய 9th கிளாஸ் டீச்சர், என்னோட ரொம்ப அன்பு பாராட்டினாரு. அவருடைய கல்யாணத்திற்காக அந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு பக்கத்து ஊருக்கு வரும்பொழுது ஒரு பையன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு, சம்பத்தை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அவர் என் மேல ரொம்ப பற்றா இருந்தாரு. அந்த மாதிரி இன்னும் சில ஆசிரியர்களும், பாலசுப்ரமணியன் ஒரு டீச்சர் என்னுடைய டீச்சர், அவரும் என் மேல ரொம்ப பற்றா இருந்தாரு. இன்னும் 11th படிக்கும்பொழுது சடையப்பன் ஒரு ஆசிரியர், அவர் இன்னும் ரொம்ப பற்றா இருந்தாரு. அந்த மாதிரி எல்லாமே ஆனால் நடந்து கொண்ட விதம்தான் அவர்கள் என் மீது அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமும் பற்று கொண்டு இருந்தார்கள் சொல்லலாம்.
1: நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது படிப்பு பாடங்கள் மட்டும் இல்லாம தனித்திறமைகளுக்காக அந்த கலைத்திறமைகள் எல்லாம் இருக்கும். அது போல நீங்க கலைத்திறமைகள் என்ன பள்ளி பருவத்துல உங்களுக்கு?
0: தோட்ட பீரியட்ல தோட்ட ஆசிரியர் அப்போ இருந்தது. அந்த முத்தையன்கிற ஆசிரியர் பல விஷயங்களை எனக்கு தோட்ட பயிற்சியை பத்தி நிறைய சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் அப்போ ஈவன் அந்த பிரைமரி ஸ்கூலில் படிக்கும் பொழுதுலாம் கூட, அந்த 1வதுலேருந்து 5வதும் சரி, 5வது படிக்கும் பொழுது எங்கள் ஆசிரியர்லாம் என்ன சொல்லுவார்னா, போய் சாணம் எடுத்துகிட்டு வாங்க, பொறுக்கிட்டு வாங்க, காய்ந்து போன சாணம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வாங்க, தோட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த முத்தையன், உயர்நிலைப் பள்ளியில் உள்ள அந்த தோட்ட ஆசிரியர் முத்தையன் கூட பல விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது இன்றளவும் எனக்கு உதவியாக இருக்குது.
1: பள்ளி படிப்பை அடுத்து காலேஜெல்லாம் படிக்கணும், அந்த உயர்கல்வி வாய்ப்புகள்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
0: உயர்கல்வி காலேஜில் படிக்கும்பொழுது நான் அந்த வறுமை தான் நீடிச்சது, விடுதியில் தான் தங்கி படித்தேன்.
1: எந்த ஊரில்?
0: மன்னமந்தல் ஏவிசி காலேஜில் படித்தேன். தங்கி இருந்த அந்த ஹாஸ்டல் பக்கத்தில், மாயவரம் பக்கத்தில் உள்ள நாஞ்சில் நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துச்சு. நாஞ்சில் நாட்டுக்கும் மன்னமந்தலுக்கும் 3 கிலோமீட்டர், அது நடந்தே தான் போகே ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை தான். பியூசியிலேருந்து பிஎஸ்சி முடிக்கிற வரைக்கும் சரி, பின்னர் எம்எஸ்சி முடிக்கிற வரைக்கும் கூட என்னால் பேண்ட் வாங்க முடியாத அந்த சூழ்நிலை தான். அதனால் நாலுமுழ வேட்டி கட்டி கொண்டு தான் பியூசியும் படித்தேன், பிஎஸ்சியும் அப்படி தான் படித்தேன், எம்எஸ்சியும் அப்படி தான் படித்தேன்.
1: ஷர்ட் பேண்ட்டு உங்களால் வாங்க முடியல?
0: முடியல, அந்த வறுமை, அந்த அளவுக்கு குடும்ப வறுமை.
1: அதனால நீங்கள் வேட்டி கட்டிகிட்டே நீங்கள் கல்லூரி படிப்பை முடிச்சீங்க?
0: கல்லூரி எம்எஸ்சி முடிக்கிற வரைக்கும் வேட்டி தான், அதுவும் 4 முழ வேட்டி தான். அந்த அளவுக்கு அதுதான் என்னுடைய குடும்ப சூழ்நிலை. அது மட்டும் கிடையாது, நான் பிஎஸ்சி முடிக்கிற வரைக்கும் செப்பல் காலணி கூட கிடையாது. என்ன பிஎஸ்சி படிக்கும்பொழுது கெமிஸ்ட்ரி லேபில் அந்த டீச்சர் என்ன அங்கே கெமிக்கல் இருக்கும் நீ அவசியம் செப்பல் போட்டு தான் வரணும் அப்படி இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதனால்

0: நான் என்ன செய்வேன்னா என்னுடைய விடுதியில் இருந்த நண்பருடைய செப்பலை அந்த கெமிஸ்ட்ரி பிராக்டிக்கல் லேப் ஒர்க் இருக்கிற அன்னைக்கு அவர் செப்பலை போட்டுட்டு போய் தான் நான் படித்தேன். ஒரு தடவை நான் எம்எஸ்சி டூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, வேட்டி கட்டிக்கிட்டு போய் படித்ததுனால சக மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஏய் சம்பத்தை அழைச்சிட்டு போக வேண்டாம், அவன் நம்ம மானத்தை வாங்கிடுவான், வேட்டி கட்டிட்டு வருவான், அதனால அவனை அழைச்சிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செய்தி என்னுடைய எனக்கு தெரிஞ்சது, இருந்தாலும் நான் அதை பத்தி நான் ஒன்றும் வருத்தப்படலை. சூழ்நிலை இதுதான், குடும்ப சூழ்நிலை, போய் வருவோம், அவர்கள் பேசினால் என்ன அப்படின்னு நான் போயிட்டு வந்தேன்.
1: நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கு பிடிச்ச திரைப்பட பாடல் ஒன்று சொல்லுங்களேன்.
0: திரைப்படம் அப்படின்னா அதிக நாட்டம் இல்லைதான், இருந்தாலும் சில பாடல்களை நான் விரும்பி கேட்பது உண்டு. அதில் அந்த வகையில் ஒரு பாட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகல் ஒன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும்.
1: அந்த பாடல் பிடிக்க காரணம் என்னையா?
0: அந்த பாட்டில் என்ன, நான் என்னுடைய வாழ்க்கையே அன்று முதல் இன்று வரை போராட்டம் தான்.
1: அதனால அந்த பாட்டை கேட்டாலே நமக்கு ஒரு உற்சாகம்
0: வருது. அந்த அதனால அந்த போராட்டம் அப்படிங்கும்பொழுது அது எனக்கு ரொம்பவும் உகந்த ஒரு பாட்டு தான், என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற பாட்டு தான்.

0: ஐயா, இப்போ ஆட்டோகிராஃப் படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் நம்ம கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஐயா, அந்த கல்லூரி படிப்பு படிச்சுன்னு சொன்னீங்க, அதில் இன்னும் என்னென்னலாம் படிச்சிங்க ஐயா?
1: எம்எஸ்சி முடிச்சுட்டு அடுத்த பிஹெச்டி முடித்தேன். ஈவன் அந்த எம்எஸ்சி முடிக்கிற வரைக்கும் கூட நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, லீவு நாளில் நான் வந்து இந்த முயற்சி தான் முக்கியம் அப்படிங்கிறதுல, எந்த வறுமை இருந்தாலும் கல்வியை தொடர்ந்தே தீரணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவோட பல விடுமுறை நாட்களிலும் சரி, வார விடுமுறை நாட்களிலும் சரி, கோடை விடுமுறை நாளிலும் சரி, ஏதோ வருமானத்தை ஈட்டியாகணும் அப்படின்ட்டு ரொம்ப முயற்சியாக செஞ்சுட்டு இருந்தேன். அந்த என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்னா, நான் 11வது படிக்கும்பொழுது கோடை விடுமுறையில் எனக்கு தென்னை மரம் ஏற தெரியும். அதனால் என்ன செய்வேன், பக்கத்து ஊரில் உள்ள தென்னை மரத்தில் ஊரில் அவங்கள்ட்ட போய் மட்டை மரம் ஏறி, நானே மரம் ஏறி மட்டை வெட்டி அதை கீத்து முடைந்து அந்த மாதிரி கீத்து வியாபாரம் செஞ்சேன். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னுடைய அடுத்த ஆண்டு கல்வி செலவுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தேன்.
0: விடுமுறை நாட்கள்,
1: விடுமுறை நாட்களில் ஈவன் வார விடுமுறையிலையும் செஞ்சேன், ஆண்டு கோடை விடுமுறையிலையும் அந்த மாதிரி செஞ்சேன். அது மட்டும் இல்லைங்க, அதோட ஆடு மாடு எங்கள்கிட்ட நிறைய இருந்துச்சு. அதனால் அந்த ஆடு மாடு மேய்க்கிறது, மாடுகளுக்கு புல் அறுக்கிறது, லீவு நாளில் போய் புல் அறுத்துட்டு வந்தாகணும். அப்படி இல்லைன்னா மாட்டுக்கு வேறு உணவு கிடையாது, சாப்பாடு கிடையாது. அதனால் புல் அறுக்க போயிடுவேன். 11th முடிச்சுட்டு அந்த கோடை விடுமுறையில் அந்த பீரியடில் வந்து நம்ம ஊர்லலாம் படியரிசி 1.20, காட்டுமன்னார் கோயிலில் 1 ரூபா தான் படியரிசி. அதனால் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஊர்லேருந்து காட்டுமன்னார் கோயில் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் ஒவ்வொரு நாளும் ஒரு 6 மரக்கால் அரிசி வாங்கிட்டு வருவேன். அங்கே வந்து 1 ரூபா, நம்ம ஊரில் 1.20 ரூபா. ஆக மரக்கால் அப்படின்னா 4 படி, 1 மரக்காலுக்கு 80 பைசா எனக்கு லாபம் கிடைக்கும். 6 மரக்கால் விற்றா 6×48, 4 ரூபா 80 பைசா ஒரு நாளைக்கு வருமானம் எனக்கு கிடைக்கும். இதுக்காக நான் அந்த கடந்து கொள்ளிடத்தை, அப்போ வந்து எங்கள் ஊர்லேருந்து கொள்ளிடம் ஆற்றை கடக்கணும், கொள்ளிடம் ஆற்றை அந்த சைக்கிளில் அதுவும் அரிசியை வச்சுக்கிட்டு தள்ளி கடக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. பெரிய பாடுபட்டு தான் அந்த 4 ரூபா 80 பைசா சம்பாதிச்சிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்படி கஷ்டப்பட்டு அந்த சம்பாதிச்ச அந்த வருமானத்தில் 1977 35 ரூபாய்க்கு ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி வாங்கினேன். அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்தேன். அந்த ஆட்டுக்குட்டி ஒரு வருஷம் கழித்து அதை 89 ரூபாய்க்கு விட்டுறேன். அந்த வித்த தொகையை போய் என்னுடைய காலேஜுக்கான அந்த தொகையை ஃபீஸ் கட்டணும்ல காலேஜுக்கு, அந்த 89 ரூபாயை காலேஜுக்கு கட்டினேன்
0: பாருங்க.
1: அந்த அளவுக்கு தான் என்னுடைய ரொம்ப அந்த கஷ்டம் தான் என்னை வந்து எப்படியாவது பெரியால வரணும்னு ஒரு எண்ணம் தோன்றியது. அப்போ வந்து என்னுடைய கிளாஸ்ல பிஎஸ்சியில 40 பேர், அந்த 40 பேர்ல 9 பேர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணாங்க, அதில் நானும் ஒருத்தன்.
0: ஒரு பெரிய இலக்கு வச்சே நீங்க பயணிச்சுக்கிறீங்க.
1: ஆமா, அந்த
0: இலக்கு
1: அது உண்மைதாங்க, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதேமாதிரி நான் இப்போ நான் முன்னாடி சொன்னதுபடி எம்எஸ்சியும் வேட்டி கட்டி படித்தேன். அடுத்தது எம்எஸ்சியை முடிச்சுட்டு எனக்கு ராஜஸ்தானில் உள்ள பரத்பூரில் உள்ள ஒரு பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதனுடைய ப்ராஜெக்ட் அங்கே இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்டில் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். 82 ஜாயின் பண்ணி 84 வரைக்கும் அங்கே ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஜாபை செஞ்சேன். ஆனால் அதுக்கு அது தற்காலிக ஜாப் தான். அதில் சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமானது. அந்த காலத்திலேயே மாதம் 720 ரூபா தான். அந்த 720 ரூபாயில் 400 ரூபா என்னுடைய மிஸ் ஃபீ மற்ற இதர செலவு போக, பாக்கி ஒரு 300 ரூபாய என்னுடைய வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வீட்டுக்கு அதை அனுப்பிச்சா தான் வீட்டு குடும்பம் என்னுடைய குடும்ப ஓரளவு நிம்மதியாக இருப்பார்கள் அப்படின்னு. 300 ரூபாய மாதம் தவறாமல் வீட்டுக்கு 300 ரூபா அனுப்பிச்சேன்.
0: வீட்டில் இருக்கவங்களும் எதிர்பார்த்து இருப்பாங்க மாதம் அந்த பொருளை அனுப்புவோம் அப்படின்னு.
1: உண்மை, அதுதான் அந்த அளவுக்கு வறுமை தான் குடும்பம், அதனால எதிர்பார்த்துருப்பாங்க.

0: நிச்சயம் அந்த அந்த எதிர்பார்ப்பை நினச்சி தான் நான் அந்த மாதம் 300 ரூபாய் அனுப்பிச்சேன்.
1: நீங்கள் சொல்லும்போது மனசு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது,
0: என்ன செய்வது. அப்புறம் அங்கே இருக்கும்பொழுது சரி இந்த கலைய பணிதானே இது, இதை நம்பியிருந்தா நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு நினச்சி, அதோட அடுத்தது பிஹெச்டியும் கொஞ்சம் செஞ்சுட்டா முடிச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினச்சேன்.
1: ஓ, பிஹெச்டியும் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க?
0: ஆமாம், பிஹெச்டி படிக்கலாமேன்னு அங்கே அங்கே பரத்பூரில் ஒர்க் பண்ணும்போதே என்னுடைய நண்பர், அவர் முன்னாடி இங்கே பரங்கிப்பேட்டையில் பிஹெச்டி முடித்தவர், அவருடைய உதவியால் எனக்கு பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய சென்டர் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் மரைன் பயாலஜி ஸ்டேஷனுடைய தொடர்பு அவர் மூலியமாக எனக்கு கிடைச்சிது. அங்கே பரங்கிப்பேட்டையில் பேராசிரியராகவும் மாராட்சி தலைவராகவும் இருந்த ப்ரொஃபசர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நான் அணுகினேன் கடிதம் மூலமாக. அவரும் என்னை வந்து நீங்கள் வந்து பாருங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார்.
1: என்ன ஆய்வு பண்ணீங்க பிஹெச்டி?
0: நான் பிஹெச்டி 84 சேர்ந்தேன் பரங்கிப்பேட்டையில், 89 வரைக்கும் அந்த பிஹெச்டி 5 வருடம் அதுக்கு தொடர்ந்து செஞ்சேன். என்னுடைய பிஹெச்டியினுடைய தலைப்பு என்னன்னா ஷோர் பேர்ட்ஸ், அதாவது உள்ளான்னு சொல்லுவாங்க. உள்ளான்னா அந்த கடற்கரை பகுதியில் சின்ன சின்ன பறவையாக இருக்கும், அது வந்து எல்லாமே வெளிநாட்டிலேருந்து ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய பறவை தான், அது கூட்டம் கூட்டமாக வந்து மேயும். அந்த உள்ளானை பற்றி ஆய்வு செய்யலான்னு என்னுடைய ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன். அவர் கொஞ்சம் தயங்கினார். அவருடைய தலைப்பு என்ன அப்படின்னா அந்த மிதவை உயிரிகள்னு சொல்லுவாங்க, பிளங்க்டான்ட்டு, அதில் செஞ்சால் என்னான்னு என்னை கேட்டார். வேண்டாங்க சார், நான் வந்து நான் என்னுடைய எனக்கு பிடித்த அந்த பகுதி ஏரியாவிலே நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஷோர்பர்டில் செய்கிறேன்னு சொன்னேன். அதுக்கும் அவர் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அதே அந்த தலைப்பிலேயே நான் என்னுடைய பிஹெச்டி ஆய்வு மேற்கொண்டேன்.
1: இதே போல் நீங்கள் படிச்சுக்கிட்டே போனால் எப்போ தான் பணியில் சேர்றது?
0: இந்த இளமை காலத்தை நம்ம தவற விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் படிக்க வாய்ப்பு கிடைக்காது. அதனால் அந்த இளமை காலத்தை படிக்க பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து அந்த படிப்பை முடித்தேன்.
1: ஒரு படிப்புக்கு ஒரு எண்டு பிஹெச்டி சொல்லலாம், ஆனா அது வரைக்கும் நீங்க படிச்சிட்டீங்க இல்லையா?
0: ஆமா,
1: அதுல கஷ்டமான குடும்பத்துல பிறந்து நீங்க இந்த அளவுக்கு படிச்சிருந்தது ஒரு பெரிய விஷயம் ஐயா. பணியில் சேர்ந்த அந்த அனுபவங்களை சொல்லுங்க.
0: நான் இப்போ பிஹெச்டி செஞ்சுட்டு இருக்கும்போது நான் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுனால இங்கே இருந்த ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்தி அந்த ஏரியாவில் ஒரு பறவைகளை பற்றி ஆய்வு அவருக்கு தெரியாது. அதனால் நான் முன்னாடி ராஜஸ்தானில் ஒர்க் பண்ண அவர் டாக்டர் விஜயன் அப்படிங்கிறவரை கோகைடை எனக்காக அமைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சாரு. அதனால் என்னுடைய அதிர்ஷ்ட வருஷமாக என்ன செஞ்சார்னா, என்னுடைய விஜயன் வந்து நான் அவர் மேலே இருந்த ஒரு அந்த பற்றின் காரணமாக இங்கே சிதம்பரம் வந்தார். சிதம்பரத்தில் ஒரு லாட்ஜில் தங்கிக்கிட்டு என்னை பார்க்கணுன்னு விருப்பத்தோடு வந்தவர் அங்கே இருந்து தங்கியிருந்தார். நான் தங்கியிருக்கேன் அப்படின்னுங்கிறத என்னுடைய நண்பர் மூலமாக சொல்லி அனுப்பிச்சாரு. அவரை வந்து பார்த்தேன். மறுபடியும் டாக்டர் விஜயன் அவர்களை பரங்கிப்பேட்டை அழைச்சிட்டு போனேன். என்னுடைய பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தியிடம் அறிமுகப்படுத்தினேன். ப்ரொஃபசர் கிருஷ்ணமூர்த்தி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவரை கோகைட் ஆகிட்டா நல்லா இருக்கும் நமக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அதன்படியே அவங்களும் அந்த கோகைடாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான நடவடிக்கையை ப்ரொஃபசர் கிருஷ்ணமூர்த்தி எடுத்தாங்க. கோகைடாக எனக்காக அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்.
1: இப்போ அரசு வேலைனா எது முத முதல்ல?
0: 2 வருடம் மாஹில உள்ள மகாத்மா காந்தி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் காலேஜ், அதில் தற்காலிக பணி தான் அது. விரிவுரையாளராகவும் பணி செஞ்சேன். அந்த விரிவுரையாளர் பணி தற்காலிகமானது அப்படிங்கிறதுனால தான் அதை அந்த நேரத்தில் எனக்கு அரசு பணி கிடைச்சது. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், அந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக சாத்தனூர் பள்ளியில், அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1991 மார்ச் மாதம் 11 சேர்ந்தேன்.
1: சேர்ந்தீங்க.
0: ரெகுலர் ஸ்டாஃப்னா அதிக சம்பளம் கிடைக்கும், அடாக் அப்படிங்கிறதுனால 1750 தான் கிடைச்சிது. பரவாயில்லை, வேறு வழி இல்லை, நானும் முயற்சி செஞ்சேன். பிஹெச்டி குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வேலை கிடைக்குமான முயற்சி செஞ்சேன், ஒன்றும் வேறு வேலை கிடைக்கல.
1: கிடைச்சதே நல்லபடியாக பண்ணும்,
0: கிடைச்சதே செய்வோமே அப்படின்ட்டு தான் போயிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன்.
1: ஐயா, உங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள். எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு?
0: எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, எனர்ஜி இன்ஜினியரிங்கில் எம்எஸ்சி முடிச்சுட்டாங்க.
1: இன்னும் திருமணம் ஆகலை?
0: இன்னும் திருமணம் ஆகலை.
1: சார், நீங்கள் சாத்தனூர் மேல்நிலைப் பள்ளியில் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எந்தெந்த இடங்களெல்லாம் மாறுதல் ஆகி எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சீங்க அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: சாத்தனூர் பள்ளியில் பதிவு செய்துவிட்டு பின்னர் அங்கிருந்து வேலூர் மாவட்டம் காவேரி பக்கத்தில் உள்ள ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணேன். அங்கே உள்ள சதுப்புநில ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொண்டு முடிச்சுட்டு மறுபடியும் முத்துப்பேட்டையில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் போய்
1: பணியாற்றினேன்.
0: முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட், இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் வரும். அங்கே முத்துப்பேட்டையிலேருந்து மறுபடியும் என்னுடைய மனைவி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் விரிவுரையாளராக சேர்ந்ததுனால மறுபடியும் முத்துப்பேட்டையிலேருந்து பேரளம் பள்ளிக்கு மாறுதல் பெற்றேன். மறுபடியும் பேரளத்தில் பள்ளியிலேருந்து வடலூரில் உள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்துக்கு மாறுதல் பெற்று அங்கே 1998 மாவட்ட ஆசிரியர் கல்வி நிறுவனத்தில் விரிவுரையாளராக சேர்ந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் நான் சூழியல் பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளிகளை நான் ஆரம்பித்தேன். கடலூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்திலையும் பக்கத்தில் உள்ள கம்மாபுரம் ஒன்றியத்திலும் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 60 பள்ளிகளை, அதப்ப தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளை ஈகோ ஸ்கூல் சூழியல் பள்ளியை தரம் உயர்த்தி

0: அதில் நிறைய மரக்கன்று நட்டேன். அதுமாரி டஸ்ட்பின் குப்பை கூடைகளை கொடுத்து தரம் குப்பைகளை மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று தரம் பிரிக்கணும் அப்படின்னு மாணவர்கள்ட்ட எடுத்து சென்றேன்.
1: உங்களுடைய சாதனைகள் அதற்கான விருதுகள் ஏதாவது வாங்கியிருக்கிறீங்களா?
0: என்னுடைய வாழ்க்கை பூராவே நான் சாதனை படைத்தே தீரணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் தான் நான் வாழ்ந்துட்டு வந்தேன். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நான் இந்த ஈகோ ஸ்கூல் 60 ஈகோ ஸ்கூல்னு சொன்னேன். அதே மாதிரி மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், இன்னும் குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் உள்ள குண்டியமல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர்லலாம் நிறைய மரக்கன்று, ஒரு 20 வருடமாக மரக்கன்றுகளை நட்டு பராமரித்தேன். இதுவரைக்கெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 1200 மரக்கன்றுகள் நட்டு இவ இன்றைக்கி எல்லாமே மரங்களாக வளர்ந்து ரொம்ப அருமையாக தெரியுது. அதை இப்போ சமீபத்தில் கூட அதை போய் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப பெருமைப்பட்டேன். 1200 மரங்கள் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஈக்கோ ஸ்கூல் செயல்பாடுகளெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசானது சுற்றுச்சூழல் செயல் வீரர் விருது அப்படிங்கிறத 2005 எனக்கு கொடுத்தாங்க. 2016 என்னுடைய ரிட்டையர்மெண்ட். 2016 நான் மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்றுட்டேன். ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய இந்த செயல்பாடுகளை பார்த்த ஹைதராபாத்தில் உள்ள மகாத்மா காந்தி ரூரல் நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நேஷனல் கிரீன் சாம்பியன் அப்படிங்கிற அந்த அவார்டை மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்துக்கு 2020 வழங்கியிருக்கு. அது எல்லாமே என்னுடைய சாதனைகள்னு நான் சொன்னால்
1: மிகையாகாது. ஐயா, நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம்.
0: இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புண்ண

0: ஐயா, நிகழ்ச்சி நிறைவாக ஒரு கேள்வி. உங்களை 60 வயசுக்கு அப்புறம் உங்களை போன்ற அந்த மூத்த குடிமக்கள் தம் வாழ்க்கை முறையில் எப்படி பயனுள்ளதாக கழிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: ஃபெயிலிங் டு ப்ரிப்பேர் இஸ் ப்ரிப்பேரிங் டு ஃபெயில். அதாவது எதையும் முயற்சி செய்யாதவர்கள் தோல்வியையே அடைவார்கள் அப்படிங்கிறது அவருடைய உண்மை. அது சரியானது தான்.
0: உங்களை போன்ற பல நிலைகளில் இந்த காலத்தை வந்து பயனுள்ளதாக ஆக்கிக்கிறீங்க. இதுபோல் இன்னும் 60 வயசுக்கு மேலே இருக்கிற மூத்த குடிமக்கள் எல்லாம் என்ன செய்யலாம், பயனுள்ளதாக அந்த காலத்தை எப்படி கழிக்கலாம்னு யோசித்து நல்ல முறையில் பயன்படுத்தினா கனிந்த வாழ்வு போல இல்லாமல் இன்னும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை முறை அவங்களுக்கு கிடைக்கும் என்பதில் நம்ம சொல்லிக்கலாம்.
1: நிச்சயம் செய்யலாங்க. ஒவ்வொருவரும் அந்த மாதிரி ஒவ்வொரு, அதாவது அது முதிர்ந்த வயதாக இருந்தாலும் சரி, அது இளைய வயதாக இருந்தாலும் சரி, இன்றைய சமுதாயம் இன்னைக்கு பெரும்பாலும் அந்த செல்ஃபோனை பயன்படுத்தி இப்போ நேரத்தை விரயம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல முறையில் சிந்திச்சு இந்த மண்ணுக்கு என்ன செய்யலாம், இந்த பூமிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சா நல்லதை எல்லாரும் செய்ய முடியும். அந்த மாதிரி நல்லதை செய்து வாழ்ந்தால் பிறந்த இந்த பயனை நாம் அடையலாம்.
0: உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: கனிந்த வாழ்வு,
2: மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் வடலூர் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் கே சம்பத் அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30, 10:00. நேயர்கள் கேட்கவிருப்பது சிறுவர் பூங்கா.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா ஜெயங்கொண்டான் ஸ்ரீ சாய்ராம் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வணக்கங்களுடன் இன்றைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் எமது பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்க இருக்கிறீர்கள் குழந்தைகளே. தொடக்கமாக பட்டிமன்றம் என்றாலே பரபரப்பு, கலகலப்பு, தொலைக்காட்சி இப்படிதான் இருக்க வேண்டுமா என்ன? பரபரப்பு, கலகலப்பு இவற்றையெல்லாம் காணொலி இன்றி வானொலியிலும் கேட்டு மகிழுங்கள் என்று பட்டித்தொட்டி அறிய பட்டிமன்றம் நடத்திட வருகிறார்கள் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். பட்டிமன்ற தலைப்பு இதில் அவசியமானதுதான் என்ற அணியில் இருந்து பேச வருகிறார்கள் அஃப்ரிதா, கௌசல்யா மற்றும் பவின். ஆபத்தானதே என்று பதிலடி கொடுக்க வருகிறார்கள் லோகஸ்ரீ, நித்தீஸ்வரி மற்றும் பிறைச்சந்திரன். நடுவராக ஆடன்சம். வாருங்கள் பட்டிமன்றத்தை சுவைப்போம்.
2: தமிழை வாசிக்க மட்டுமில்லாமல் சுவாசித்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலேயர்களோட ஆட்சியை நம்ம நாட்டிலிருந்து ஒழிக்கிறதுக்கு பலர் அவங்களோட உயிரை கொடுத்து இப்ப வரைக்கும் நம்மளோட மனசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சுதந்திரத்தை இந்த கால பிள்ளைகள் முழுமையாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க கையில் ஃபோன் இருக்குது, காசு இருக்குது, பைக் இருக்குது. ஆனால் எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் தாத்தாலாம் சொல்லுவார், அவங்களாம் எங்கே போகிறதா இருந்தாலும் நடந்தே தான் போவாங்களாம், நடந்தே தான் வருவாங்களாம். வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அவங்க அம்மா அப்பாவுக்கு உதவி செய்வாங்களாம். அவங்க வெளியே போகலான்னு நினச்சாலும் அவங்க அம்மா அப்பா அனுமதி கொடுக்க மாட்டாங்களாம். ஆனால் இந்த காலத்து பசங்கள்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் எங்கள் தாத்தா. என்னைக்கான பட்டிமன்றத்தோட தலைப்பு இந்த கால பிள்ளைகளுக்கு தரும் சுதந்திரம் அவசியமானதா அல்லது ஆபத்தானதா? அவசியமானது என்ற அணியிலிருந்து பேச வருகிறார் அஃப்ரிதா.
3: அனைவருக்கும் வணக்கம். இந்த கால பிள்ளைகளுக்கு தரும் சுதந்திரம் அவசியமானதுதான் நடுவர் அவர்களே. இன்றைய தலைமுறையின சுதந்திரத்தையே விரும்புகின்றார்கள். கட்டுப்பாடு யாருக்கும் பிடிக்கவில்லை. சுதந்திரம் மட்டுமே முன்னேற்றத்திற்கான கருவி என்று நினைக்கிறார்கள். ஆம் நடுவர் அவர்களே.

0: சுதந்திரம் கொடுத்ததால் தான் பெண்கள் கூட ஆண்களுக்கு இணையான வேலைகளை செய்கிறார்கள். டிரைவர், பைலட், போலீஸ், ரெஸ்லர், பாடி பில்டர் போன்ற பல்வேறு பணிகளிலும் சாதனை படைத்து இருக்கிறார்கள். அது மட்டுமா, நம்ம சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி ஸ்பேஸ்க்குலாம் போயிட்டு வராங்க. இது இந்த கால பெண் பிள்ளைகளுக்கு தரும் சுதந்திரத்தினால் தானே. எனவே இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தரும் சுதந்திரம் அவசியமானதான் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.
1: அஃப்ரிதா சொன்ன மாதிரி இந்த கால பெண்கள் நிறைய பேர் நல்ல பதவியில் இருக்காங்க. ஒரு மாநிலத்தோட முதல்வராகவோ அல்லது இந்தியாவோட பிரதமராகவோ இருக்க முடியுதுன்னா அதுக்கு நாம் கொடுத்த சுதந்திரத்தால் தானே. இப்பொழுது எதிரணியிலிருந்து இல்லை இல்லை சுதந்திரம் ஆபத்தானது என்று பேச வருகிறார் லோகஸ்ரீ.
2: அனைவருக்கும் வணக்கம். அஃப்ரிதா அவர்களே, நீங்கள் சுதந்திரம் வேணும்னு சொல்கிறீங்க, ஆனால் சுதந்திரம் கொடுத்ததால் தான் இன்று சமூக வலைதளங்களின் மோகத்தால் பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னு கேட்குறீங்களா நடுவர் அவர்களே? ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா கிட்ட ஃபோன் கேட்டதுக்கு அவங்க அம்மா தரலைன்னு பக்கத்தில் இருந்த ஒரு பேட் எடுத்து அவங்க அம்மா மண்டையை உடச்சிட்டானா? இப்போ புரியுதா நடுவர் அவர்களே? இந்த கால பிள்ளைங்களுக்கு தரும் சுதந்திரம் ஆபத்தானது தான். ஆண்களும் சரி பெண்களும் சரி, அதீத சுதந்திரத்தால் தங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்கிறார்கள். எது நல்லது எது கெட்டது என்று யோசிப்பதில்லை. பெற்றோர்கள் கூறும் அறிவுரை கேட்பதின் மூலம் கட்டுப்பாட்டோடு வளரும் போதும் அவர்கள் தவறான வழியில் செல்வதை தடுக்கலாம். அதிக சுதந்திரம் பிள்ளைகளுக்கு பொறுப்பற்ற தன்மையை வளர்க்கும். எனவே இன்றைய கால பிள்ளைகளுக்கு தரும் சுதந்திரம் ஆபத்தானதுதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
1: அதிக சுதந்திரம் பிள்ளைகளுக்கு பொறுப்பற்ற தன்மையை வளர்க்கும்னு லோகஸ்ரீ சொல்றாங்க. அதற்கு மாறாக தன்னுடைய கருத்தை கூற வருகிறார் கௌசல்யா.
3: அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எனக்கு முன் பேசிய எதிரணி சேர்ந்த லோகஸ்ரீ அவர் கூறினார், சமூக வலைதளங்களால் தான் பிள்ளைகள் சீரழிகிறார்கள் என்று. அதே சமூக வலைதளத்தின் மூலம்தான் இன்று நிறைய பிள்ளைகள் தன் திறமையை வெளிப்படுத்துகிறார்கள். சிறு வயதிலேயே பிரபலமாக இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நாம் தரும் சுதந்திரம் அவசியமானது. இன்று நாம் தரும் சுதந்திரம் அவர்களின் எதிர்காலத்தில் உறுதிப்படுகிறது. கட்டுப்பாட்டோடு வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அதை மீற வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த காலத்து பிள்ளைகள் எதை செய்ய வேண்டாம் என்கிறோமோ அதை தான் செய்வார்கள். அதனால் சுதந்திரம் தருவதற்கு முன் சற்று யோசிப்பார்கள், இது சரியா இல்லை தவறா என்று முடிவெடுக்கும் திறன் வளரும். எனவே இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நாம் தரும் சுதந்திரம் அவசியமானது என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.
1: இப்போலாம் மொபைல் எடுத்து பார்த்தாலே ஃபுல்லாக சின்ன பசங்க ரீல்ஸாக தான் வருது. அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களா இல்லை இதையே தொழிலாக இருக்காங்களான்னு தெரியல. சரி, அடுத்து இந்த கால பிள்ளைகளுக்கு தரும் சுதந்திரம் ஆபத்தானதே என்று பேச வருகிறார் நிதீஸ்வரி.
4: அனைவருக்கும் வணக்கம். கட்டுப்பாடு இல்லை என்றால் ஒழுக்கம் ஏது? நம் நாட்டு பற்றோடு இல்லை என்றால் பாரதம் ஏது? நடுவர் அவர்களே, இந்த கால பிள்ளைகளுக்கு சுதந்திரம் எப்படிங்க அவசியமானதாகும்? சமூக வலைதளத்தின் மூலம் பிள்ளைகள் சிறு வயதிலே பிரபலமாகிறார்கள் என்று கூறினார் கௌசல்யா. படிக்கிற வயசில் ரீல்ஸ் போட்டு பிரபலமாகிறத விட ஸ்கூலுக்கு போய் படித்து ஒரு ஐஏஎஸ் ஆகும், ஒரு ஐபிஎஸ் ஆகும். ஆனால் அதுதானே பெருமை பெற்றோர்களுக்கு நடுவர் அவர்களே. சரி, சுதந்திரம் வேணும்னு சொன்னீங்கள, அப்புறம் ஏன் பள்ளிகளையும் கல்வியோட ஒழுக்கத்தையும் மரியாதையும் கற்பிக்கிறார்கள்? யோசிங்கள், கட்டுப்பாடு இல்லை என்றால் அங்கே எப்படி ஒழுக்கம் இருக்கும்? எங்கே ஒரு பிள்ளை கட்டுப்பாடோடு வளர்கிறதோ அந்த பிள்ளை சமுதாய முன்னேற்றத்தில் பங்கெடுக்கும். ஆனால் எங்கே ஒரு பிள்ளை கட்டுப்பாடின்றி வளர்கிறதோ அந்த பிள்ளை எதிர்காலத்தில் சமுதாய சீர்கேட்டிற்கு வழிவகுக்கும். சுதந்திரத்தால் பிள்ளைகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் சிக்கிவிட வாய்ப்புள்ளது. எனவே இந்த கால பிள்ளைகளுக்கு தரும் சுதந்திரம் ஆபத்தானதே கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
1: கட்டுப்பாடோடு வளரும் பிள்ளைங்க சமுதாயத்தில் நல்ல பிள்ளைங்களாக வளர்கிறாங்க. கட்டுப்பாடு இல்லாமல் வளர்கிற பிள்ளைங்க காவலர்களால் கைவிலங்க மாட்டப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க, நிதீஸ்வரி சொன்னாங்க. இப்போது அவசியமானது என்ற அணியிலிருந்து பவினை அழைக்கிறேன்.
5: சுதந்திரம் சுதந்திரம் இந்தியாவின் சுதந்திரம், இமய முதல் குமரி வரை எங்குமே சுதந்திரம் சுதந்திரம். சுதந்திரம் என்றால் என்ன? நான் இன்னொருவருக்கு அடிமை இல்லை என்பதுதான் சுதந்திரம். எனக்கு இன்னொருவர் அடிமை இல்லை என்பதுதான் சுதந்திரம்.
6: பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவளுக்கு என்ன தோணுதோ அதான் அவங்க பிள்ளைகளும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு துணி எடுக்க போகிறோன்னா அங்கே பெற்றோர்கள் எந்த துணி பிடிச்சிருக்கோ அதான் அங்கே வாங்குறாங்க. கேர்ள்ஸ் போகிற மேக்கப்பு, சாப்பிட்ற ஸ்நாக்ஸு, அவங்க ஜாப் சாய்ஸஸ், அவங்க மேரேஜ் டிசிஷன், அவங்க 10th 12th எடுக்கிற மார்க்ஸு, இதெல்லாமே அவங்க பெற்றோர்கள் தான் முடி எடுக்கிறாங்க. நடுவர்களே அந்த மார்க்ஸ் எடுக்க முடியாத நேரத்தில் அவங்க தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்க. 90% பெற்றோர்கள் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் அவங்க பிள்ளைகளும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. 10% பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகள் என்ன பிடிச்சிருக்கோ அதான் செய்கிறாங்க. சில பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரத்தால் தான்

0: இப்போ பல்வேறு துறைகளில் ஆட்டோ டிரைவரோட மகன் ஐஏஎஸ்ஸாகவும் மேஸ்திரி மகன் இன்ஜினியராகவும் சிறந்து விளங்குகிறார்கள். எத்தனை பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை என்ன படிக்கணும்னு கேட்குறாங்க? டாக்டர்ஸ் அவங்க பசங்களை டாக்டருக்கு படிக்கிறாங்க, டீச்சர்ஸ் அவங்க பசங்களை டீச்சருக்கு படிக்கிறாங்க. இல்லைங்க சுதந்திரம் இருக்குது, கட்டுப்பாடு ஆபத்தானது இல்லையா? கட்டுப்பாடு விதிக்க விதிக்க அதை மீறித்தான் போவோமே என்று எண்ணம் வருகிறது. எங்கே கட்டுப்பாடு உள்ளதோ அங்கே தவறு செய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கும், எங்கே சுதந்திரம் இல்லதோ அங்கே தவறு செய்ய வாய்ப்பு குறைவாக இருக்கும். சுதந்திரம் இல்லாத காலகட்டத்தில் ஆன்மீகம் பெண்களை தெய்வமாக்கியது, முதலாளித்துவம் பெண்களை அடிமையாக்கியது, சுதந்திரம் தான் தொலைவிலே பெண்களை தலைவியாக்கியது. இது சுதந்திரத்துக்கு கிடைத்த பரிசு இல்லையா? எனவே இந்த கால பிள்ளைகளுக்கு சுதந்திரம் அவசியம் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
1: பவின் சொன்னாரு, மார்க்ஸ் எடுக்க முடியாத ஃபெயில் ஆகும்போது பசங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு. ஆமாம், பாஸ் ஆக முடியாமல் ஃபெயில் ஆகிற பசங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்து கடைசியில் ஆபத்தானது என்று பேச வருகிறார் பிறைச்சந்திரன்.
2: அவையோருக்கு வணக்கம். என் எதிர அணியினர் பவின் சுதந்திரத்தை பற்றி பாட்டெல்லாம் நல்லா பாடினார். ஆனால் சுதந்திரம் என்பது இன்றைய பிள்ளைகளுக்கு அவசியமானதா என்பது தான் எங்கள் கேள்வி. ஆட்டோ டிரைவர் மகன் ஐஏஎஸ் ஆகணும்னா ஆட்டோ டிரைவர் கண்டித்தா தானே ஐஏஎஸ் ஆக முடியும். இதுவே ஆட்டோ டிரைவர் கண்டுக்காமல் விட்டார்னா ஐஏஎஸ் ஆகாமல் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு போதை பொருளுக்கு அடிமையாகி மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டு ஐஏஎஸ் ஆக முடியாது என்று நான் அடித்தது கூறுகிறேன். நடுவர் அவர்களே, எங்கும் சுதந்திரம் எதிலும் சுதந்திரம். சுதந்திரத்தை அனைத்திலும் புகுத்தி பள்ளிக்கு மாணவர்கள் ஒழும் ஒழுக்கத்தை முற்றிலும் மாற்றிட்டது. அவர்கள் பள்ளியிலிருந்து வெளியே சென்றாலும் பெரியவர்களிடம் மதிப்பு மரியாதும் கொடுப்பதில்லை. வீட்டுக்கு உதவும் பிள்ளைகளாகின்ற காலம் போய் இன்று உதவாகிற பிள்ளைகளாக உள்ளனர். சுதந்திரம் என்பது அவரிடம் சுருங்கி சுயநலமாக மாறிவிட்டன. இன்றைய ஆள பிள்ளைகளுக்கு சுதந்திரம் என்பது தன்னை மறந்து மகிழ்ச்சியில் இருப்பது. இன்றைய ஆள பிள்ளைகளுக்கு சுதந்திரம் என்பது ஆபத்தானதே ஆபத்தானதே என்று கூறி விடைபெறுகிறேன்.
1: இந்த கால பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அவசியம்தான். ஆனால் அது அதே நேரத்தில் கட்டுப்பாடோடவும் இருக்கணும். சுதந்திரம் அவர்களோட வளர்ச்சிக்கும் சுயமரியாதைக்கும் பொறுப்புணர்வுக்கும் அவசியம். அதே நேரத்தில் அவர்களுடைய பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் உறுதி செய்ய பெற்றோர்கள் வழிகாட்டியாக இருந்து கண்டிப்போடு வளர்க்க வேண்டும். எனவே கட்டுப்பாட்டுடன் கூடிய சுதந்திரமே இந்த கால பிள்ளைகளுக்கு அவசியம். நன்றி.
3: பிள்ளைகளின் சுதந்திரத்தின் எல்லைகளை எடுத்துரைத்த 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கட்டபொம்மன், தெலுங்கில் கிட்டி பொம்மு என்ற பெயருக்கு வீரம் மிகுந்தவர் என்று பொருள். பெயரிற்கு ஏற்றாற்போல் வீரம் மட்டுமின்றி கம்பீரமும் ஏராளம் கொண்ட கட்டபொம்மனின் செருக்கினை அரங்கேற்ற வருகிறார்கள் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் செல்வக்கண்ணன், ஜெஃபர்சன், குருசெல்வம் மற்றும் லோகேஷ்.
4: வணக்கம் திவான், கட்டபொம்மன் வருகிறான்.
5: அப்படியா, அவருக்கு இரு கையை கொடுக்க கூடாது. நாற்காலியை அப்புறப்படுத்துங்கள். சிப்பாய் எல்லோரும் மறைந்து கொள்ளுங்கள்.
6: வாருங்கள் அரசே, வாருங்கள் வாருங்கள் அரசே, வாருங்கள்.
5: நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ?
7: நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ?
5: ஏது வெகு தூரம் வந்து விட்டீர்?
7: நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன்.
5: நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேதும் நடத்த இல்லை உம்மிடம்.
7: கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம்.
5: நபாபிடம் இருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீ ஏன் பேட்டி காண வரவில்லை?
7: பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள் நுழைந்திருக்க முடியாது.
5: இருமா பின்னும் ஒழியவில்லை உன்னிடம்.
7: எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது.
5: உன்மேல் குற்றம் சுமத்துகிறேன்.
7: என்னவென்று?
5: எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது.
7: எண்ணிக்கை தெரியாத குற்றம்.
5: எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? ஆகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசருக்கு கீழரசராக திரை பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரி பணம் வந்து சேரவில்லை. இந்த பாகிக்கு எல்லாமும் வட்டியும் செலுத்தவில்லை.
7: கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்த்தி நெடுவயல் கண்டாயா? நாற்று நட்டாயா? களைப்பறித்தாயா? உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி?
5: அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்து வர சொன்னேன்.
7: அப்படியா? பலே, நீ அனுப்பிய ஆள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தில் எவனும் துணிந்ததில்லை. எங்களின் பெருமை தெரிந்தவன் அவன். இப்படி ஒரு கடிதம் எழுத எவனும் துணிந்ததில்லை. துணிந்துவிட்டான் என்று கூறிவிட்டால் உன்னை உயிரோடு வைத்திருப்பது என் குற்றம்.

0: துடிக்கிறது என் மீசை, கை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உன்னை உறவு முறை தடுக்கிறது.
1: என்ன மீசையை முறுக்கிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. இப்போதே உன்னை கைது செய்ய உத்தரவிடுகிறேன்.
0: என்ன, வரச்சொல் பார்க்கலாம். வீரம் பொழிகிறதடா மரத்தமிழனுக்கு. என் மணி மீது கை வைத்த உன் தலை உருளட்டும். நன்றி.
2: ஆஹா, என்னே வீரம்! கட்டபொம்மனை கண்டவர்கள் உண்மையில் கதிகலங்கி நிற்க வேண்டும் வீரத்தில். வீர வணக்கம் தோழர்களே. அடுத்து அறிவியலில் கண்டுபிடிப்புகள் 1000, அதில் நாம் கண்ட அற்புதங்கள் 10000. அறிவியலின் அதிசயங்களை ஆச்சரியத்தால் வரிசைப்படுத்த வருகிறார்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ராசிக், சுனில் and let's welcome guys.
3: I'm going to explain about wonders of science. Artificial intelligence, what it is? Machine that can think and learn like humans. Why it's a wonder? AI powers language translation, self-driving cars and more. AI can detect disease in x-rays, write code, compose music and hold conversation. Advanced AI like ChatGPT can simulate human-like understanding. Impact, transforming industries, making life easier and smarter, but also raising ethical questions. Atomic energy, what it is? Energy released by splitting atoms, fission or combining them, fusion. Why it's a wonder? Just a tiny amount of uranium can power a city. It's the most energy dense source known to us. Nuclear energy powers submarines, space missions and many electric grids. Impact, provides clean energy but also has dangerous radiation, nuclear waste and weapons. Photosynthesis, what it is? The process by which green plants make food using sunlight. Why it's a wonder? Plants use sunlight, water and carbon dioxide to make glucose, sugar and oxygen. It's the foundation of all food chains on the earth. It helps maintain the oxygen level in our atmosphere. Impact, without it, animals including us couldn't survive.
4: The human body, what it is? The most complex biological machine known. Why it is a wonder? The brain has 86 million neurons, more than the stars in our galaxy. The heart pumps about 5 liters of blood every minute. The immune system can identify and kills virus faster than any machine. Impact, understanding the body leads to better health, fitness and treatment for diseases. The internet, what it is? A global network that connects computers and devices worldwide. Why it is a wonder? Information from around the world is accessible instantly. You can learn, communicate, shop, work and entertain yourself from anywhere. Tools like email, video calls, cloud store and online education are possible because of it. Impact, revolutionized communication, educational, business and social interaction. Vaccines, what it is? Biological preparation that help the body build immunity against diseases. Why it is a wonder? Teach your immune system to fight viruses without getting sick. Enriched smallpox almost eliminated polio and saved millions during the COVID-19 pandemic. Now begin developed for cancer and HIV. Impact, increase the life expectancy, reduce diseases outbreaks and saved millions of lives.
2: அடுத்து அறிவியல் அறிஞர்கள் பலரை நாம் அறிவோம். நாம் அறியாத சிறப்பு வாய்ந்த சிலரும் இருப்பதை எடுத்து கூற வருகிறார்கள் 10ஆம் வகுப்பு மாணவிகள் யோகிஷா மற்றும் சுஜித்ரா.
5: நவ் லெட் அஸ் சீ அபவுட் அன்னோன் சயின்டிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, பத்மஸ்ரீ சுப்பையா அருணன், த பிரெயின் பிஹைண்ட் இந்தியாஸ் மார்ஸ் மிஷன். Born in Kodaisheri, Tirunelveli, Tamil Nadu, Arunan studied mechanical engineering. He joined ISRO in 1984 and later served as the project director for the Mars Orbiter Mission, a mission that placed India among the few nations to successfully reach Mars, all on a very modest budget. Despite his leading role in Mangalyaan, Arunan remains relatively unknown beyond scientific circles. நாவல் பாக்கம் பார்த்தசாரதி, த ரைஸ் ஜெனட்டிக்ஸ் பியானர், நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. பார்த்தசாரதி ஸ்பெஷலைஸ்ட் இன் ஜெனட்டிக்ஸ் அண்ட் கிராப் சயின்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்டென்சிவ்லி ஆன் ரைஸ் பிரீடிங் அண்ட் சுகர் கேன் ஜெனட்டிக்ஸ். ஹி இன்ட்ரடியூஸ்ட் நோவல் மியூட்டேஷன் பிரீடிங் டெக்னிக்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ் ரேடியேஷன் அண்ட் ஹாப்ளாய்ட் இண்டக்ஷன் இன் ரைஸ், ரெவல்யூஷனைசிங் crop resilience. Honored with the Padmashri in 1958, he also served major roles at IARI, FAO, IRRI and as a rice advisor to governments in Southeast Asia. Tavamani Jagajodival Pandian, ecologist and genetic extraordinary. Born in Palamedu, Madurai district, Pandian is renowned for his studies on sex determination in fish, bioenergetics and animal ecology. Awarded the Shanti Swarup

0: பாத்நாயர் பிரைஸ் 1984 அந்த தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அவார்ட் 1997 ஹீ கான்ட்ரிபியூட்டட் கிரவுண்ட் பிரேக்கிங் இன்சைட்ஸ் ஆன் அக்வாட்டிக் ஜெனட்டிக்ஸ் தேங்க்யூ
1: அறிவியலின் கண்டுபிடிப்புகள் அதிசயம் அதையே வேடிக்கையாக அறிந்து கொள்ளும் போது அற்புதம் இங்கு அறிவியலின் ஃபன் ஃபேக்ட் பற்றி கூற வருகிறார் யோகிஷா ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட்
2: ஃபன் ஃபேக்ட் நவ் லெட்ஸ் சீ அபவுட் அஸ்ட்ரானமி அ டே ஆன் வீனஸ் இஸ் லாங்கர் தென் இட்ஸ் இயர் வீனஸ் டேக்ஸ் அபவுட் 243 டேஸ் டு ரொட்டேட் ஒன்ஸ் பட் ஒன்லி 225 டேஸ் டு ஆர்பிட் த சன் நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஆர் சோ டென்ஸ் தட் சுகர் கியூப் சைஸ்ட் அமாங் would weigh about a billion ton on Earth. Shall we move on to the biology? Octopus have 3 hearts and blue blood. 2 hearts pump blood to the gill and 1 to the rest of the body. Bananas are radioactive. They contain potassium 40, a naturally occurring isotope. Now it's time for physics. Time moves slower near a massive object. This is called gravitational time dilation. Predicted by Einstein's general relativity. You are made of stardust, the element in your body like carbon, nitrogen and oxygen were forged in stars that exploded as supernovae. It's all about chemistry now. Hot water can freeze faster than cold water, a phenomenon known as a Mamba effect. Helium gas escapes Earth gravity this way over a time. All planet is slowly losing helium into a space. Here comes the interesting part of Earth science. Mount Everest grow about 4 millimeter taller each year due to tectonic activity. Lightning is hotter than the surface of a sun, about 30,000 degrees Celsius to 54 Fahrenheit.
3: Wow, wonders of science, fun facts, well-known scientifics in the scientific field, unknown scientist of Tamil Nadu. Wonderful explanation. அறிவியலில் தெரியாத பலவற்றை அறிய வைத்த அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக கவிதையே அழகு, அதுவும் சுதந்திர தினத்தை பற்றியது என்றால் சொல்லவா வேண்டும். கரவொலி எழுப்பி கவிதை கூற அழைத்திடுவோம் 10th வகுப்பு மாணவர் அரவிந்த்.
4: சுதந்திர தின கவிதை. கரவொலியை எழுப்பி அழைத்த என் பள்ளி மாணவர்களுக்கு நன்றி. சுதந்திர தின கவிதை. சுதந்திர உணர்ச்சி என்ற தீபம் ஏந்தி நடை போட்டார் மகாத்மா காந்தி. துப்பாக்கி முனையில் போர் புரிய போஷம் முனைந்தாரே உலகறிய. திலகர் ஒரு பக்கம் கூக்குரலிட்டார், சந்திரசேகர் ஆசாத் உயிர் விட்டார். சர்தார் படேல் ஓர் போர்க்கொடி ஏந்தினார், லால் பகதூர் பிரிட்டிஷை சாடினார். கவிஞர்களின் மையில் சுதந்திர வெறி, மகாகவி பாரதிதான் இதில் மிகவும் குறி. எவ்வளவு மனிதர்கள் குடும்பத்தை மறந்து உயிரையும் தியாகம் செய்தனர் துணிந்து. விண்ணை பிளந்தது சுதந்திர முழக்கம், தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம். பல தேச தலைவர்களில் ராஜதந்திரம், இவற்றால் கிட்டியது நம் இந்திய சுதந்திரம். நன்றி.
3: நிகழ்ச்சியின் நிறைவாக தாயகம் காத்திட்ட தன்னலமில்லா தலைவர்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் கண்டு இளைய ரத்தம் கொதித்தெழும் பாடலுடன் இதோ 9th and 10th ஸ்டூடெண்ட் பலத்த கரவொலியுடன் வரவேற்போம் அவர்களை.
5: அப்துல் ராசிக், அரவிந்த், கவியரசு, முகமது ஜுனைத், சுனில்குமார்.

0: எப்படி சொல்வேன் இந்த நொடியினை, மெய்சிலிருக்கும் இசை, புல்லரிக்கும் பாடல், துடிப்பினை தூண்டியது, நாட்டு பற்றினை நினைவூட்டியது. நிறைவான நன்றிகள் நண்பர்களே. இதுவரை எமது பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மாணவி பவித்ரா, 9ஆம் வகுப்பு.
1: எங்கள் பள்ளி நிகழ்ச்சியினை ஒலிபரப்பு செய்த ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கு பள்ளியின் சார்பாகவும், பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.

0: அலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

0: மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா ஜெயங்கொண்டான் ஸ்ரீ சாய்ராம் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:10. திரையிசை கேட்கலாம். வருவது போகன் படத்திற்கான பாடல். பாடியிருப்பவர் லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம்.

0: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: திரையசை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் கடைக்குட்டி சிங்கம். பாடலுக்காக ஒலிக்க வரும் குரல் பிரதீப் குமார்.

0: திரையிசை கேட்டீர்கள். இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
3: ஃபீஸ் பாரு.
4: ஹே, எப்படி இருக்கப்பா?
3: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
4: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு? RBI சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் நிதி மற்றும் சொத்து பரிவர்த்தனைகள் மீதான கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி 2026 பட்டத்தை இந்திய மகளிர் கால்பந்து அணி 6வது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளது. உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டு கால பயண நிறைவையொட்டி ஆந்திர பிரதேச ஆளுநர் நீதிபதி அப்துல் நசீர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் நிதி பரிவர்த்தனைகள், கட்டிட கட்டுமானம் மற்றும் சொத்துக்கள் விற்பனை அல்லது கொள்முதல் ஆகியவற்றின் மீது தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று திரிபுரா எல்லைப்பிரிவு தலைமையகத்தில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் கூட்டத்தில் இவ்வாறு கூறினார். கடந்த 5 ஆண்டுகளுக்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யவும் உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளை அடிக்கடி மேற்கொள்ள வேண்டும் என்றும், போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய அனைவரையும் மிக கடுமையாக அணுகுமுறையுடன் கையாள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிலப்பதிவேடு அதிகாரிகள், உள்ளூர் காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை கொண்ட முகாம்கள் மூலம் போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள எல்லைப்பகுதி மக்களுக்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையிலான 8வது கூட்டு ஆணையக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையே இராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். இக்கூட்டத்தில் தலைமை விருந்தினர்களில் ஒருவராக கலந்து கொண்ட அவர், இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையே நிலவும் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையே 75 ஆண்டுகால நட்புறவு கொண்டாட்டங்கள் கடந்த ஆண்டு நிறைவு பெற்றதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இக்கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி 2026 பட்டத்தை வென்ற இந்திய மகளிர் கால்பந்து அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
6: கோவாவின் மார்கோ நகரில் உள்ள பண்டிட் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான வங்கதேசத்தை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா 6வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது. இத்தொடர் முழுவதும் வீராங்கனைகள் தங்களது சிறப்பான திறமை, மன உறுதி மற்றும் கூட்டு முயற்சியை வெளிப்படுத்தி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள

0: இளம் பெண்கள் நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் தங்கள் கனவுகளை நனவாக்க இந்த சாதனை ஊக்கமளிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மகளிர் கால்பந்து விளையாட்டின் வளர்ந்து வரும் வலிமையை இந்த சாதனை பிரதிபலிப்பதாகவும், நாடு முழுவதும் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு இது உத்வேகம் அளிக்கும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில், இந்த வெற்றி வருங்காலத்தில் மேலும் பல இளைஞர்களை கால்பந்து விளையாட ஊக்குவிக்கும் என்றும், அணியின் எதிர்கால முயற்சிகளுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார்.
1: மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், மிதிவண்டி பயன்பாடு பூமியை தூய்மையாக வைத்திருப்பதோடு போக்குவரத்து நெரிசல் என்ற பெரும் பிரச்சினைக்கு தீர்வாக அமைகிறது என்று கூறினார். மேலும் சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார். மகளிருக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்து நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டு வருவதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டையுடன் இணைக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. பிரச்சினையிலிருந்து தீர்வை நோக்கி எல்லா இடங்களிலும் பாதுகாப்பான உணவு என்பது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும். உணவு பாதுகாப்பை ஒரு கூட்டு உரிமை மற்றும் பொறுப்பாக இத்தினம் முன்னிலையில் படுத்துவதோடு கூட்டு நடவடிக்கைகளுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் அமைகிறது. இது பண்ணை முதல் உணவு மேசை வரை தூய்மை மற்றும் அறிவியல் பூர்வமான நடைமுறைகள் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்நாளையொட்டி ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவை உறுதி செய்வதில் அரசு அக்கறை கொண்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறினார். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்குமாறும், உடல் நலம் பேணும் மற்றும் சுயசார்பு கொண்ட இந்தியாவை உருவாக்குவதில் பங்களிக்குமாறும் குடிமக்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய திரு நட்டா, அறிவியல் சார்ந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் பற்றியும் எடுத்துக் கூறினார். சர்வதேச அளவில் எல்பிஜி எரிவாயுவின் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும், இந்திய குடும்பங்களுக்கு மிக குறைந்த விலையிலேயே சமையல் எரிவாயு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு இன்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
0: பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ், இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளை விடவும், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த பொருளாதார நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டரின் விலை மிகவும் குறைவு என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பயன்பெறுபவர் ஓராண்டில் முதல் 4 சிலிண்டர் பெறும்போது 300 ரூபாய் நேரடி மானியம் பெறுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்று முதல் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர்களின் விலையை நிர்ணயிக்கின்றன. கடந்த 3 மாதங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 89 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதும், ஈரான், அமெரிக்கா இடையிலான போர் காரணமாக கடந்த சில மாதங்களாக வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது.
1: ஆந்திரப்பிரதேச ஆளுநர் நீதிபதி எஸ் அப்துல் நசீர் ஆகாஷ்வாணியின் வரலாற்று சிறப்புமிக்க 90 ஆண்டுகால பயணம் நிறைவடைந்ததையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்திய பொது ஒலிபரப்பு வரலாற்றில் இது ஒரு மைல்கல் நிகழ்வு என்று குறிப்பிட்ட ஆளுநர், கடந்த 90 ஆண்டுகளாக சமூகத்திற்கு ஆகாஷ்வாணி ஆற்றியுள்ள மதிப்புமிக்க பங்களிப்புகளை பாராட்டினார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கை வழங்குவதில் இந்த ஒலிபரப்பு நிறுவனத்தின் பங்கை நீதிபதி நசீர் எடுத்துரைத்தார். மக்கள்

0: மக்களை ஒன்றிணைப்பதிலும் பொது விழிப்புணர்வை மேம்படுத்துவதிலும் ஆகாஷ்வாணி முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். அனைவரின் நலன், அனைவரின் மகிழ்ச்சி என்ற ஆகாஷ்வாணியின் குறிக்கோள் பற்றி குறிப்பிட்ட ஆளுநர், வரும் ஆண்டுகளிலும் இந்த பொது ஒலிபரப்பு நிறுவனம் மிகுந்த உற்சாகத்துடனும் அர்ப்பணிப்புடனும் நாட்டிற்கு தொடர்ந்து சேவையாற்றும் என தாம் நம்புவதாகவும் கூறினார். மேலும் பொது சேவை ஒலிபரப்பு பணியில் ஆகாஷ்வாணி தொடர்ந்து வெற்றி பெற அவர் வாழ்த்தினார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் மற்றும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை, தேசிய சுகாதார இயக்கம், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம், தேசிய வாய் சுகாதார திட்டம் மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து ராக் பீச் கடற்கரையில் மாபெரும் கடற்கரை தூய்மைப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். கடற்கரையை புகையிலை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஏற்படுத்துவதே இந்நிகழ்வின் நோக்கமாகும். நிகழ்வில் பங்கேற்ற NSS மாணவர்கள், நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து கடற்கரையில் கிடந்த புகையிலை கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள், உடைந்த கண்ணாடி பொருட்கள் உள்ளிட்ட மக்காத கழிவுகளை அகற்றினர். மாநில வாய் சுகாதார திட்ட நோடல் அதிகாரி டாக்டர் கவிப்பிரியா, மாநில ஆலோசகர் டாக்டர் சூரியகுமார் மற்றும் நகராட்சி சுகாதார அலுவலர் டாக்டர் ஆர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாஹே பிராந்தியத்தில் இயங்கும் அனைத்து பள்ளி பேருந்துகளுக்கும் தகுதி சோதனை நடத்தப்பட்டது. பள்ளி பேருந்துகள், கல்லூரி பேருந்துகள் மற்றும் மாணவர்களுக்கான அரசு போக்குவரத்து பேருந்துகள் உட்பட சுமார் 40 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் நிதி மற்றும் சொத்து பரிவர்த்தனைகள் மீதான கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி 2026 பட்டத்தை இந்திய மகளிர் கால்பந்து அணி 6வது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளது. உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயண நிறைவையொட்டி ஆந்திர பிரதேச ஆளுநர் நீதிபதி அப்துல் நசீர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது.
2: பட்ஜெட் போடாச்சா?
1: 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
2: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
1: இன்னொன்னு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
2: பெருசா வந்துட்டோம்.
1: நீ இப்ப கிளம்பு.
3: RBI சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:21. விளக்கேற்றும் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லங்களில் பக்தி மனத்தை வீச வருகிறது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது OS அருண் குரலில் பிரபோ கணபதி என்று தொடங்கும் பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் குரலில் கணநாதன் என்று தொடங்கும் பாடலை.

உங்கள் இல்லங்களில் இதுவரை பக்தி மனத்தை வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 6:50, 27:00.

நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையிலும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8:35 முதல் 8:58 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளம் எஸ் சங்கர் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. இரவு 10:00 ரவிவாசி அகில பாரதிய சங்கீத சபா இசை நிகழ்ச்சியில் இடம்பெறுவது விதுஷி டாக்டர் மந்தா சுதாராணி அவர்களின் பாட்டு. படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம். நிகழ்ச்சியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் இடம்பெறுவது மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை இடம்பெறுவது தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:02, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இவை 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் இந்த மாலை ஒலிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி நாளைய நிகழ்ச்சிகள். முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க, உடலினை உறுதி செய் என்பது குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

உரையாடுவர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். பசுமை இந்தியாவிற்கான இளைஞர்கள், சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்கள். உரை வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 விளையாட்டு களம். சாஃப்ட்பால் விளையாட்டு குறித்து பயிற்சியாளர் ஆர் ஸ்டாலின் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் 3 மாதத்தில் ஏற்படும் இரத்தப்போக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 7:35 நகருலா. 8:02 மற்றும் 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், கே பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 கேட்டாலே இணைக்கும். முகநூல் வழி நேயர் விருப்பம். நாளை முற்பகல் 11:02 நேயர் நேரம். தலைப்பு வானொலிக்கு 90. நண்பகல் 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள். ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி குறித்த சில செய்திகள். வழங்குபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகள் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நாளை பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் என் சி சவுந்தரவள்ளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பிற்பகல் 1:00 மகளிர் நேரம். சமையல் குறிப்புகள் வழங்குகிறார் அனிதா அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். 2:55 வானிலை அறிக்கை. இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ராம்நாத் கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 4:00 ஒளிச்சித்திரம் எங்க சின்ன ராசா. இசை சங்கர் கணேஷ் அவர்கள். கதை திரைக்கதை இயக்கம் கே பாக்யராஜ் அவர்கள். மாலை 5:00 பொன்மாலை பொழுது இதில் பாதை என்று தொடங்கும் வார்த்தையில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து விழுப்புரம் மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் ஆகியவை இடம்பெறும்.

நாளை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரையிலும் 8:45 மணி முதல் 8:51 மணி வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் திருச்சிராப்பள்ளி ஆர் முத்துநாராயணன் அவர்களுடன் சந்திப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். நூற்று 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவள்ளி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

9:02 வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, முற்பகல் 11 மணிக்கு வளமான பாரதம், மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், 11:30 மெலடி மேஜிக், பிற்பகல் 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், 1:02 ஹாய் சிநேகிதியே சமையல் குறிப்புகள், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர், புற்றுநோய் அல்லாத சாதாரண சதைக்கட்டிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் வி. பிரியதர்ஷினி அவர்கள், மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆஷா. இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:08, திரையிசை கேட்கலாம், வருவது ஜாவத் அலி மகாலட்சுமி ஐயர் குரல்களில் மாற்றான் படத்திற்கான பாடல்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் செலுத்திக் கொள்ள வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விதிஷாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக இந்த தடுப்பூசி திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது மட்டுமன்றி புற்றுநோய் இல்லாத வாழ்விற்கான உத்தரவாதமாகவும் உள்ளது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் தடய அறிவியல் தொடர்பாக உலக அளவில் ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 96 நாடுகளின் பிரதிநிதிகள் பயிற்சி பெற்றுள்ளது சர்வதேச அளவில் அதற்கான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 13 இடங்களில் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக அது

0: குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 90 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஆகாஷ்வாணி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தில் கேரளாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். சர்வதேச கடல் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி எழுதியுள்ள கட்டுரையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னிமித்ரா பால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப எண்ணை சமர்ப்பித்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த முகமை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த மறுதேர்வு வரும் 21 தேதி நடைபெறுகிறது. வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 6 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சண்டிகர், பஞ்ச்குலா, தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து 668 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் கூறியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிர் கனால் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நேபாளம் விரும்புவதாகவும் திரு ஷிர் கனால் தெரிவித்தார். பெருவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திருமதி கெய்கோ ஃபுஜிமோரி, திரு ராபர்டோ சான்சஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் 33 பேரை பின்தள்ளி இவர்கள் இருவரும் தற்போது களத்தில் உள்ளனர். இருப்பினும் அந்த தேர்தலில் 20% கூடுதலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக தற்போது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. ரஹமத் ஷா 43 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்களை வீழ்த்தினார். முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் 126 ரன்னுக்கும் KL ராகுல் 100 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின்

0: ரித்து மாண்டல் இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் தேஜா சிர்சி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பைவாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25:30. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். பப்பாளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ள செய்தி இதன் ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3, கோ 4, கோ 5 மற்றும் கோர்கனி டியு, ரெட் லேடி, பூசா நானா, பூசா டுவார்ப். இவற்றுள் கோ 2 மற்றும் கோ 5 ஆகியவை பால் எடுப்பதற்கும் உண்பதற்கும் உகந்தது. கோ 3, கோ 7 ஆகியன இருபால் ரகங்கள், அதாவது ஆண் மற்றும் பெண் பூக்கள் ஒரே மரத்தில் இருக்கும். மண் மற்றும் தட்பவெப்ப நிலையில் பப்பாளி பயிர் பலவகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது. எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்ததல்ல. சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை வளரும். இதன் பருவம் வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம். இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றது. நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. நிலம் தயாரித்தல் முறையில் நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் மற்றும் தொழு உரம் நிரப்பி நாற்றுகளை குழியின் மத்தியில் நட வேண்டும். விதையும் விதைப்பும் 1 ஹெக்டருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை தொழு உரம் மற்றும் மண் நிரப்பிய பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். 1 பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் தெளிக்க வேண்டும். நாற்றுகள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். பெண் செய் நேர்த்தி முறையில் செடிகள் போக்கு ஆரம்பிக்கும் போது 15 முதல் 20 பெண் செடிகளுக்கு 1 ஆண் செடியை விட வேண்டும். 1 குழியில் செழித்து வளரும் 1 பெண் செடியை விட்டுவிட்டு இதர ஆண் பெண் செடிகளை நீக்க வேண்டும். கோ 3 மற்றும் கோ 7 போன்ற இருபால் ரகங்கள் இருபால் பூக்களை கொண்ட மரங்களை மட்டும் வைத்துக் கொண்டு பெண் மரங்களை நீக்கிவிட வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையில் ஒவ்வொரு செடிக்கும் அடி உரமாக 10 கிலோ தொழு உரம் இட வேண்டும். செடி 1 ஒன்றிற்கு 50 கிராம் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு 1 முறை நடவு செய்த 3 மாதத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டும். மேலும் செடி 1 ஒன்றிற்கு 20 கிராம் அசோஸ்பைரிலம் அல்லது அசோபாக்டீரியா நடவு செய்யும் போதும் மற்றும் நடவு செய்த 6 மாதங்களுக்கு பிறகும் கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பில் நாற்றாங்காலில் நூற்புழு தாக்குதலை தடுக்க 1 பாலித்தீன் பையில் 1 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தை தெளிக்க வேண்டும். இதனை கட்டுப்படுத்த 0.1% போர்டாக் கலவை வேர்கள் நனையுமாறு ஊற்ற வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் 2 அல்லது 4 முறை ஊற்ற வேண்டும். பப்பாளியில் பால் எடுத்தல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள கோ 2 மற்றும் கோ 5 ரகங்கள் பால் எடுப்பதற்கு உகந்தவை. இதில் கோ 2 என்ற ரகத்திலிருந்து கிடைக்கும் பாலில் அதிக நொதித்திறன் அடங்கியுள்ளது. எனவே பால் எடுக்க கோ 2 ரகம் சிறந்தது. பால் எடுத்த பிறகு இந்த ரகங்களில் பழங்களை உண்ண உபயோகப்படுத்தலாம். முதிர்ந்த காய்களில் இருந்து பால் சேகரிக்க வேண்டும். காய்களின் மேல் 2 முதல் 3 மில்லிமீட்டர் ஆழத்திற்கு 4 இடங்களில் நீளவாட்டில் கீறல்கள் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு சீறிவிடுவதற்கு கூறிய பிளேட் கூரான மூங்கில்

தண்டு அல்லது துரு ஏறாத கத்தியை உபயோகப்படுத்தலாம். கீரல்களிலிருந்து வடியும் பாலை அலுமினிய தட்டுகளில் சேகரிக்க வேண்டும். காய்களிலிருந்து பால் சேகரிப்பு அதிகாலையிலிருந்து காலை 10 மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும். 3 அல்லது 4 நாட்கள் இடைவெளி விட்டு முன்பு பால் எடுத்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் கீரல் ஏற்படுத்த வேண்டும். அதே காய்களில் 4 தடவைகள் வரை பால் சேகரிக்கலாம். இவ்வாறு எடுத்த பாலை சூரிய ஒளியிலோ அல்லது 40 டிகிரி சென்டிகிரேடு வெப்பத்தில் செயற்கையான உலர் கருவிகளிலோ உலர்த்த வேண்டும். பால் மகசூலானது ரகம், பால் எடுக்கும் பருவம், மரங்களின் செழிப்பு மற்றும் சாகுபடி செய்யப்படும் பகுதி போன்ற காரணங்களை சார்ந்து இருக்கும். இவ்வாறாக கள்ளக்குறிச்சி வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: முதலில் ஆடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளம் உழவர் எஸ் சங்கர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆடு வளர்ப்பு அதை பற்றி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சலாம்னு இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு?
2: ஒரு 6-7 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க.
1: என்ன நிலம் பயிரிடுறீங்க?
2: காராமணி, கம்பு.
1: இது இல்லாமல் ஆடு வளர்க்குறீங்க?
2: ஆமாங்க.
1: ஏன் ஆடு வளர்க்குறது அந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு?
2: விவசாயன்றது ஒரு 3 மாதம் தாங்க, அடுத்தது நாள் கம்மியாக தாங்க இருப்போம், அடுத்த நாள் ஆடு தாங்க.
1: என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன்.
1: இன்னும் மேற்கொண்டு படித்து ஒரு அரசு உத்தியோகம் கூட பார்த்துருக்கலாம், ஏன் 10th நிறுத்திட்டீங்க?
2: அவ்வளோதாங்க, படிப்பு வரல.
1: அதுக்குள்ளேயே நம்ம சரி இது வரைக்கும் படிப்பு போதும், இருக்கிற நிலத்தை வச்சுன்னு ஆடு வளர்ப்பு அதில் வருமானம் பார்த்து குடும்பத்தை பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டீங்க?
2: ஆமாம்.
1: எத்தனை வருஷமாக நீங்கள் விவசாயம் பார்த்துன்னு வரீங்க? அதில் குறிப்பாக ஆடு எத்தனை வருஷம்லேருந்து நீங்கள் பார்த்துன்னுக்குறீங்க?
2: நான் குறைஞ்சது ஒரு 15 வருஷமாக ஆடு பார்த்துன்னுக்குறேங்க.
1: நீங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது எத்தனை ஆடுகளை வச்சு பராமரிச்சிங்க?
2: ஒரு 20-25 ஆடு தாங்க இருக்கும்.
1: இப்போ
2: என்கிட்ட நான் நிறைய விற்றுட்டேங்க, அந்த நிலம் வாக்கத்தெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு இருந்தால் இப்போ ஒரு 1500 ஆட்டுக்கு மேலே இருந்திருக்கும். போன ஆண்டு ஒரு 260 ஆட்டுக்கு விற்றுட்டேங்க. அது போக இப்போ இருக்கிறது ஒரு 120 ஆட்டுக்கு 130 ஆட்டு தலப்பாடு இருக்குங்க.
1: ஏன் அத்தனை ஆடுகள் விற்றுங்க? ஒரு ஆட்டு பண்ண வச்சா இன்னும் நல்ல லாபம் தானே?
2: நிறைய தான் விட்டு வச்சிருந்தேன் நான், பணம் பற்றாக்குறைக்கு விற்றாச்சு.
1: இப்போ நீங்கள் வளர்க்குற ஆடுகளும் எந்த இனத்தை சேர்ந்தது?
2: செம்மலியாறு, இந்த செவப்பாடுங்க, அந்த நாட்டு ஆட்டில் சேர்த்ததான்.
1: நாட்டு ஆடு தான்.
2: ஆமாங்க.
1: இப்போ ஆடு வளர்க்கணும், அதனுடைய கொட்டகை அமைப்பு, அந்த தட்பவெப்ப சூழ்நிலை, இதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன். இப்போ ஆட்டு கொட்டை எங்கே வச்சுருங்க? வீட்டுக்கு அருகாமையிலா இல்லை வந்து உங்கள் நிலத்துலையா?
2: வீட்லேயே தாங்க இருக்குது. நிலத்தெல்லாம் வச்சுருக்க முடியாதுங்க. நிலத்துல தான் ஆடு கூட இருந்தால் தான் நம்ம நாளைக்கு அது குட்டி போட்டால் அது கொண்டு இழந்து பார்க்க முடியும். அது ஆடு ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் இருந்தால் பார்க்க முடியாதுங்க. பட்டி கிளீனாக பள்ளம் படுக்கூடிய அதெல்லாம் வச்சுருக்கணுங்க. ஈரப்பதமாக இருக்கக்கூடாது பட்டியில்.
1: வீட்டு பக்கத்துல?
2: ஆமாம், வீட்டு பக்கத்தில் தான்.
1: எத்தனை ஆடுக்கு அந்த கொட்டகம் அமைப்பு எவ்வளோ அளவு இருக்கணும்?
2: ஏன் எனக்கு அந்த 100 ஆட்டுக்கு எப்படியும் ஒரு 50 அடி நீட்டு ஒரு 30 அடி அகலம் இருக்கு.
1: அந்த கொட்டகம் அமைக்கிற விதங்கள்லாம் சொல்லுங்க. தரை எப்படி அமைக்கிற?
2: தரம் மண் தரதாங்க.
1: சுற்று வெளியே
2: கம்பி வேலி, கம்பி வேலி தான்.
1: கூரை
2: எந்த பாதி கூறங்க பாதி தகரங்க.
1: ஏன்னா ஆடு உலகத்தில் வந்து மழை, காற்று, குளிர் இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கொட்டகம் அமைப்பெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் என்னென்ன வச்சு அமைக்கிறீங்க சொல்லுங்க.
2: கொட்டாயில முதல்ல ஈரப்பதமே இருக்கக்கூடாதுங்க. ஈரப்பதம் இல்லாத பள்ளம் படுக்கூடிய இருக்கக்கூடாது. நீங்கள் மரணம்

0: காலத்தில் பார்த்தாலும் அந்த காட்சியில் தான் இருக்கணும், இப்போ பார்த்தாலும் அது காட்சியில் தான் இருக்கணுங்க. அதான் கொட்டாக்குடி அமைப்பே தான் இருக்கிறது.
1: தரம் எப்படி போட்டுருக்கணும்?
0: தரம் மண் தரதாங்க.
1: மண் தரதான், சிமெண்ட் தரலாம்.
0: சிமெண்ட் தரலாம்.
1: ஏன் மண் தரகு போடணும்?
0: சிமெண்ட் தர அது இதுவாகுதுங்க, அது மேலே தகுடு கீழே சிமெண்ட் தர அந்த அணலுக்கு அது செட் ஆகாதுங்க. மண் தரதாங்க. அது மூத்திரம் பெஞ்சுன்னா அது மண் தர அந்த இழுக்குங்க. இது கொட்டையை தேங்கி நிற்கும், அது கொசு வைக்கும், அதுலேருந்து வேணா உருவாயிடுங்க.
1: மாடுகள்லாம் எப்படி பிரித்து வச்சுருக்குறீங்க?
0: நான் பிரிக்கலைங்க, அப்படியே மொத்தமாக தான் விட்டு வச்சு.
1: மொத்தமாக தான். ஆமாம். கெடா எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும்.
0: ஆமாங்க.
1: குட்டிகளும் எல்லாம்
0: எல்லாமே ஒன்றா தான் வச்சுருப்போங்க.
1: மேற்கூரை எப்படி காற்றோட்ட வசதியோடு இருக்குமா?
0: மேற்கூரை எப்படிங்க காற்று வர்றதுங்கள? சைடில் தான் காற்று ஓட்டுவாங்க, மேலே இருக்காது.
1: சில பேர் அந்த இது கொஞ்சம் ஹோல்ஸ் பண்ணி
0: இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது. சைடு காற்று ஓட்டம்தாங்க, மேலே காற்று ஓட்டம் கிடையாது.
1: இப்போ உங்கள் கொட்டகை அருகாமையில் பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களா ஆடுகளுக்கு? ஏன்னா நிறைய வரும்.
0: கம்பி வேலி போட்டு கம்பி வேலி வச்சுக்கிறேங்க.
1: ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையோட தான் இருக்குது.
0: உள்ளலாம் எதுவுமே போக முடியாது, திறந்தால் தான் போகலாம்.
1: இப்போ அவங்களுக்கு என்ன தீவன மேலாண்மை என்னென்னலாம் செய்கிறீங்க?
0: தரமேச்சல் தாங்க.
1: தரமேச்சல் தான்.
0: தரமேச்சல் தான்.
1: எங்கே ஓட்டிட்டு போவீங்க?
0: திசை அது எந்தெந்த பக்கம் காலியாக்குதோ அந்தந்த பக்கம் அப்படியே ஓட்டி போவேன்.
1: உங்கள் அருகாமையில் என்னென்னலாம் தர சம்மந்தமாக இருக்குது மேயிற அளவுக்கு?
0: தரமேச்சல்னா
1: செடி கொடி புல் அந்த மாதிரி.
0: காராமணி பிடுங்கன்னா அந்த காராமணி கோலம் அது சாப்பிடுங்க. மணிலா பிடுங்கன்னா மணிலா இது. மீதி தர மழை பெஞ்சால் அந்த தரமேச்சல் தாங்க.
1: தரையில் என்ன வெறும் அந்த
0: புல்லு தான். புல்லு தான். இந்த காராமணி கோலம் அந்த ஒரு மூணு மாதத்துக்கு சாப்பிடுங்க. மலாட்டை கூடி காராமணி கோலம் தாங்க.
1: இப்போ மேய்ச்சலுக்கு எத்தனை மணிக்கு காலையில் ஓட்டி போவீங்க? எப்போ ஓட்டிட்டு வருவீங்க கொட்டைக்கு?
0: 10 மணிக்கு ஓட்டி போவாங்க. 6:30 வீட்டுக்கு ஓட்டி வந்துருவாங்க.
1: நீங்கள் தான் முழுக்க?
0: ஆமாம்.
1: ஓட்டிட்டு போகிறது கூட யாரும் ஆட்கள் இல்லையா?
0: நான் இல்லைன்னா எங்கள் வீடாமல் ஓட்டி போவாங்க.
1: 3 நேரம் உங்களுக்கு ஆடு மேய்க்கிறது தானே வேலையா?
0: ஆமாங்க.
1: அப்புறம் தண்ணியெல்லாம் எங்கள் பக்கத்தில் ஆறு ஏரி?
0: மோட்ரு ஏரி தண்ணி மோட்டர் தண்ணி தாங்க. எங்கே போனாலும் மோட்டர் கிளப்பி வந்தால் இல்லைன்னா ஏரியில் காட்டிக்கு வந்தேன்.
1: ஆடுகளுக்கு தண்ணி வேணா நீங்கள் மோட்டரு தண்ணி தான்?
0: ஆமாம், மோட்டர் தண்ணி தான்.
1: உங்கள் ஊர் எல்லாமே நீர் மோட்டர் தானா?
0: கிணறு தாங்க, நீர் மோட்டர் தான்.
1: இப்போ கொட்டைக்கு ஓட்டிட்டு வருவீங்களா?
0: ஆமாம்.
1: அப்போ நீருக்கு என்ன பண்றீங்க ஆடுங்களுக்கு?
0: அது காட்டி 6:30 காட்டி விட வரலங்க.
1: ஆமாம்.
0: அதோட வெடிக்காலம் தான்.
1: அதுக்கப்புறம் தண்ணி எடுக்காது?
0: தண்ணி கிடையாது.
1: நீங்களும் தண்ணி வைக்கிறது இல்ல?
0: வைக்க மாட்டேங்க. அந்த 6:30 காட்டி விட்டு வந்துடும். அதான் 10 மணிக்கு ஓட்டி போய் வெடிக்காலம் 10 மணி தான் காட்டுவோங்க.
1: ஏன் அதற்கான ஏற்பாடுகள் வைக்கணும்னு உங்களுக்கு யோசனை வரலையா? இல்ல வைக்க கூடாதா?
0: காட்ட முடியாதுங்க.
1: தொட்டியோ இல்ல பைப் லைன் ஒரு செட் பண்ணி கானோட வச்சா
0: எல்லாமே இருக்கும்.
1: இப்போ இந்த கரு சமயத்தில் சில ஆடுகள்லாம் முட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமாங்க.
1: அதெல்லாம் பாதுகாப்பாக எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க?
0: அதில் எதனா ஒன்று தவறுதல் நடக்கும் தாங்க. அந்த கார்குட்டி விற்கிற வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் பண்ணணுங்க. அது வித்துட்டுமா அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சிக்காதுங்க. அந்த கார்குட்டி வித்துட்டுமா கெடா ஒன்றும் பண்ணாது.
1: ஆடுகளுக்குள்ளே முட்டியும் போது சண்டையெல்லாம் வராதா?
0: அதெல்லாம்
1: அப்போல்லாம் சில ஆடுகள் என்ன
0: அதுவே அடிச்சிங்கன்னா ஒன்றாவாதுங்க. நம்ம எதனா பண்ணால் தான் எதனா பாதிப்பு வருங்க.
1: சில பசுந்தீவனங்களும் உற்பத்தி செஞ்சு ஆடுகளுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அது மாதிரி ஏன்னா சாகுபடி செஞ்சு கொடுக்குறீங்களா?
0: வைக்கலாங்க. அது போல் நமக்கு அதில் அவ்வளோ இதுவும் இல்லைங்க. நமக்கு நிறைய இருக்குதுங்க. தரமேச்சல் பயன்படுத்திக்கிறேங்க.
1: அந்த மணிலா கொடி காராமணி இதான் போடுறீங்க?
0: ஆமாங்க.
1: இது இல்லாமல் மற்ற எதுவும் கொடுக்குறதில்ல?
0: வேறு எதுவும் இல்லைங்க.
1: இப்போ இந்த பேரிடர் காலங்களெல்லாம் மழை பெஞ்சு நேருக்கு அந்த நேரமும் சூறாவளி காத்து அடிக்கும், ஒரு குளிரெல்லாம் இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி ஆடுகளை எப்படி நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்க?
0: அது எப்படின்னா இந்த ஏரிக்கரை அந்த சவுக்கு தோப்பு இது போல் இடத்துல ஓட்டி போய் மேய்ச்சி ஓட்டி வந்துட்டு வந்தாங்க.
1: மழை பெஞ்சினே இருக்குது, கண்டினியூவாக 2-3 நாள் தொடர்ந்து பெஞ்சுனா மேய்ச்சலுக்கு போக முடியாது இல்லையா?
0: ஆமாம்.
1: அப்போ என்ன பண்ணுறீங்க?
0: தண்ணி நிற்காத இடம் அந்த மோட்டு பொறியா அந்த குளத்தங்கரை அந்த அது போல் மேட்டு பொறியான இடத்துல கரம்பில் விட்டாலுமே கரம்பில் தர மேய்ச்சல் மேய்ஞ்சிருங்க. அது எவ்வளோ மழை பெஞ்சாலும் கரம்பில் மேயுங்க.
1: நோய்கள் ரொம்ப தாக்கும் ஆடுகளை. இந்த தாள்கட்டு இந்த தொண்டையில் பெருசாக இருக்கும். அப்புறம் இந்த வாய் கோமாரி நோய், தரை கழிச்சல், இது போல் நிறைய நோய்கள் வரும். இது அதெல்லாம் ஏன் வருது? அதை தடுக்கிறதுக்கு வழி என்ன? அதை பற்றி சொல்லுங்க.
0: அதுக்கு தடுக்கிறது எப்படின்னா இப்போ ஜூன் மாதம் இப்போ போட்டுருணுங்க தடுப்பூசி பிபிஆர் போட்டுருங்க. அது போட்டால் ஒரு 6 மாதத்துக்கு அந்த தரக்கழிச்சல் வராதுங்க.
1: ஏன் தரக்கழிச்சல் வருது?
0: தரக்கழிச்சல்னால் மழை கம்மியாக இருந்ததுன்னா தரக்கழிச்சல் வருங்க. மழை பெஞ்சுன்னா அந்த கூடிய கசாடு கிசாடு எல்லாம் அடிச்சும் போயிடுங்க. அப்புறம் இடம் ஃப்ரீயாக இருக்கும், அதில் ஒன்றும் தெரியாது. மழை கம்மியாக இருந்தாலுமே தரக்கழிச்சல் வந்துடுங்க. மழை வெள்ளம் போகிற அளவுக்கு ஏரிகள் ரொம்ப அளவுக்கு பெஞ்சுதுன்னா அந்த வருஷம் தரக்கழிச்சல் வந்தே ஆகும். எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் வந்துடும். அதுக்கு தான் அந்த பிபிஆர் போட்டுக்கிறதுங்க. பிபிஆர் போட்டால் ஒரு 6 மாதம் அது கண்ட்ரோல் கிடைக்கும்.
1: தரக்கழிச்சல் வராமல் பார்த்துக்கலாம். ஏன்னா இடமே சகதியாகிடும், ஒரே இதாக இருக்குல்ல.
0: மழையை பொறுத்து தாங்க. மழை அதிகமாக பெஞ்சுனா எந்த நோயும் வராதுங்க. மழை கொஞ்சம் கம்மியாக

0: ஏன்னா அந்த நோயெல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுங்க.
1: இந்த வாய்க்கோமாரி நோய், தாள்கட்டெல்லாம் அது எப்படிலாம்?
0: தாள்கட்டுன்றது நம்ம ஏரிக்கால அந்த பனி டைமில் மார்கழி மாதம் மேய்க்கிறதாங்க. அந்த தண்ணி நின்று வடிவில் மேய்ஞ்சதுன்னா அந்த பூச்சி அந்த புல்லில் இருக்குங்க, அது போய் மேய்ஞ்சுன்னா அந்த நீர் கட்டி தான் வயிற்றில், ஃபஸ்ட்டில் வயிற்றில் கட்டி தான் அப்புறம் தாளுக்கு வருங்க.
1: ஆண்டு தொண்டையில் பெருசாக?
0: ஆமாம் ஆமாம்.
1: அதை எப்படி சரி பண்ணுறது?
0: சரி பண்ணால் நாங்கள் மருந்து போடுதாங்க சரி பண்ணோம்.
1: உங்கள் ஊரில் கால்நடை மருந்தகம் இருக்கா, மருத்துவமனை?
0: எங்கள் ஊரில் இல்லைங்க.
1: சரி, பக்கத்து ஊரில்?
0: பக்கத்து ஊர் பெரியத்தூச்சூரில் இருக்குதுங்க.
1: ஏதாவது ஆடுகளுக்கு நோய் வந்தால் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா டாக்டர்கிட்ட?
0: சொன்னாலும் அவ்வளோ வந்து பார்க்க மாட்டாங்க, தூக்கின்னு வாங்கினுவாங்க. அவங்க வர டைமில் போனால் நம்ம 10-11 மணிக்கு வருவாங்க, 12 மணிக்கெல்லாம் போய் பார்க்க முடியாதுங்க நம்ம. அதெல்லாம் நம்மளே வாங்கி வச்சு நம்மளே மெயின்டைன்
1: பண்ண. நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் கை பழக்கமாக பார்த்துக்கலாம்.
0: கை வேஷம் தான். நான் இது வரைக்கும் மருத்துவமனைக்கு தூக்கி வந்தே கிடையாதுங்க ஒரு ஆட்ட கூட.
1: உங்கள் கொட்டையில் குட்டியாக இருக்கட்டும், ஆடு இறப்பாக இருக்கட்டும், அது மாதிரி வந்தது உண்டா?
0: இது வரைக்கும் கொட்டாயில் எதுவும் இல்லைங்க. அதான் எதனா ஒரு பாம்பு, அதான் தேவையில்லாத எப்படா ஒரு விஷக்காளி தீண்டி தான் நோய் எல்லாம் பட்டு விட்டது கிடையாதுங்க.
1: ஆட்டுக்குட்டி ஈனும் போது நீங்க அந்த இடத்துல அப்பெல்லாம் எப்படி ஒரு விழிப்புணர்வா இருந்து எப்படி பாதுகாக்கிறீங்க? ஆட்டு குட்டி போடுது இல்லையா அந்த சமயத்துல, அது தெரியுமா எப்ப குட்டி போடும்?
0: நேச்சர்ல தெரியுங்க, இது நீ குட்டி போடும், சரி நீ நைட்டு போடுறோம். நைட்டு போடும்போது ஆடுக்கு கொஞ்சம் மிரண்டு கிண்டு வந்ததுன்னா எந்த பாப்போம், குட்டி போட்டு இருந்ததுன்னா அதை எடுத்து ஓட்டாச்சு தான் போடுவோம்.
1: உங்ககிட்ட இருக்கிற ஆடு எத்தனை குட்டி போடும்?
0: எங்ககிட்ட இருக்கிற ஆடு ஒரு குட்டி தான் போடுங்க வருஷத்துக்கு. அந்த நேரம் மேட்சில் நல்லா இருந்ததுன்னா மச்சி போடும், புரட்டாசி மாட்டம் போடணுன்னா அது மச்சி போடுங்க. கார்த்தி மார்கழி எல்லாம் போட்டால் அதெல்லாம் மறிக்காது, ஒரே ஒரு குட்டி தான், வருஷத்துக்கு ஒரு குட்டி தான்.
1: குட்டி போட்டுடுச்சு, அந்த குட்டி ஆடுகளை எப்படி பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா?
0: ஆமாங்க, அதுவே ஒரு சில ஆடை முத ஆடாக இருந்தால் நம்ம ஓட்டடிக்கணுங்க, அதே ரெண்டாவது இழுப்பு மூணாவது இழுப்பு ஆடாக இருந்தால் அதுவே ஓட்ட கொடுத்துக்கணும், அதுவே நக்கி அதுவே
1: பால்
0: அதுவே ஓட்ட கொடுத்துக்கணும்.
1: நீங்கள் இந்த ஆடு வளர்க்குறதுல நிறைய சவால்கள்லாம் சந்திச்சுருக்கிறீங்களா?
0: நிறைய சவால்.
1: இப்போ இந்த குடற்புழு நீக்கம் அப்படின்னு இருக்குங்களா?
0: ஆமாம்,
1: அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: குடற்புழுனா நல்ல பில்லு நாளில் 2 மாதத்துக்கு உதரம் பண்ணி ஆகணுங்க, நல்ல பில்லு நாளில். இது போல் காய்ச்சல் நாளில் 3 மாதம் இருக்கலாம். இவ்வளோ காய்ச்சல் பில்லு மேய்ஞ்சதுன்னா குடல் புழுலாம் வராதுங்க. அதான் 6 மாதத்துக்கு குடல் புழு வராதுங்க, 6 மாதத்துக்கு குடல் புழு பண்ணி தான் ஆகணுங்க.
1: அது என்ன 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்?
0: நல்ல பில்லு நாளில் 2 மாதத்துக்கு உதரம் பண்ணி ஆகணுங்க, 3 மாதம் தாங்காதுங்க, அப்புறம் கழியும். நல்ல பில்லு நாளில் 2 மாதத்துக்கு உதரம் பண்ணி ஆகணும்.
1: இப்போ ஆடு வளர்க்குறீங்க, அடுத்தது வளர்த்துனே இருக்க முடியாது இல்லைங்களா? ஏதோ வளர்க்கணும், அப்புறம் வருமானம் தேடணும், அதை வைக்கணும், இப்படி தான் போயின்னு இருக்க முடியும். அதெல்லாம் எந்தெந்த பருவத்தில் எப்படி ஆடு விற்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். சில பேர் ஆடுகளாக விற்பனை செய்வாங்க, குட்டிகளாக விற்பனை செய்வாங்க. நீங்கள் எப்படி?
0: குட்டி கிடா குட்டி மட்டும்தான் விற்பேங்க, பொட்டை குட்டி எதுவும் விற்க மாட்டோம், அப்படியே இருந்து வாரத்துக்கு தான் விடுவோம். ஆடு எனக்கு தேவைப்படும் இல்லைங்க,
1: கிடவை மட்டும் விற்கிறது.
0: மொத்தமாக செலவு? ஆமாம், கிடவை மட்டும் தான் விற்பேங்க, பொட்டை குட்டிலாம் எதுவும் விற்றது இல்லைங்க. அப்படியே மொத்தமாக சேர்த்து செலவு வரும்போது தான் மொத்தமாக ஒரு 200-300 ஆடுனா விற்றுது.
1: இப்போது உங்கள் ஊர் சைடு எப்படி போகுது விலை? கிடா
0: கிலோ கணக்கு தாங்க, கிலோ 750 ரூபா ரேட்டு தாங்க.
1: இப்போ உங்களுக்கு அந்த கெடா ஆடு வந்து எத்தனை கிலோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தோராயமா? அதை வச்சு நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க?
0: ஆமாங்க. இப்போ நான் ஒரு கெடாவை தூக்கி இடம் போட்டுக்கணும்னா, நான் இடம் போட்டினா அதை கழிச்சிக்குவோங்க இவ்வளோ இருக்குன்னு. அது குடல் கிடலாம் போனால் இப்போ ஒரு 20 கிலோ வருதுன்னா அதுக்கு தந்தால் போல் இந்த 700 ரூபா ரேட்டில் கொடுப்போங்க.
1: 1 கிலோ எவ்வளோ கொடுப்பீங்க?
0: அதான் 700 ரூபா ரேட்டில்.
1: 700 ரூபா 1 கிலோ?
0: ஆமாங்க.
1: எத்தனை கிலோ இருக்கோ அது மாதிரி?
0: ஆமாங்க.
1: ஒரு 5 கிலோ
0: மூவாயிரத்தி 500 ரூபா, 10 கிலோ வந்தனா 7000 ரூபா.
1: இப்போ ஆடு வந்து நல்லா போஷாக்காக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? தீவன மேலே நம்ம கொடுக்குறீங்க, இருந்தாலும் நம்ம நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஆடு வந்து வெயிட்டேஜ் இல்லாமல் இருக்கும், நிறைய வெயிட்டாக வர்றதுக்கு அதுக்கு என்ன ஒரு?
0: அந்த நிறைய வெயிட்டாக இருந்தாலும் புல்லு நல்லா அதான் 2 மாதத்துக்கு ஒரு டியூம் பண்ணி அதெல்லாம் போட்டோமா நல்லா வெயிட்டாகவே வந்துடுங்க.
1: ஏன்னா வெயிட்டாக வந்தால் தான் உங்களுக்கு லாபம்.
0: ஆமாம், வெயிட்டாக வந்தால் தான் லாபமே.
1: அதனால் ஊட்டம் கொடுத்துனே இருப்பீங்க?
0: ஆமாம், குறைஞ்சது 20 கிலோனா வரணுங்க, வந்தால் தான் நமக்கு லாபங்க, இல்லைன்னா அது இல்லை.
1: இப்போ நீங்கள் ஆடு வளர்த்துக்குன்னு விவசாய வேலையும் பார்த்துக்குறீங்க இல்லைங்களா? இப்போ விற்பனை வந்து எப்படி பண்ணுறீங்க? நீங்களே தரகரை கூட்டு விற்கிறீங்களா இல்லை அவங்க வந்து
0: தரகர் வருவாங்க? வருவாங்க, நமக்கு லாபம் இருந்தால் தரகர்கிட்ட கொடுத்துருவாங்க, லாபம் இல்லைன்னா சந்தையை ஒட்டி விற்றுருவாங்க.
1: என்ன ஊர் சந்தை?
0: செட்டிப்பாளையங்க.
1: செட்டிப்பாளையம் எங்கே இருக்கு?
0: செஞ்சி.
1: அது என்னென்ன கிழமில?
0: வெள்ளிக்கிழமை மட்டும்தாங்க.
1: குறைஞ்சது எத்தனை ஆடு எட்டுன்னு போவீங்க?
0: குறைஞ்சது ஒரு பெரிய கடை வந்தால் ஒரு 20-25 தான் கொள்ளுங்க, ஆடாக இருந்தால் குட்டி சின்னதாக இருந்தால் ஒரு 30 கொள்ளுங்க.
1: இப்போ சிலது பண்டிகை காலங்களில் ஆடு நல்லா விற்பனை ஆகும், அந்த சமயத்தில் எப்படி உங்கள் ஆடு விற்பனை நிறைய பண்ணுறீங்களா?
0: நான் பண்டிகைக்கு 2 வருஷம் தாங்க கொடுத்தேன், இப்போ மழை கிடையாதுங்க, இப்போ குட்டி எதுவும் இப்போ இதுவாகல, அதால் ஆடி மாதமாக இருந்தால் கரெக்டாக வந்துடும். அது 20 கிலோ வெயிட் வந்துடும், அதில் அந்த கருப்பு சாமி கும்பிட்றதுக்கு கொடுப்போம்.
1: இப்போ ஆடு வந்து ஒரு குறைவான ஆடு வச்சுருக்கீங்க, இன்னும் அதிக ஆடு வளர்த்து ஒரு ஆட்டு பண்ணையாக நிறைய டெவலப் பண்ணணும். ஏன்னா ஒரு தொழில் பண்ணைன்னா இன்னும் அதில் ஒரு தொழில் முனைவராக ஆகணும், ஒரு குறிக்கோள் வைக்கணும் இல்லைங்களா? அதுமாரி வச்சு நீங்கள் அதாவது பேங்க்கில் போய் லோன் எல்லாம் கேட்டுருக்கிறீங்களா?
0: நான் இன்னும் கேட்கலாம்.
1: இல்லை இதே போதும் அப்படின்னு
0: நான் இன்னும் அந்த பேங்க்லாம் எதுவும் போய் கேட்கலாங்க.
1: சரி, இப்போ வந்து ஆடு வளர்க்குறது வந்து ஒரு படித்த இளைஞர்கள் கூட ஒரு சிலர் வராங்க. இப்போ

0: உங்களாம் ஈடுபட்டு இந்த ஆடு வளர்ப்பு தொழிலை பண்ணலாமா? உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்களேன்.
1: ஆ, இப்போ எனக்கு நேற்று ஃபோன் பண்ணாருங்க ஒருத்தர், தினவானத்தில் ஒரு டாக்டர் இது பண்ணாருங்க. அவர் 20 ஏக்கர் மாந்த போச்சுக்கிறாராம். அவர் இது போல் நான் ஆடு வாங்கி கூட போகிறேன், எனக்கு எப்படி வளர்க்கணும் எப்படி போகணும்னு சொல்லியிருந்தாருங்க, கேட்டிருந்தாருங்க. ஏங்க நீங்கள் டாக்டர் போய் டாக்டர் வேலையை பார்க்காத நீங்கள் எதுக்கு என்ன கேட்டுங்கிறீங்கன்னு கேட்டான். அவர், இல்லைப்பா நான் எனக்கு ஒரு ஆசை, எனக்கு நான் வந்தால் போனால் அப்படி பார்த்துன்னு ஒரு ஆள் போட்டு பார்க்க போகிறேன்ட்டு. சரி, அப்படியே அந்த பண்ணிக்கலாங்க, நான் வேலி போகிறேன், இந்த 20 ஏக்கர் நான் வேலி போடுறேன், வேலி போட்டு எனக்கு எந்த ரகம் வேணுமோ எனக்கு வாங்கி கொடு, நான் பண்ண போகிறேன்ட்டு சொல்லியிருந்தாருங்க.
0: நீங்கள் சரிங்க,
1: வாங்க அந்த நீங்கள் வேலி போட்டு வாங்க, உங்களுக்கு எந்த ரகம் என்ன வேணுமோ வாங்கிக்கலான்ட்டு தான் சொன்னோம்.
0: இப்போ ஆடு வளர்க்குறதுல உங்களை போல இல்லாமல் இன்னும் பெண்களும் ஆடு வளர்ப்பு தொழிலில் ஈடுபடலாமா? அவங்களுக்கு எப்படி சாதக பாதகம்?
1: பெண்கள் பண்ணலாங்க, ஆனால் அதிக லெவலில் பண்ண முடியாது, திட்டமாக ஒரு 5 ஆடு 10 ஆடு அப்படி தான் பண்ணலாம் பெண்கள்.
0: ஆடு வளர்ப்பில் வந்து லாபத்தை இன்னும் அதிகரிக்கணும், அதுக்கான ஏதாவது யுக்திகள் எதுனா இருக்கா?
1: தரமைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் தீவனம் ஒரு பக்கம் இருந்தால் இப்போ 20 கிலோ வந்து 30 கிலோ ஆகிடும், 30 கிலோ வந்தால் அதிகம் தாங்க.
0: இப்போ ஆடு வளர்ப்பு தொழில் வந்து ஒரு கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துன்னு கூட சொல்லலாம், அந்த வகையில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: உண்மை தாங்க, அது சம்பாதிக்கிறவங்களும் ஆடு தான் வளர்க்குறாங்க, சம்பாதிக்கிறது ஒன்றுமே தெரியாதவங்களும் ஆடு தான் வளர்க்குறாங்க வராங்க. இப்போ நிறையவே இப்போ அதுதான்,
0: ஏன்னா கிராமப்புறங்கள தான் ஆடு வளர்க்க வளர்ப்பாங்க.
1: ஆமாங்க,
0: அப்போ யார வேணாலும் ஆடு வளர்த்தாலும் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
1: லாபம் ஆமாம் கிடைக்குங்க.
0: துணிஞ்சு நம்ம இந்த ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டால் அதிக லாபம் பெறலாம்,
1: பண்ணலாம்.
0: இது வரைக்கும் ஆடு வளர்ப்பு பற்றி நிறைய தகவல்களை சொன்னீங்க. உங்களை போன்ற இன்னும் நிறைய விவசாயிகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை மகளிர் சுய உதவி குழுக்களாக இருக்கட்டும், யாராவது ஆடு வளர்ப்பில் வளர்க்கணும்னு ஒரு ஆசை வந்து வளர்க்க அவங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்து உங்கள்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய கைபேசி எண்களை சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்.
1: நிறைய பேரை வளர்த்து விட்டுக்கிறேங்க. இதே போல 98 94 90 87 31.
0: உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை ஆடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளமுழவர் எஸ் சங்கர் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மாடித்தோட்டத்தில் கொத்தமல்லி மற்றும் வெந்தயம் சாகுபடி பற்றி தெரிந்து கொள்வோம். மாடித்தோட்டம் பல நகர்ப்புறவாசிகளுக்கு வெறும் பொழுதுபோக்காக இருந்ததிலிருந்து ஒரு நிலையான வாழ்க்கை தேவையாக மாறியுள்ளது. பூச்சிக்கொல்லிகள் இல்லாத விளைபொருட்களுக்கு மக்கள் மிகுந்த வரவேற்பை அளிக்கின்றனர். மக்கள் மூலிகைகள் மற்றும் கீரைகளை பயிரிட தங்களின் மொட்டை மாடியை தேர்வு செய்கின்றனர். மற்ற பயிர்களை காட்டிலும் கொத்தமல்லி மற்றும் வெந்தயம் சுலபமாக வளர்வதால் அதில் அதிகம் ஈடுபாடு காட்டுகின்றனர். கொத்தமல்லி, இதன் தாவரவியல் பெயர் கொரியேன்ட்ரம் சட்டைவம். குடும்பம் ஏஃபியேசியே. பூர்வீகம் மத்திய தரைக்கடல் மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகள். இதன் ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3, கோ 4, GAU 1, U1, UT1, UT2, UT20 மற்றும் UT21. கொத்தமல்லி இந்திய உணவுகளில் தினமும் விதைகளாகவோ இலைகளாகவோ பயன்படுத்தப்படுகிறது. இது மாடித்தோட்டத்தில் வளர்ப்பதற்கு ஏற்ற பயிராக அமைகிறது. மேலும் இது எளிதாக மற்றும் மிக வேகமாக வளரக்கூடியது. ஊட்டச்சத்து கலவை, சமையல் பயன்பாடு. கொத்தமல்லியின் இலைகள் மற்றும் விதைகள் அதிக அளவு சமையலில் பயன்படுத்தப்படுகின்றன. இவை பொதுவாக சாலட்கள், சூப்கள், கறிகள் மற்றும் பல்வேறு உணவுகளின் மூலப்பொருளாகவும் உணவுப் பொருட்களை அலங்கரிப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. அவை பெரும்பாலும் மசாலாவாக அரைக்கப்படுகின்றன. மருத்துவ குணங்கள். கொத்தமல்லி அதன் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளுக்காக பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இது ஆக்சிஜனேற்ற அழற்சி எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கின்றன. இறைப்பை, குடல் பிரச்சனைகளை போக்கவும், வீக்கம் மற்றும் வாயுவை குறைக்கவும், ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இது பயன்படுகிறது. கூடுதலாக கொத்தமல்லி நச்சு நீக்கும் தன்மையை கொண்டுள்ளதால் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. கலாச்சார முக்கியத்துவம். உலகெங்கிலும் உள்ள பல உணவு வகைகளில், குறிப்பாக தெற்காசிய, மத்திய கிழக்கு, மத்திய தரைக்கடல் மற்றும் லத்தீன் அமெரிக்க உணவுகளில் கொத்தமல்லி கலாச்சாரம் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. அதன் தனித்துவமான சுவை மற்றும் நறுமண குணங்களுக்காகவே போற்றப்படுகிறது. இது பல உணவுகளின் தனித்துவமான சுவை மற்றும் நறுமணத்திற்கு பங்களிக்கிறது. சில கலாச்சாரங்களில் கொத்தமல்லி பாரம்பரிய சடங்குகள் மற்றும் பண்டிகைகளுடன் தொடர்புடையதாக உள்ளது. காலநிலை. குளிர்ந்த மற்றும் உலர்ந்த வெப்பநிலையில் பனி இல்லாத பகுதிகளில் கொத்தமல்லி நன்கு வளரக்கூடியது. கொள்கலன் தேர்வு. மாடித்தோட்டத்தில் கொத்தமல்லி வளர்க்க நீர் தேங்குவதை தடுக்க கீழே போதுமான வடிகால் துளைகளுடன் குறைந்தது 6 முதல் 8 அங்குல ஆழமுள்ள தொட்டிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். கொத்தமல்லி சாகுபடிக்கு தட்டுகள் அல்லது தொட்டிகள் பரிந்துரைக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை குறைந்த இடத்தில் அதிகம் வளர ஏதுவாகும். விதை தேர்வு மற்றும் முளைப்பு. பூச்சி தாக்குதல் இல்லாத நல்ல வீரியத்துடன் உள்ள விதைகளை பயன்படுத்த வேண்டும். நடவு. தேர்ந்தெடுக்கப்பட்ட பைகளில் வளர் ஊடக கலவை அல்லது கரிம பொருட்கள் நிறைந்த மண்ணை நிரப்ப வேண்டும். மண், உரம், தென்னை நார் கழிவு ஆகியவற்றை சம விகிதத்தில் பயன்படுத்தலாம். விதைகளை பைகளில் தூவி கிளறிவிட வேண்டும். விதை நிறுத்தி மூலம் கொத்தமல்லி விதைகளின் முளைப்பை அதிகரிக்கலாம்.

ஒரு குச்சி அல்லது ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி வரிசைகளை உருவாக்கி பிளவுபட்ட விதைகளை நேரடியாக வரிசைகளில் விதைத்து அவற்றை தென்னை கழிவு கொண்டு மூடி லேசாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். 5 முதல் 7 நாட்களுக்குள் விதைகள் முளைக்க தொடங்கிவிடும். முளைத்த பின் பராமரிப்பு. தினமும் 4 முதல் 6 மணி நேரம் சூரிய ஒளி பெறும் இடத்தில் தொட்டியை வைக்க வேண்டும். நீரை பூவாளியால் தெளிக்க வேண்டும். வேரழுகளை தடுக்க அதிகப்படியான நீரை தவிர்க்க வேண்டும். அறுவடை. கொத்தமல்லியின் பழங்கள் முழுவதுமாக பழுத்து பச்சை நிறத்தில் இருக்கும்போது அறுவடை செய்ய வேண்டும். இவை பயன்பாட்டிற்கு விதைத்து 30-40 நாட்களுக்கு பின்னர் அறுவடை செய்ய வேண்டும். பயன்கள். இந்த கீரையில் வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளதால் கண் பார்வை உறுதியாகின்றது. இதிலுள்ள வைட்டமின் சி உடலில் ஏற்படும் சொறி, சிரங்கு, அரிப்பு போன்ற தோல் நோய்களை குணமாக்கும். இது செரிமான சக்தியை அதிகரிக்க உதவுகின்றது. வாந்தி மற்றும் விக்கலை தடுக்கும். இதிலுள்ள கால்சியம் எலும்பு மற்றும் பற்களை உறுதி செய்யும். வெந்தயம். இதன் தாவரவியல் பெயர் ட்ரைகோனெல்லா ஃபோனம் கிரேக்கம். குடும்பம் லெகுமினோசே. பூர்வீகம் கிழக்கு மத்திய தரைக்கடல்

நீரை பூவாளியால் தெளிக்க வேண்டும். வேரழுகளை தடுக்க அதிகப்படியான நீரை தவிர்க்க வேண்டும். அறுவடை கொத்தமல்லியின் பழங்கள் முழுவதுமாக பழுத்து பச்சை நிறத்தில் இருக்கும்போது அறுவடை செய்ய வேண்டும். இவை பயன்பாட்டிற்கு விதைத்து 30-40 நாட்களுக்கு பின்னர் அறுவடை செய்ய வேண்டும். பயன்கள்: இந்த கீரையில் வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளதால் கண் பார்வை உறுதியாகின்றது. இதிலுள்ள வைட்டமின் சி உடலில் ஏற்படும் சொறி, சிரங்கு, அரிப்பு போன்ற தோல் நோய்களை குணமாக்கும். இது செரிமான சக்தியை அதிகரிக்க உதவுகின்றது. வாந்தி மற்றும் விக்கலை தடுக்கும். இதிலுள்ள கால்சியம் எலும்பு மற்றும் பற்களை உறுதி செய்யும். வெந்தயம், இதன் தாவரவியல் பெயர் ட்ரைகோனெல்லா ஃபோனம் கிரேக்கம். குடும்பம் லெகுமினோசே. பூர்வீகம் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதி. ரகங்கள் கோ1, பூசா, எரிலிபன்சிங், லேம் தெருவு 1, ராஜேந்திர கிராந்தி, கிசார் சோனாசி, RMT 1 மற்றும் கோ2. வெந்தயம் மேத்தி என்றும் அழைக்கப்படுகிறது. இது பல்வேறு சமையல் உணவுகள் மற்றும் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு மருத்துவ குணமுள்ள மூலிகையாகும். கொள்கலன்களை தேர்ந்தெடுத்தல். வெந்தய சாகுபடிக்கு ஒரு கொள்கலனை தேர்ந்தெடுக்கும் பொழுது போதுமான ஆழமும் பொதுவாக சுமார் 6-8 அங்குலம் உள்ள தொட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த ஆழம் சரியான வேர் வளர்ச்சிக்கும் தாவரத்தின் வளர்ச்சிக்கும் இடமளிக்கிறது. கூடுதலாக நீர் தேங்குவதை தடுக்க கொள்கலனில் வடிகால் துளைகள் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இல்லையேல் நீர் தேங்குவது வேரழுகளுக்கு வழிவகுக்கும். மண் தயார் செய்தல். தோட்ட மண், உரம் மற்றும் கோகோ பீட் ஆகியவற்றின் சமவிகித கலவையானது ஒரு சிறந்த வளரும் ஊடகத்தை உருவாக்கும். வெந்தய செடிகளுக்கு உகந்த வேர் வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை ஊக்குவிக்கும் வகையில் மண் தளர்வானதாகவும் உதிரக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். விதைப்பு விதைகள். வெந்தய விதைகளை நேரடியாக மண்ணில் விதைக்கலாம். ஒரு குச்சி அல்லது விரலை பயன்படுத்தி மண்ணில் ஆழமற்ற வரிசைகளை உருவாக்கி வரிசைகளுக்கு இடையில் சீரான இடைவெளி உறுதி செய்ய வேண்டும். வெந்தய விதைகளை வரிசைகளில் சமமாக சிதறடித்து அவற்றை மண் அல்லது கோகோ பீட் கொண்டு லேசாக மூட வேண்டும். அவை முளைப்பதற்கு சரியான ஈரப்பதத்தை பராமரிக்க வேண்டும். சூரிய ஒளி மற்றும் நீர்ப்பாசனம். தினசரி 4-6 மணி நேரம் போதுமான அளவு சூரிய ஒளி பெறும் இடத்தில் கொள்கலனை வைக்க வேண்டும். வெந்தயம் சூரிய ஒளியில் செழித்து வளரும் தன்மையுடையது. மண்ணின் ஈரப்பதத்தை சீராக பராமரிக்க வழக்கமான நீர்ப்பாசனத்தை அளிக்க வேண்டும். இருப்பினும் அதிகப்படியான ஈரப்பதம் பூஞ்சை நோய்கள் மற்றும் வேர் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் அதிகப்படியான நீர்ப்பாசனத்தை தவிர்ப்பது முக்கியமாகும். மெலிதல் மற்றும் பராமரிப்பு. வெந்தய நாற்றுகள் துளிர்விட்டு வளரும் போது அடர்த்தியாக இருந்தால் ஒட்டுமொத்த தாவர வளர்ச்சியும் குறைத்துவிடும். அதிகப்படியான நாற்றுகளை கவனமாக அகற்ற வேண்டும். உகந்த வளர்ச்சிக்கு தாவரங்களுக்கு இடையே சரியான இடைவெளியை பராமரிக்க வேண்டும். பூச்சிகள் மற்றும் நோய்களின் அறிகுறிகளை கண்டறிய செடிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அறுவடை. பொதுவாக விதைத்த 3-4 வாரங்களுக்கு பிறகு வெந்தய கீரைகளை அறுவடை செய்யலாம். மண்மட்டத்திற்கு சற்று மேலே உள்ள இலைகளை அறுவடை செய்வதன் மூலம் கீரைகள் வளர்ந்து தொடர் அறுவடைக்கு வழிவகுக்கும். உர பயன்பாடு. வெந்தயத்திற்கு அதிக உரம் தேவையில்லை. மேலும் நல்ல விளைச்சல் பெறுவதற்காக வீட்டு சமையலறை கழிவுகளை மக்க வைத்து உரமாக இடலாம். மருத்துவ பயன்கள். வெந்தய விதைகளில் கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ளது. இது செரிமானத்திற்கு உதவும். மேலும் மலச்சிக்கலை போக்கும். வெந்தய விதைகள் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும். அவை இன்சுலின் உணர்திறன் மேம்படுத்தும் மற்றும் குளுக்கோஸ் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் சேர்மங்களை கொண்டுள்ளது. நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும். பாலூட்டும் பெண்களுக்கு பால் உற்பத்தி அதிகரிக்க வெந்தய விதைகள் பொதுவாக பயன்படுகின்றன. பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே. நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து விழுப்புரம் மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர்

திரையசையில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலின் படம் பார்வதி என்னை பாரடி. வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். ஐநாவின் அமைதிப்படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த இராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் நிதி பரிவர்த்தனைகள், கட்டிட கட்டுமானம் மற்றும் சொத்துக்கள் விற்பனை அல்லது கொள்முதல் ஆகியவற்றின் மீது தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று திரிபுரா எல்லைப் பிரிவு தலைமையகத்தில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் கூட்டத்தில் இவ்வாறு கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையிலான 8வது கூட்டு ஆணைய கூட்டம் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் இந்தோனேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சுகியோனோ ஆகியோர் தலைமையில் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்தும் தலைவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு இக்கூட்டம் கூடுவதாகவும் இந்த காலகட்டத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். மாஹே பிராந்தியத்தில் இயங்கும் அனைத்து பள்ளி பேருந்துகளுக்கும் தகுதி சோதனை நடத்தப்பட்டது. பள்ளி பேருந்துகள், கல்லூரி பேருந்துகள் மற்றும் மாணவர்களுக்கான அரசு போக்குவரத்து பேருந்துகள் உட்பட சுமார் 40 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. தகுதி தேவைகளை பூர்த்தி செய்யாத வாகனங்களுக்கு குறைபாடுகளை சரிசெய்து பாதுகாப்பு தரநிலைகளுக்கு இணங்க 1 வார கால அவகாசம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன தைப்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி கஜகஸ்தானின் ஆலுவா நுர்மனை வென்று பட்டத்தை கைப்பற்றினார். உலன்பாட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகளையும் அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் விசி பிரமோத் வித் தி நியூஸ் அட் 9.

புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30, 11:00. உறங்கும் விழிகளுக்கிடையே இதமான தென்றலோடு உங்கள் மனதோடு உறவாட வருகிறது சங்கீத வானிலே. 1000 பூக்கள் மலரட்டும் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம்.

பசுமரத்தாணி போல உங்கள் மனதில் இருக்கும் இனிய கானங்களை கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் கழுகு படத்திற்கான பாடலை.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலின் படம் சிப்பிக்குள் முத்து. வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:08. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க. உடலினை உறுதி செய் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். குதிரைவாளி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். பசுமை இந்தியாவிற்கான இளைஞர்கள் சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்கள். உரை வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 விளையாட்டுக் களம். சாஃப்ட் பால் விளையாட்டு குறித்து பயிற்சியாளர் ஆர் ஸ்டாலின் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ. கர்ப்ப

0: காலத்தில் மூன்றாம் கட்ட 3 மாதத்தில் ஏற்படும் இரத்தப்போக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் RL ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா 8:02 8:30 தகவல் தளம் 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 9:00 அரங்கேச நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நாளை முற்பகல் 11:02 நேயர் நேரம். தலைப்பு வானொலிக்கு 90. நண்பகல் 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள். ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி குறித்த சில செய்திகள். வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகள் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் NC சௌந்தரவள்ளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பிற்பகல் 1:00 மகளிர் நேரம் சமையல் குறிப்புகள் வழங்குகிறார் அனிதா அவர்கள். 2:15 என்றும் இனியவை. நாளை பிற்பகல் 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். 2:55 வானிலை அறிக்கை. இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ராம்நாடு கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நாளை மாலை 4:00 எங்க சின்ன ராசா ஒளிச்சித்திரம் இசை சங்கர் கணேஷ் அவர்கள் கதை திரைக்கதை இயக்கம் கே பாக்யராஜ் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது இதில் பாதை என்று தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 திரை இசை 6:20 மனோரஞ்சிதம் 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 திரை இசை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 8:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து விழுப்புரம் மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் ஆகியவை இடம்பெறும். நாளை இரவு 8:00 முதல் 8:30 வரையிலும் 8:45 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் திருச்சிராப்பள்ளி R. முத்துநாராயணன் அவர்களுடன் சந்திப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Navanita Adhikari Srivastav. The 8th India-Indonesia Joint Commission meeting was held in New Delhi today. External Affairs Minister Dr. S. Jaishankar and his Indonesian counterpart Sujiono co-chaired the meeting. During the meeting, India and Indonesia discussed avenues for further strengthening cooperation in various fields including political, defence and security, maritime trade and investment, pharma and healthcare, digital energy, connectivity, space, education, consular and culture domain, and people-to-people exchanges. Both leaders also exchanged views on regional and global developments of mutual interest. In his opening remarks, Dr. Jaishankar said that the joint commission between both nations is convening after a gap of 4 years, and it is essential to acknowledge that significant advancements in bilateral relations have been made during this time. West Bengal Women and Child Development and Social Welfare Minister Agni Mitra Pal today chaired a high-level administrative review meeting in Siliguri. Discussions focused on municipal affairs, women and child development, social welfare, disaster